நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 25ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் முதல் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி யமுனா கல்யாணி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை யமுனா கல்யாணி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 8 குறட்பா.

0: பிறப்புக்கு காரணமான அறியாமைகள் நீங்குவதற்கு சிறப்பான துணை எனப்படும் செம்பொருளை முயன்று காண்பதே மெய்யுணர்வு ஆகும்.
1: பிற

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர்.

ஏழு மணிக்கு மலரும் காலை மலர் இதில் காந்தியஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். எட்டு மணிக்கு இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் நேரலையில். பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள் கில்லி தீனா திரைப்படங்களிலிருந்து, 11 உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 12:10 மங்கையர் உலகத்தில் உங்களுக்கான முடிவு யார் கையில், 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். மூன்று மணிக்கு இசைத்தூரல், மாலை 4 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 5 பொன்மாலை, 6 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள், 6:30 மாநில செய்திகள். இரவு 7 உற்சாகம் உச்சம் இதில் இளையோர் குறுங்கதை. இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் 13 அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் பாடம் நடத்துகிறார் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் மாரிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே.

இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9 அரங்கிசையில் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை, திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவில், 11 இலக்கியம் பேசுவோம். இதில் ஒப்பீட்டு நோக்கில் திருப்பாவையும் திருவம்பாவையும். 12:10 சங்கீத சாரலில் சிக்கல் எஸ் பழனிவேல் ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், 10 அரங்கிசையில் திருச்சி டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வயலினிசை இடம்பெறும் உத்தமர்கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர்பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை

0: இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பண்ணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒல்காப்புகள் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து

0: யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ் பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை உணியியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும்போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழிசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது இறைவன் நமக்கு தந்த வரமே. கஷ்டம் வந்தால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நம்புவோம். சந்தோஷம் வந்தால் நன்றி சொல்வோம். நாம் விரும்பியது நடக்கவில்லை என்றாலும் கூட இதுவும் நம் நன்மைக்கே என்று ஒருபடி முன்னேறுவதுதான் உண்மையான பக்தி. முழு பக்தியோடும் நம்பிக்கையோடும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்நாளை தொடங்குவோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியிருக்கும் பாடல்

6:23 நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமனும் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி எம்எல் ஜபசிங் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

ஏழு மணிக்கு ஸ்ரீ நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பாடு, முற்பகல் 11 மணிக்கு திருமஞ்சனம் கண்டருளல், இரவு 9 மணிக்கு சித்திரை வீதிகள் வலம் வந்து மூலஸ்தானம் சேர்தல், இரவு 8 மணிக்கு மேல் ஆரியப்படால் வாயிலுக்குள் அனுமதியில்லை. திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரவு 7 மணிக்கு சிம்ம வாகனத்தில் அம்மன் வீதி உலா. கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று பூச்சொரிதல். ஆனந்த ராகத்தில் வரும் பாடலை பாடுகிறார் எல்லாரீஸ்வரி.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். கால்நடைகளுக்கான கோடைக்கால தீவன மேலாண்மை, இவை குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் புலவன் கடுமாரியப்பன். இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த கறிவி மாடுகளுக்கு இந்த கிராமப்புறங்கள ஓரளவு தீவனங்கள் கிடைக்குது, அதாவது உலர் தீவனம் பசி தீவனம் எல்லாம் கிடைக்குது. சமயத்துல பால் கறவையில பாத்தீங்கன்னா காலையில கறந்து கொண்டு போற பால் கெட்டியா இருக்கு, ஆனா மாலையில கறந்து கொண்டு போற பால் தண்ணியா இருக்கு. இது என்ன சொல்றாங்க, அதிகமான வெயிலுக்கு தான் அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா இல்ல இந்த தீவனத்தினால இந்த குறைபாடா என்பதை ஐயா சொன்ன நல்லா
2: இருக்கும். தீவனத்தினால உள்ள குறைபாடுகள் தான். ரெண்டாவது, நீங்க காலையில போற பால் வந்து மாடுகளுக்கு அதிக நேரம் அசை போட்டு எடுக்கக்கூடியதுனால அந்த சத்து முழுமையா கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பகல்ல கொடுக்கற தீவனமும் அதிகமா இருக்கணும். ஏன்னா மாடுகள் வந்து இந்த கோடை காலத்துல நைட்ல தான் நிறைய சாப்பிடும், பகல்ல வெயில் நல்லா சாப்பிடாது. நிறைய சாப்பிடும் போது அது செரிச்சு வரும்போது காலையில உங்களுக்கு பால் நல்லா இருக்கும், பால் அதிகமாகவும் இருக்கும். இந்த வெயிலின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனங்களை கொடுக்கணும்.
3: வணக்கம் சார். திருவானைக்காவல்ல இருந்து கீழக்கொண்டமேட்டை தமிழ்செல்லி கல்யாணசுந்தரன் பேசுறேன். நாட்டு மாடை பத்தி பசு மாடை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எருமை மாடு ரொம்ப இப்போ எங்கேயுமே வளர்க்கறது இல்ல, பாக்க முடியறது இல்ல, பால் நல்லா இருக்கும், ஏன் வளர்க்க மாட்டேங்கிறாங்க யாரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: எருமைகள் வளர்ப்புக்கு நீர்நிலைகள் வேண்டும், தண்ணியில போய் ஒரு மணி நேரம் ஆச்சு எருமைகள் படுக்கணும். இப்ப அந்த வசதிகள் யார்கிட்டயும் இல்ல. எருமை வளர்ப்புல

0: வந்து அதுதான் பெரிய ப்ராப்ளமே. இப்போ அதுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி அடித்தாலும் அதை வந்து தன்னாக தண்ணிக்குள்ளே படுத்துட்டு வர மாதிரி அந்த எருமைகளுக்கு இருக்காது. இதில் போய் அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா படுத்து எழுந்திரிச்சா தான் அதோட உஷ்ணங்கள் குறையும். அதுக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் இப்போ யார்ட்டையும் இல்லை, அது மாதிரி குளமோ தண்ணியும் இல்லை. அதனால தான் எருமை வளர்ப்பில் ரொம்ப பேர் கவனம் செலுத்துறதுக்கு.
1: வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லிசாமி. மாட்டுக்கு என்னுடைய தோட்டத்துல வந்து இப்ப மாமரம் சீசனு, காயெல்லாம் வந்து இரவுல வந்து எல்லாம் பழுத்து விழுகும் போது அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் வந்து இப்ப நான் மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் ஒரு மாட்டுக்கு 5 கிலோவுக்கு மேல கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, என்னுடைய தோட்டத்துல வாழை மரம் இருக்கிறதுனால வாழை அந்த தார் வெட்டின பிற்பாடு அந்த மரத்தையுமே வெட்டி மாட்டுக்கு வெட்டி போடுறேன், இந்த இலையும் வெட்டி போடுறேன், சாப்பிட்டுக்கிட்டு வருது. பிரச்சனை வருமா?
0: யாரும் வந்து வேலை பழுவுனால செய்யறதில்ல. ஆனா நீங்க வாழை மரத்தை வந்து துண்டு துண்டா நினைக்கி மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ கொடுக்கலாம். இது நம்ம வந்து இப்பதான் நீங்க பழகுறீங்க. இது வந்து ஃபாரின்ல இங்க இருக்க வாழை மரத்தை வாங்கி துண்டு போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மாட்டு தீவனத்துக்கு. அது மாதிரி அவங்க தீவனத்துக்கே இதை தயார் பண்றாங்க. நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு முன்னோடியா நீங்க செய்யறீங்க, தாராளமா கொடுக்கலாம். அதனால மாட்டுக்கு பாதிக்காது. மாப்பிஞ்சுகள் சாப்பிடலாம். மாப்பிஞ்சுகள்லாம் அதாவது இயற்கையில விளையக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடியது தான், சாப்பிடக்கூடியது தான் அந்த விலங்கினம். இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான பயிற்சியும் நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 233-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டங்கள் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களாக திகழ்ந்து வருகின்றன. இதில் திருவாரூர் மாவட்டம் உணவு உற்பத்தியில் முதன்மை இடம் பிடித்து வருகிறது. இதற்கு காரணம் விவசாயிகள் முழுமையாக நெல் சாகுபடியை மட்டும் செய்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு 36, 37, 42, 43, 45, 53, 55, 57, கோ 51, AST 16, AST 21, TPS 5 போன்ற ரகங்கள் அதிக அளவில் பயிரிட ஏற்ற ரகங்களாகும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை அறிந்த விவசாயிகள் தங்கள் வயல் சூழ்நிலைகளுக்கேற்ப ரகங்களை தேர்வு செய்து விதைப்பு அல்லது நடவு தரங்களை விதை பரிசோதனை மூலம் அறிந்து விதைப்பது மிகவும் அவசியம். தரமான அதிக முளைப்பு திறனுடைய விதைகளை விதை பரிசோதனை செய்து விதைப்பு மேற்கொண்டால் வயலில் தகுந்த பயிர் எண்ணிக்கையை பராமரித்து உயர் விளைச்சல் பெறலாம். அதிகபட்ச இன தூய்மையும் புற தூய்மையும் குறைந்தபட்ச ஈரப்பதமும் பூச்சிநோய் தாக்கமும் இல்லாமல் நல்ல முளைப்பு திறனுடன் கூடிய வீரியமான வளர்ச்சியை தரவல்ல விதைகளே தரமான விதைகளாகும். நெற்பயிரின் விதைகளை பொறுத்தமட்டில் பயன்படுத்தப்படும் விதைகளுக்கு 80% முளைப்பு திறனும் 98% புற தூய்மையும் கட்டாயம் இருக்க வேண்டும். மேலும் பிற ரக விதைகளை பொறுத்தவரை ஆதார விதைகளுக்கு 0.05% சான்று விதைகளுக்கு 0.2% இருக்க வேண்டும். விதையின் ஈரப்பதத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக 13% இருக்க வேண்டும். எனவே குறுவைப்பட்ட நெல் சாகுபடி மேற்கொள்ள இருக்கும் விவசாயிகள் விதை பரிசோதனை மேற்கொள்ள 100 கிராம் நெல் விதை மாதிரியுடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் N15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரியில் செயல்படும் திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பயன்பெறுமாறு திருவாரூர் விதை பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் அறிவிக்கின்றார். தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் பருத்தி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இந்த ஈரப்பதமான காலநிலை காரணமாக சப்பை அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதன் முக்கிய அறிகுறிகளானது காய் முழுவதும் கருப்பு அல்லது பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும், அழுகல் காயின் வெளியிலோ அல்லது உட்பகுதியிலோ காணப்படும், மேலும் காய் வெடிக்காமல் இளம் பருவத்திலேயே உதிர்ந்துவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த மேங்கோசெப் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். தோட்டக்கலை மற்றும் காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். விளைநிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் முறையான வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல் மற்றும் தெளிப்பு வேலைகளை தற்போது மேற்கொள்ள வேண்டாம். வரும் நாட்களில் அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடலாம். பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிட்டு வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை

0: சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாடவரிசையில் நிறைவு பகுதியாக இன்று அறுவடைக்கு பிந்திய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து பாடம் நடத்த இருக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சி

0: விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர்பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில்

0: முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: சமூக வாழ்வின் ஆதார ஸ்ருதியாக இருப்பது குடும்பங்களே. வேகமெடுக்கும் நகரமயமாதல், தொழில்நுட்பங்களின் அசுர வளர்ச்சி அமைதியான குடும்ப வாழ்க்கை முறையை வெகுவாக பாதித்துள்ளது. 1993 ஆண்டு வாழ்க்கை தரத்தையும் சமூக முன்னேற்றத்தையும் முன்னெடுக்க இந்நாளினை சர்வதேச குடும்ப தினமாக அறிவிப்பது என ஐநா தீர்மானித்தது. அதனால் இந்நாள் சர்வதேச குடும்ப தினமானது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் பைரோன் சிங் ஷெகாவத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2010. ராஜஸ்தான் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் இவர். அரசியலில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவம் பெற்ற பைரோன் சிங் ஷெகாவத் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தலைவர்களிடத்தும் நட்பு பாராட்டியவர். இதனால் அரசியலில் அஜாத சத்ரு, எதிரிகளே இல்லாதவர் என்றே இவரை அழைத்தனர். நவீன நீர்ப்பாசன முன்னோடி சர் ஆர்தர் காட்டன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1803. வளத்தை உறிஞ்சும் ரயில் பாதைகளை விட நலன் தரும் வேளாண் முன்னேற்றமே சிறந்தது என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு வாதிட்டவர். ஆற்று மணற்படுகையில் அடித்தளம் அமைக்கும் தொழில்நுட்பத்தை பண்டைய தமிழர்கள் வாயிலாக அறிந்தேன் என்றவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்துக் கூறியவர். கொள்ளிடத்தின் குறுக்கே முக்கொம்பில் மேலணை, கீழணை, அணைக்கரை, வெண்ணாறு, வெட்டாறு உள்ளிட்ட நீர்ப்பாசன கட்டமைப்புகளை ஏற்படுத்தி பாசன நீரை முறைப்படுத்தியவர். காவிரிக்கரையில் பெற்ற அனுபவத்தின் வாயிலாக கோதாவரி நதியின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை மிக குறைந்த செலவில் கட்டி புன்செய் நிலங்களை பொன் செய்யும் நிலங்களாக மாற்றியவர் சர் ஆர்தர் காட்டன். விடுதலை போராட்ட வீரர் சுக்தேவ் தபார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907. லாகூர் தேசிய கல்லூரியில் பகத்சிங்கத்துடன் நட்பு ஏற்பட விடுதலை போராட்டத்தில் முன்னை காட்டிலும் முனைப்புடன் இயங்கியவர். நாட்டின் விடுதலையை மட்டுமே தன் உயிர் மூச்சாக கொண்ட சுக்தேவ் தபார் நண்பர்கள் பகத்சிங், ராஜகுருவுடன் இன்குலாப் ஜிந்தாபாத் என முழக்கமிட்டபடியே 1931 மார்ச் மாதத்தில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். இயற்பியலாளர் பியரி கியூரி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1859. காந்தவியல், கதிரியக்கம், படிகவியல் துறை தொடர்பான ஆராய்ச்சிகளின் முன்னோடி இவர். தன் மனைவி மேரி கியூரியுடன் இணைந்து ரேடியம், பொலோனியம் தனிமங்களை பிரித்தெடுக்கும் முயற்சியில் வெற்றி கண்டார். கதிரியக்கத்தை கண்டறிந்தமைக்காக ஹென்றி பெக்கேரல் மேரி கியூரியுடன் இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் வென்றவர் பியரி கியூரி. பொருளாதார நிபுணரும் கல்வியாளருமான விஜய் கேல்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942. நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்த இவர் நிதிச் செயலாளராக பணியாற்றியுள்ளதோடு சர்வதேச நிதியத்தின் குழுவிலும் இடம்பெற்றவர். நட்சத்திர டென்னிஸ் வீரர் ஆண்டி முரே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1987. 2005 தொழில்முறை டென்னிஸ் வீரராக வலம் வரும் இவர் 2012-2016 ஒலிம்பிக்கில் தங்கம், உலக சாம்பியன் பட்டம், 3 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் என வெற்றிகள் பல குவித்தவர் ஆண்டி முரே. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயண

பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1983. அட்டகத்தி திரைப்படம் மூலம் திரைக்கு அறிமுகமான சந்தோஷ் நாராயணன் பீட்சா, சூது கவ்வும் போன்ற பல திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.

குடும்பம் இந்த ஒரு வார்த்தையிலேயே அன்பு, பாதுகாப்பு, நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே அடங்கியிருக்கு. நாம எவ்வளோ பெரியவங்களா வளர்ந்தாலும் சரி, எத்தனை உயரத்துக்கு போனாலும் சரி, சாப்பிட்டியான்னு கேட்குற அந்த அக்கறை தாங்க குடும்பம். உலக குடும்ப தினமான இன்னைக்கு இந்த சிறப்பு நாளில் நம்ம குடும்பத்தோட நாம் செலவிடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் கண்டிப்பாக மதிக்கணும். நம்ம குடும்பத்துக்கான நேரத்தை நாம் ஒதுக்கணும். அம்மாவோட அன்பு, அப்பாவோட அந்த அர்ப்பணிப்பு, கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன சண்டைகள், தாத்தா பாட்டி சொல்கிற கதைகள், இது எல்லாமே வாழ்க்கையோட அழகான நினைவுகள். இந்த அழகான நினைவுகளை சுமக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உலக குடும்ப தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுக்காக வருது காலை மலர்.

0: காந்தியஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: எனது அறையில் என்னை அவர் விட்டுவிட்டு சென்று விட்டார். நான் இரவு உணவு கொண்டு வருவதற்காக எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தேன். வேலைக்காரனுக்கு பதிலாக ஜான்ஸ்டன் வந்தார். உங்கள் அறையிலேயே உணவை சாப்பிட வேண்டும் என்று கூறியதை நினைத்து நான் வருந்துகிறேன். உங்களின் வரவை பற்றி இங்கு உள்ள ஆங்கில நபர்களிடம் நான் தெரிவித்தேன். உணவு அறையில் அவர்களோடு நீங்களும் அமர்ந்து உணவு அருந்துவதில் அவர்களுக்கு சம்மதமே. நீங்கள் இங்கு எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் என்றும் கூறிவிட்டார்கள். இங்கேயே தொடர்ந்து தங்குவதில் எனக்கும் விருப்பமே. இரவு உணவுக்கு கீழே உணவு அறைக்கே வந்துவிடுங்கள் என்று கூறி சென்றார். உணவு அறைக்கு சென்று அனைவரோடும் ஒன்றாக நிம்மதியாக உணவருந்தினேன்.

0: அவர்களுக்கு சம்மதமே, நீங்கள் இங்கு எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் என்றும் கூறிவிட்டார்கள். இங்கேயே தொடர்ந்து தங்குவதில் எனக்கும் விருப்பமே, இரவு உணவுக்கு கீழே உணவு அறைக்கே வந்துவிடுங்கள் என்று கூறி சென்றார். உணவு அறைக்கு சென்று அனைவரோடும் ஒன்றாக நிம்மதியாக உணவருந்தினேன். மறுநாள் அட்டர்னி ஜெனரலை சென்று சந்தித்தேன். அவரது பெயர் W. பேக்கர். இன்முகத்தோடு என்னை வரவேற்றார். என் பயண விவரங்கள் குறித்தும் விசாரித்து அறிந்தார். என்னை பற்றி கேட்டு அறிந்து கொண்டவர் இவ்வாறு கூறினார், நீண்ட காலமாக நடந்து வரும் இந்த வழக்கு விசாரணையை மிகப்பெரிய வக்கீல் மேற்கொண்டு வருகிறார். கஷ்டமான இந்த வழக்கை பொறுத்தவரை பாரிஸ்டர் என்ற வகையில் உங்களுக்கு எந்த பணியும் இருக்காது. தேவை ஏற்படும் சமயம் அவசியம் உங்களின் உதவியை ஏற்பேன். வழக்கு சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவற்றை கட்சிக்காரரிடம் விசாரித்து எனக்கு தெரிவியுங்கள். உங்களின் மூலமாக எனது வேலை எளிதாகிவிடும். இன்னும் நீங்கள் தங்க வேண்டிய இடம் பற்றி எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. பிரிட்டோரியாவில் இன வெறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. எனவே உங்களுக்கான தங்குமிடம் மிகவும் பிரச்சனையானதுதான். இங்குள்ள ரொட்டிக்கடை மாது உங்களுக்கு இடம் அளித்து உதவுவாள் என்று நம்புகிறேன். அவள் ஏழ்மை நிலையில் இருப்பவள். இதன் மூலம் அவளுக்கும் வருமானம் கிடைக்கும் என்றவர் என்னை அழைத்துக் கொண்டு அங்கே சென்றார். அந்த பெண்மணியிடம் என்னை பற்றி கூறி அவளின் சம்மதம் பெற்றார். அங்கு எனக்கு உணவும் அளித்து தங்குவதற்கும் சம்மதித்தாள் அந்த பெண். பேக்கர் வழக்கறிஞர் தொழிலோடு மத பிரச்சாரங்களும் செய்து வந்தார். பின்னாளில் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு முழுமையாக தன்னை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். நல்ல செல்வந்தர் என்பதால் இதை அவரால் செய்ய முடிந்தது. தற்போதும் பேக்கர் என்னோடு கடித தொடர்பில் இருந்து வருகிறார். மதங்களில் சிறந்த மதம் கிறிஸ்தவ மதம்தான். அதேபோல கடவுள்களில் உயர்ந்தவர் இயேசுநாதர் ஒருவரே. அவர் ஒருவர்தான் மக்களை காக்கக்கூடியவர் என்பது அவருடைய எண்ணம். அதை கடிதங்களில் எனக்கும் எழுதி வருகிறார். என் வரையில் மதம் சம்பந்தமான கருத்துக்களை அவரிடம் ஆரம்பத்திலேயே தெரிவித்துவிட்டேன். நான் இந்துவாக இருந்தாலும் என் மதத்தின் கோட்பாடுகளை பற்றி இதுவரையில் அவ்வளவாக அறியாதவன். மதத்தை பொறுத்தவரையில் அதை பற்றிய அறிவு எனக்கு மிக மிக குறைவே. எனவே முதலில் என் மதத்தை பற்றி அறிந்து கொள்ள நினைக்கிறேன். பிறகே பிற மதங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பதிலளிக்கையில் மேலும் அவரை பற்றிய சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தன. அவர் தென்னாப்பிரிக்க கிறிஸ்தவ சபையின் இயக்குனர். தன் சொந்த செலவில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டியுள்ளார். இன வேறுபாடு என்பதே இல்லாதவர். நண்பர்களோடு இணைந்து தினமும் மதியம் அமைதியை பெறும் பொருட்டு பிரார்த்தனை செய்து வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் S. ஜான்சன்.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 9385461 ஒன்றுங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்லவுள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்றவுள்ளனர். 4வது கட்டமாக 18 தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5வது கட்டமாக 19 மற்றும் 20 தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா

0: சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016 ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019 ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும் ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 and 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வன் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 MW சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்ட

0: டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
4: காலை மலர் கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 893 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதால இன்னைக்கும் நாளைக்கும் நாகப்பட்டினம் நகராட்சி, வேளாங்கண்ணி பேரூராட்சி மற்றும் நாகப்பட்டினம் திருமருகல் ஒன்றிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்கிறதா மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நாகப்பட்டினம் மாவட்டம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக உளுந்து கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை நகல், வங்கிக் கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட அலைபேசியோட சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு, அப்படி இல்லைனா முக அங்கீகாரம் பதிவு செய்யணும். சம்பந்தப்பட்ட வட்டார விவசாயிகளுக்கு மட்டும் அந்தந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்னுரிமை அடிப்படையில் நீங்க பதிவு செய்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின் கட்டணம் செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் நாளையும் நாளை மறுநாளும் காலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை இயங்காது அப்படின்னு மாவட்ட மின் பொறியாளர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா 65வது அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டி பெரியகுளம் PS துரைராம சிதம்பரம் நினைவு மின்னொளி அரங்கத்தில்

0: காளிமணர்ல வர இனிமையான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க என்ஜாய்மெண்ட இன்னும் அதிகமாக்க இப்ப காளிமணர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேர் மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: நிறைய பேர் வந்து என்கிட்ட வரும்பொழுது ஒரு 20 வயசு கல்யாணம் ஆகி உடனே ஒரு 2 மாசத்துலயே வந்துட்டு மேம் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பயத்துலதான் வராங்க. சி அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் அவேர்னஸும் காரணமா இருக்கா இல்ல வந்து அறியாமையும் காரணமா இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஒரு 20 வயசு ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு ரெகுலரா ட்ரை பண்றது பெட்டர். பட் இதுக்கு முன்னாடி

0: நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியா இருக்கோமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஹெல்த்தியா இருக்கோமா அப்படின்னா ஒரு பேசிக் ஸ்கேன்ல கருமுட்டைகள்லாம் நல்லா இருக்கா, ஹார்மோன் பிரச்சனை எதுவும் இல்லை, அதாவது நீர்க்கட்டிகள்லாம் எதுவும் இல்லை, தைராய்டு நல்லா இருக்கா, நம்மளோட ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இன்கேஸ் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட விந்தணுக்கள் டெஸ்டுமே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அதுல வந்து ஒரு இந்த சக்சஸும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது கருமுட்டை வளர்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்ப எல்லாரும் பிளான் பண்ணிக்கிறாங்க பிரெக்னன்சியும், அதாவது இந்த மந்த்ல எனக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிட்டும் மேம் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து வைஃப் இங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கேப்ல வரும்போது சில பேர் வந்து மேம் இந்த 1 மந்த்ல எனக்கு கன்சீவ் ஆகணும், நீங்க எனக்கு மருந்து கொடுங்க எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா நான் கன்சீவ் ஆயிடணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரெக்னன்சியை நான் தனியா ஜேர்னியா வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன், அவங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க வந்து குழந்தையோட சேர்ந்து அங்க போய் செட்டில் ஆயிக்கலாம். இல்ல சில பேர் வந்துட்டு நான் பிரெக்னன்சியோட அங்க போனேன்னா அங்க போய் டெலிவரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் அப்படி அந்த 1 மந்த்ல நம்ம பண்ணக்கூடிய இது வந்து அது IVF ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒரு மேஜிக் அப்படி கிடையாது. இன்கேஸ் தேவைப்பட்டவங்களுக்கு அவங்களால வந்து ஒரு குழந்தை பிறக்க முடியல, இல்ல வர அந்த கருமுட்டை வளரல, இல்ல ஒரு டியூப் பிளாக் இருக்கு, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு அந்த மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோமே தவிர ஒரு ஏர்ஜென்சிக்காக இல்ல நம்ம ஒரு டைம்டா வந்துட்டு குழந்தை வந்துடணும் அப்படிங்கறதுக்காக பண்ற ட்ரீட்மெண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு கிடையாது. அவேர்னஸே இப்போ வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீனா இருக்கட்டும், பிரெக்னன்சியா இருக்கட்டும், ப்ரீ பிரெக்னன்சியா நிறைய பேர் கவுன்சிலிங் வராங்க, மேம் நான் என்ன பண்ணிக்கட்டும், லைக் என்னென்ன டேப்லெட் எடுத்துக்கணும், இந்த ஃபோலிக் ஆசிடுங்கிற டேப்லெட் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம கொடுப்போம். நிறைய மேல்ஸுமே இப்போ வந்து முன்னாடிலாம் வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டியா இருக்கிறவங்க அதாவது 1 வருஷமா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கூட குழந்தை இல்லாதவங்கள்ட்ட நம்ம சார் டெஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் நான் ஏன் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ இந்த ப்ரீ கன்செப்ஷனலாவே மேம் எனக்கு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இதுல என்ன ஒரு இது இருக்குன்னா சில பேருக்கு இன்டர்கோர்ஸ் பொழுது வந்து ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கு, ஒரு ட்ரைனஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமுமே வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வரவேற்கிற இதுவாகவே இருக்கு. ஏன்னா ஒரு பெயின் இருக்கு மேடம், ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அண்ட் நாட் ஓன்லி தட், சில பேர் ரொம்ப கான்சியஸ் ஆயிடுறாங்க, அதாவது இன்டிமேட் ஏரியாஸ் எனக்கு வந்து டார்க்காக இருக்கு. நிறைய பேருக்கு அது டார்க்காக இருக்கும், நார்மலாகவே அது வந்து ஒரு டார்க் பிக்மெண்டட் ஏரியா தான், பட் ரொம்பவே டார்க்காக இருக்கு அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அதனால கம்மியாக இருக்குன்னா அதுக்காகவுமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எதுக்கு நிறைய பேர் வரமாட்டேக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும்னா, சில பேர் வந்து டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் தும்பினா இருமினா அவங்களுக்கு யூரின் லீக் ஆகும், அதை சொல்லறதுக்கு வந்து சங்கூஜப்பட்டுக்கிட்டு நிறைய 40 to 50 இயர்ஸ் ஒரு 50க்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் டாக்டரை போய் பார்க்கறதே இல்லை. பட் அதுக்கெல்லாமுமே பேசிக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு வந்துட்டு வார வாரம் வந்து ஒரு சேரில் உட்கார்றதா இருக்கட்டும், இல்லை பிறப்புறுப்பு பாதையை வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எளிதா பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சங்கோஜத்தினால கேக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் தயங்குறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு.
1: நாளை மருத்துவ நேரத்திலையும் நல்ல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

நேர்களை இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938-546-102 வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம், வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம் வாங்க. 4-1-246-102-240-102 என்ற எண்கள்ல வாட்ஸ்அப் வழியா கேள்விகள் கேட்க உங்க கருத்துக்களை பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துல இன்று மாலை 6:30 முனைவர் அலிபினிஷா அவர்களின் ஓடும் நதியின் ஓசை என்ற தலைப்புல உரை இடம்பெறும். காலைமலர்லேனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் 46, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 1 கிலோ 46 ரூபாய், கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய் 26, சௌசௌ 46, புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 86, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 34, கேரட் 56, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 280, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 315 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை நிலவரப்படி 79.32 அடியாக இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: காலை மலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதால மழை, புயல், வெள்ளம், இடி, மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள 0436510777 என்ற அவசரகால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்ணிலேயோ 1800-233-4233 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலையோ, அப்படி இல்லைன்னா 811-0005558 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலையோ 24 மணி நேரமும் தொடர்பு கொண்டு இயற்கை பேரிடர் தொடர்பான உங்களோட கோரிக்கைகளை உடனடியா நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நேர்களே, அடுத்ததா இதே ராகம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை 938-546-102 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய காலை மலர். மீண்டும் காலை மலர் நாளை காலை 7 மணிக்கு மலரும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலைத்த நேரம் காலை 8 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3.14 ரூபாய்களும் டீசல் 3.11 ரூபாய்களும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய பதற்ற நிலை காரணமாக ஏற்பட்ட கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகளை இன்று அவர் மேற்கொள்கிறார். தமிழகத்தில் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையை பாதுகாக்கவும் பருத்தி விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு அருண் தம்புராஜ் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொழில்துறை கூடுதல் செயலராக இருந்த திரு அருண்ராய் உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சிவகங்கை மாவட்டத்தில் 2 லட்சம் குடும்பங்கள் பயனடையிருப்பதாக மாவட்ட மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் மின்சார வாரியம் மூலம் வணிகம், வீடு மற்றும் விவசாயத்திற்கென 6.25 லட்சம் மின் இணைப்புகள் பெறப்பட்டுள்ளது. இதில் வீடுகளுக்கு மட்டும் 3.20 லட்சம் மின் இணைப்புகள் உள்ளது. மாநில முதல்வர் வீடுகளில் 2 மாதத்திற்கு 500 யூனிட்டிற்குள் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து இம்மாவட்டத்தில் 2 லட்சம் குடும்பங்கள் அரசு அறிவித்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தில் பயன்பெறுவர். இதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை மின்சார வாரியம் விரைந்து செயல்படுத்தி வருகிறது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோடை காலத்தையொட்டி உள்ளாட்சி அமைப்புகளில் சீரான குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் ஆலோசனை மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு

காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

ஒருத்தர் கடவுள்கிட்ட கேட்டாராம், என்னோட வாழ்க்கையை எப்படி வழி நடத்துறது அப்படின்னு. நீ போய் உன்னோட ரூமை செக் பண்ணு, உனக்கே புரியும் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். உடனே போய் ரூமை செக் பண்ணும்போது அவரோட வீட்டோட மேற்கூரை எண்ணங்களை உயர்வா வை அப்படின்னு சொன்னச்சான். காத்தாடி சொன்னச்சான், எப்போது என்ன மாதிரி கூலாயிரு அப்படின்னு. கடிகாரம் நேரத்தை வீணாக்காதன்னும், கேலண்டர் என்ன மாதிரி தினமும் உன்னை புதுப்பிச்சுக்கோ அப்படின்னும், மணிப்பரசு கொஞ்சமாச்சும் வருங்காலத்துக்காக சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னும், ரேடியோ இப்போதைக்கு கூலா இருக்க இதய ராகம் கேளு அப்படின்னு சொன்னச்சான். ஸோ திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 புத்தம் புது பாடல்களை அள்ளித்தரும் இதய ராகம் தான் கேட்க போறோங்க. நேர்களை, இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேரு, உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதை எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜா அனுப்பி வைங்க. உங்களுக்கான பாடல் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கேட்டு நினைச்சிருக்கோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: திருச்சி சாரதாஸ். 8:09 ஆயிருச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில உங்களோட புத்தம் புது விருப்ப பாடல்கள் இடம்பெறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-1021 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச அந்த புத்தம் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, முசிறியில இருந்து சுகுமார், புனிதா, சுகந்த், தரணீஷ், இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு டூட் திரைப்படத்துல இருந்து.

8:14 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம். நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 9 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோள் குடும்பம் வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 246-102-1 240-101-4431 என்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: and more ambitious, a national cooling doctrine, a scalable framework that treats sustained access to safe indoor temperatures as a public health entitlement to be guaranteed. And finally, the Tribune writes about 61-year-old Narinder Kaur, who scored 77% in the Punjab School Education Board Class 10 Open School Examination after she was encouraged by her sons. The newspaper writes, off studies for 45 years, Punjab woman scores 77%. And with that, it's back to you, Saira.
1: Thanks, Sarabjit. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to embark on a six-day visit to UAE, the Netherlands, Sweden, Norway and Italy today. Prime Minister says BRICS under India's chairmanship will work together to build a more inclusive world order. Oil marketing companies hike petrol and diesel prices by 3 rupees per litre. Government caps duty-free gold imports at 100 kg under advance authorization scheme. ED arrests Kolkata Police DCP Shantanu Sinha Biswas for running an extortion syndicate. And in Wushu, Aparna Dahiya clinches gold in women's 52 kg category in Santa World Cup in Macau. That's all in Morning News. Have a nice day.
2: எட்டு மணி 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன் இதயராகம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: சம்மர் சம்மர் வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: 8:31 நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதே ராகம். சோ நேர்களை, இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல், புத்தம் புது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா 938-546-102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், உங்களோட ஊர் பேரு, உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், இதெல்லாத்தையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைங்க. உங்களுக்கான பாடல்கள்லாம் வரும். அடுத்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா திருச்சி பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி, இப்போ திருநெல்வேலியிலேருந்து இருக்காங்க. ஸோ அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து பாட்டு கேட்டிருக்கிற ராமலட்சுமிக்கு ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டணிச்சிருப்போம் இது FM ரெயின்போ 102.1 இதயராகும்.
9: நினைச்சுண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன்.

0: टाइगर का हुक्म।
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், மேன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: 8:36 ஆயிடுச்சுங்க, நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாரோடது அப்படின்னு பாத்துடலாம். சின்ன சேலம் சித்ரா அனுப்பியிருக்காங்க, ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க, கேட்டு நினைச்சிருப்போம். இது FM ரெயின்போ 102.1 இதயராகம்.

0: ரகம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டோம். அடுத்த பாட்டு உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு, மக்கா மெஷி. இந்த பாட்டை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, லால்குடியிலிருந்து கருமூலர் பிரதர் படத்திலிருந்து சூப்பரான பாட்டு அத்திரடியா ஆட்டம் போடுற பாட்டு கேளுங்க.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான துன்பங்களுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். என்னன்னு கேட்டேன். ஒரு மனிதன் பேரில் இன்னொரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய பரிவு இல்லாமல் போயிட்டுது, அதுதான் துன்பத்துக்கு காரணம். பணத்தினால கிடைக்காத மகிழ்ச்சியும் ஊக்கமும் பரிவுனால மக்களுக்கு கிடைச்சிடுது அப்படின்னார். அதுக்கு டால்ஸ்டாய் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உதாரணமாக சொன்னார். ஒரு சமயம் டால்ஸ்டாய் மாஸ்கோ நகரத்தின் 24வது சாலையில் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு பிச்சைக்காரன் அவருக்கு எதிரில் வந்திருக்கிறான். ஐயா பிச்சை போடுங்கன்னா, அவர் டால்ஸ்டாய் இலகிய மனசுடையவர், பரிவு நிறைந்த உள்ளம் அவருக்கு. உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சார். தன்னுடைய சட்டை பைக்குள்ளே கையை விட்டார். அதில் ஒரு காசு கூட இல்லை. உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து, தம்பி கையில் பணம் இல்லையே அப்படின்னார். இதை கேட்டதும் பசியால் வாடி போயிருந்த அந்த பிச்சைக்காரன் முகத்தில் ஒரு மலர்ச்சி. ஐயா நீங்கள் பிச்சை போடலைன்னாலும் பரவாயில்ல, இப்போ என்னுடைய மனசு நிறைஞ்சிருக்கு, மகிழ்ச்சியாக இருக்குது, அது போதும் அப்படின்னா. அவன் ஏன் அப்படி சொல்கிறான்னு இவருக்கு புரியல. டால்ஸ்டாய் ஆச்சரியமாக அவன் முகத்தை பார்த்தார். இப்போ அவன் சொன்னான், ஐயா நீங்கள் பிச்சை கொடுக்கறத விட ஒரு பெரிய உதவியை நீங்கள் இன்றைக்கி எனக்கு செஞ்சுட்டீங்க, அதாவது என்னை தம்பின்னு கூப்பிட்டீங்களே அது போதும் அப்படின்னா. அவன் தன்னை கொஞ்சமும் மதிக்காத இந்த உலகத்தில் தன்னையும் ஒரு மனுஷனாக மதித்து தம்பின்னு உறவு கொண்டாடிய டால்ஸ்டாய் மேலே அந்த பிச்சைக்காரனுக்கு அளவு கடந்த மதிப்பு ஏற்பட்டுதான். கேவலம் பணத்தினால கிட்டாத மகிழ்ச்சியும் ஊக்கமும் பரிவுனால மக்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்திலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த பரிவு மனுஷங்கிட்ட இன்றைக்கி ரொம்பவும் குறைஞ்சி போச்சு, அதனால தான் துன்பப்படுறோம். அண்ணன் தம்பி மேலே பாசம் இல்லை, பெரியவர்களை மதிக்கிறது எப்படி அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு தெரியறதில்ல, பெற்றோர்களை மதிக்கிறது எப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு புரியறதில்ல, அதனால தான் கஷ்டம். டால்ஸ்டாய்க்கு ஏற்பட்ட பரிவு உணர்ச்சி நமக்கும் கைவரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் கொஞ்ச நேரமாவது நம்ம பற்றின சிந்தனையிலேருந்து விடுவிச்சுக்கிட்டு மற்றவர்களுடைய இதயத்தில் அமர்ந்து அவங்களுடைய கண்கள் வழியாக உலகத்தை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணுமா. பல பேர் அப்படி பார்த்துருக்குறாங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அப்போ அவர்கிட்ட படித்த மாணவர் ஒருத்தர் அவரை சந்தித்தார். என் கூட கொஞ்சம் ஹோட்டலுக்கு வரணும்னு பணிவாக கூப்பிட்டார். இவரும் சரின்னு சொல்லிவிட்டு அவரோட போனார். அங்கே அழைச்சிட்டு போய் இவரை உட்கார வச்சார். அங்கே ஸ்வைட்சருக்காக ஒரு ஸ்பெஷல் கேக்கு வரவழைக்கப்பட்டிருந்தது. கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி ஸ்வைட்சர் அங்கே இருந்த அறையில் உள்ளவங்க எவ்வளவு பேர்னு எண்ணி பார்த்தார். எண்ணி பார்த்தா 9 பேர் இருந்தாங்க. உடனே இவர் என்ன பண்ணார், அந்த கேக்கை வெட்ட ஆரம்பித்தார். இவர் வெட்டி 10 துண்டு வெட்டினார். 9 பேர் தானே இருக்கிறோம், 10 துண்டு எதுக்காக அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. அப்போது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்னாராம், ரொம்ப பிரியமாக இந்த கேக்கை இங்கே கொண்டாந்து வச்ச பனிப்பெண்ணுக்கு இந்த 10வது துண்டு அப்படின்னாராம். இதுதான் பரிவுங்கிறது, மனிதன் மனிதனுக்கு காட்ட வேண்டிய பரிவு. இப்போல்லாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி இட போடுறான் தெரியுமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஆள் வந்தான், அங்கே நின்றுக்கிட்டு

0: இருந்த ஒருத்தரை பார்த்து, சார் உங்களுக்கு மது பழக்கம் உண்டான்னு கேட்டான். சுத்தமாக கிடையாதுன்னார் அவர். சரி அப்படின்னா இந்த மது பாட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அதை கொடுத்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு நடந்து போனானான். இப்படி தான் இருக்குது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட காட்டுகிற பரிவு. இந்த பரிவு அப்படிங்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி அமைச்சுக்கிட்டா தான் இந்த உலக வாழ்க்கை இனிமையாக அமையும்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்திரலாமா? தொட்டியம் ஸ்ரீனிவாசநல்லூர்ல இருந்து புவனேஸ்வரன், அனந்தபுரம் கீதா, சூரியலதா, ரித்யா, இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருப்போம். இது FM Rainbow 102.1 இதய ராகம்.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியா வசந்த அழைப்புல சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம்னு பேசுறதுக்காக வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. குடும்பங்கள் குறித்து நீங்களும் உங்களோட கருத்துக்களை பேசலாம் வாங்க. 4131 240 101 240 102 1 எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் கருத்துக்கள் சொல்ல வாட்ஸ்அப் எண் 938 546 102 1.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக சற்றுமுன் புறப்பட்டார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகளை இன்று அவர் மேற்கொள்கிறார். உலகளாவிய எரிசக்தி விலையேற்றம் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3.14 ரூபாய்களும் டீசல் 3.11 ரூபாய்களும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமைகளில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருக்கும் என்று பரவும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதன்படி 58%-ல் இருந்து 60%-ஆக அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். கடந்த ஜனவரி மாதம் முன்தேதியிட்டு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளனர். எனவே படகு உரிமையாளர்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் படகுகளை நல்ல முறையில் வைத்திருக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி தேர்பவனி நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமா முனிவரால் கட்டப்பட்டதுமான தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சொரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரிய வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் தாய்லாந்தின் குண்ட்லாவத்தை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நீங்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வசந்த அழைப்புல சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்னு பேசுறதுக்காக வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. குடும்பங்கள் குறித்து நீங்களும் உங்களோட கருத்துக்களை பேசலாம் வாங்க. 4 3 1 2 6 2 1 2 இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கருத்துக்களை சொல்ல வாட்ஸ்அப் எண் 9 3 8 5 4 6 2 1. உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 15ஆம் தேதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலக குடும்ப தினம். குடும்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருமணம் கொண்டது திருமணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்று வைகாசி மாதம் முதல் நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆவாங்க. வைகாசி பிறந்த உடனே திருமணங்கள் வந்து நிறைய வந்து களை கட்ட ஆரம்பிக்கும். இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமண நாள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து கல்யாணங்கள் அங்கங்கே நிறைய நடைபெறும். இப்படி பார்த்து பார்த்து பல வகையான கஷ்டங்களுக்கு இடையே ஒரு குடும்பத்தை உருவாக்குவது என்பது பெற்றோர்களின் கடமையாக இருந்தாலும், அந்த கடமையில் நாம் சரிவர இருக்கமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இவ்வளவு செலவு பண்ணி நான் இந்த திருமணத்தை நடத்தி வச்சேன், என் பொண்ணுக்கு பிடிக்கலை, என் பையனுக்கு பிடிக்கலை, இவங்க வந்து சரியாக இல்லை அப்படின்றதுக்காக, ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக நாம் பலவிதமான செயல்களில் இறங்குகிறோம். இன்றைக்கு பல இடங்களில் கூட்டு குடும்பங்கள் என்பது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே இருக்கு. கூட்டு குடும்பமாக அது எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி ஒரு ஆச்சரியம் நிறைந்த உலகமாக பார்க்குறவங்க பல பேர் இருக்காங்க. இப்படி பல கேள்விகளுக்கு நம் முன்னாடி இருந்தாலும், என்னங்க நீங்கள் தலைப்பு வந்து சொர்க்கத்தின் திறவுகோல் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சொர்க்கம் அப்படின்றது என்னங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து நம்மளுடைய நிறை குறைகளை வந்து எடுத்துக்காட்டி சுட்டி காட்டி நமக்காக பேசக்கூடிய இரண்டு உள்ளங்கள் இருந்தால் அந்த உள்ளங்கள் வந்து அங்கே வந்து மகிழ்விக்கக்கூடிய தருணமாக இருக்கும். இதையெல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்றது ஒரு தலைப்பு தான். இந்த குடும்பத்துக்குள்ள அங்கத்தினர்கள் பல பேர் இருப்பாங்க. இந்த குடும்பங்கள் எப்படி எங்கே உருவாக்கப்படுது, எப்படி இதனுடைய தாத்பரியமாக நம்ம வந்து கருதலாம்?
2: குடும்பம் அப்படின்னா குடும்பம் தான் நமக்கு முதல் பள்ளி, முதல் அன்பு, முதல் பாதுகாப்பு, எல்லாமே ஃபஸ்ட்டு குடும்பம் தான். பெற்றோர்கள் நமக்கு நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுத்தராங்க. அதே மாதிரி கூட பிறந்தவங்க சகோதர சகோதரி அவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம நண்பர்கள். எல்லாமே அவங்க தான். அவங்க தான் நம்மளோட ஆரம்பத்தை நிலைநாட்டுறதும் அவங்க தான். எல்லாமே அவங்கள்ட்டருந்தான் நம்ம புதுசு புதுசாக கற்றுட்டு போகிறோம். அதே மாதிரி மகிழ்ச்சி, துன்பம் எல்லாத்துலேயும் கூட நிற்கிறதும் குடும்பம் தான். பதவி பணம் எல்லாம் ஒரு அளவுக்கு மேலே தான், அதுக்கு மேலே பெருசாக நம்ம இது பண்ணுறதில்லை. மேக்ஸிமம் குடும்பம் அப்படிங்கிறது
1: எல்லாருமே இன்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக குடும்ப தினம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேயர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு கேள்வி நம்ம வைக்கலாம். அதாவது குடும்பங்கள் அப்படின்னா உங்களுடைய பார்வை குடும்பம் என்னவா இருக்கு, இந்த குடும்பத்திற்காக நாம் எதையெல்லாம் விட்டு கொடுக்குறோம், எதையெல்லாம் நம்ம அனுசரித்து செல்கிறோம், எதையெல்லாம் பொறுமையாக கையாள்றோம், இந்த குடும்பத்தை அனுசரித்து செல்வதற்கு என்னென்ன தேவைகள், அதாவது என்னென்ன செயல்பாடுகள் நமக்கு தேவை அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் சொல்லலாம், உங்களுடைய குரல் மூலியமாகவும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளலாம். தொலைபேசி எண் 0 3 1 2 1 9 4 6 1 2 1 2 1 9 3 5 6 1 2 1 இந்த எண்களில் நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். குடும்ப உறவுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது அன்பு. நேற்று வந்து ஒரு செய்தி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க, இல்லம் இல்லாவிட்டாலும் இல்லத்தில் உள்ளோர் அனைவரும் ஒன்றாக ஒரு இடத்துல இருந்தால் அதுவே இனிய இல்லறமாக கருதப்படும். இன்பமோ துன்பமோ எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படின்றப்ப, நாம் பெற்ற குழந்தைகளோடு நாம் வளர்ந்த இடத்துல நாம் அமைதியாக இருந்தாமே அந்த இடமே நமக்கு வந்து சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் அங்கங்கே சிதஞ்சி தான் இருக்குது. ஒரு பெற்றோரே என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க பெற்றோர்கள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ உண்டு உன் குடும்பம் உண்டு தனியாக இருந்துக்க அப்படின்றாங்க. அதையே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இன்றைக்கு குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா அப்படின்ற ஒற்றை சொல்லோட நிறுத்திட்டு அவங்க வேலை உண்டு அவங்களுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்களையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகளில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பொதுவாக மக்கள் வந்து வழக்கு மன்றத்தை நாடி வருவது எந்த காரணத்திற்காக?
2: ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் இல்லாமல், ஒரு புரிதல் ஒன்றும் இல்லாமல், குடும்பம்னா சின்ன சின்ன சண்டைங்க இதெல்லாம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கோர்ட் ஏறி வந்து இது மாதிரி சின்ன சின்ன விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்காக

0: ஆகட்டும், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்காகவே கோர்ட் ஏறி வந்தாங்க. குடும்பம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறது தான் குடும்பம். அன்பாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். அதை யாரும் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டுருக்கு.
1: பெரும்பாலும் வழக்குகளில் வந்து அடிப்படை காரணம் ஒன்று ஒன்று இருக்கும் இல்லையா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒரு காரணத்தை வந்து மையப்படுத்தி வருவாங்க.
0: அதாவது அவங்க வந்து எப்படின்னா, மேக்ஸிமம் இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன குறை நிறைகள் இருக்குன்னு அது உட்காந்து பேசினாலே சரியாயிரும். அதை யாரும் அதை புரிஞ்சிக்காமல் பெண்கள் அவங்கள பழிவாங்குற விதமாக இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணுறது, அவங்க மேலே ஒரு ரிவேஞ்ச் எடுக்கிற மாதிரி இது மாதிரி வழக்கு தாக்கல் பண்ணுறது, இதே மாதிரி தான் சூழல் உருவாயிட்டு.
1: அதாவது வந்து இருவரும் வந்து
0: புரிந்து கொள்ளாமல் ஆமாம்
1: இருக்கிறது தான் வந்து
0: சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சண்டைங்க இதுகளுக்கு இதனாலேயே நிறைய இது வந்துடுது,
1: சண்டைகள் வந்து வருது, அதனால் வழக்குகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அப்படின்றீங்க. இன்றைக்கி வந்து நேர்களே வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், இது எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து பேசுவோம்.
2: எதிர்கால பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
5: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
4: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
9: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர், விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் இப்பொழுது 9:18 ஆயிடுச்சு. இன்னைக்கு வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் அப்படின்றது வந்து 1-2 பேர் அப்படின்றதோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கூட்டு குடும்பங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் வந்து அது ஒரு பெரிய விழா மாதிரி இருக்குது. அதாவது இன்னைக்கு விழாக்களே வந்து குடும்பங்கள் அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னால் வந்து உண்மையிலே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு பல குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிக்கல்கள் அதிகமா காணப்படும்
6: கூட்டு குடும்பங்கிறது? அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாம் ஒன்னா இருந்து இருக்கிறது தான் ஜாயின்ட் ஃபேமிலி. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம, ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒருத்தர் ஒருத்தர் அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, இவங்க பேசுற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு இதுக்காகவே குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பம்
0: பிரிஞ்சு போயிருக்காங்க. சரி, ஆனா இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்திற்காக இயங்கக்கூடிய பல பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுலயும்

0: வந்து அதில் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு நம்ம வந்து பார்த்தாலுமே, இப்போ கூட்டு குடும்பத்திலிருந்து ஒரு நேயர் நம்ம கூட வந்து பல கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள போறாரு. யார், எங்கிருந்து பேசுறாரு? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ரூபாவதி தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம்.
1: கூட்டு குடும்பத்துல வந்து நான் ஒரு கூட்டு குடும்பத்துலதான் இருக்கேன். ஈவன் என்னோட நாத்தனார் ஓப்படியார் எல்லாரும் ஒரே குடும்பத்துல இருந்து பயணிச்சுக்கிட்டு வரோம். நான் ஒரு வெற்றிகரமா ஒரு தொழில் ஒண்ணு நடத்திட்டு வரேன். அதாவது கணவர் வந்து தேன் எடுத்து பிசினஸ் பண்றாங்க, அத மதிப்பு கூட்டு பொருளா நான் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் மேடம்.
0: சரிங்கம்மா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக குடும்ப தினம். இந்த குடும்ப தினத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல பேர் வந்து நாங்க திருமண மண்டபத்திலிருந்தே தனியா தான் போறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த கூட்டு குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, சில அசௌகரியங்களும் இருக்கும் இதுல?
1: நன்மைகள் அதாவது 100% நன்மை எனக்கு 90% நான் பயணிக்கிறேன்னு சொல்றேன். இது எல்லா குடும்பத்திலயுமே வரும். கொஞ்சம் அனாசாரம் என்னதான், நம்ம அம்மாவையும் நம்ம அக்காவையும் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி நம்ம மாமியாரையும் நம்ம ஓப்படியாரையும் பாத்துட்டோம்னா பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கேன், நான் அப்படிதான் போறேன். அதே மாதிரியான பயணிப்புகள் நிறைய இருக்கு எனக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போறதாகட்டும், நான் ஒரு வெளியில போறங்கும் போது ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வந்த குழந்தைய நான் சேஃப்டியா இருக்கும் என் குழந்தை. சரி, நான் வெளியில போகும்போது என் குழந்தைய சேஃப்டியா பாத்துப்பாங்க. அப்புறம் நான் சாப்பாடு நான் தான் ஊட்டணுங்கிற கட்டாயமோ, ஒரு குழந்தை வளர்ப்புக்கு ரொம்ப பயணிச்சாங்க. என்னோட குழந்தை வளர்ப்பு பயணத்துல என் குடும்பம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லா விஷயத்துக்குமே எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா என் கணவருக்கு நான் தான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாது. நான் தான் சாப்பாடு சமைக்கணும், நான் தான் செய்யணும், என் கணவர் தான் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே பாத்துவாங்க, அதே மாதிரி நானும் அவங்களை எல்லாருமே பாத்துப்பேன். இந்த சௌகரியம் வந்து எல்லா குடும்பத்திலயும், தனியா இருக்க எல்லா குடும்பத்திலயும் கிடைச்சிக்காது. அதுக்கப்புறம் என் குழந்தைங்களோட வளர்ப்புல என் குழந்தை வந்து ஒரு பொருளை தனியா சாப்பிடாது, என் குழந்தை இருக்கிற அத்தனை குழந்தைக்கும் கொடுத்துட்டுதான் சாப்பிடும். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய நல்ல விஷயமா தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டுனா ஆறு பங்கா போட்டுதான் சாப்பிடுவாங்க என் குழந்தைங்க. அம்மா அடிச்சா அம்மா திட்டினா அடுத்த அப்பை கிட்ட போய் ஒரு அந்த பாசத்தை, நான் திட்டினா அடிச்சனாலும் என் குழந்தை வெக்ஸாய அந்த
0: சமாதானப்படுத்துவதற்கு இன்னொரு ஆள்
1: இருக்காங்க சமாதானப்படுத்துறதுக்கு. இங்க எங்களோட அம்மா அவங்க அப்பை கிட்ட போய் சமாதானம் ஆயிடுவாங்க. சரி ஓகே, நம்மளோட கண்டிப்பு கரெக்டாவே இருக்கும், அவங்க சமாதானப்படுத்திடுவாங்க. ஏன்னா நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல குழந்தைங்களோட வளர்ப்புல ஒரு சின்ன மைனஸா நான் பாக்குறது என்னன்னா, இப்ப தனி குடும்பமா இருக்கும் போது அம்மா அடிச்சுட்டாங்கன்னா அம்மாவே சமாதானப்படுத்துறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு அதோட வீரியம் புரிய மாட்டேங்குது. அடிச்சா கொஞ்ச நேரத்துல நம்மள்ட்ட வந்து பேசுவாங்கிற மைண்ட் செட் வந்துடுறாங்க குழந்தைங்க. அதே என் குடும்பத்துல அப்படி கிடையாது. நான் அடிச்சனா அவங்க அப்ப அம்மா கிட்டங்கிற அந்த கண்டிப்பில் உள்ள ஒரு
0: பயம் இருந்துகிட்டே இருக்கும்.
1: நாங்க வளர்ந்த வித மாதிரி என் குழந்தையும் வளருது, அதுல எனக்கு ஒரு பெருமிதம்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. இப்ப சொல்லுங்க, அதாவது வந்து கூட்டு குடும்பத்துல இந்த ஒரு எண்ணத்தை வந்து அவங்க விதைச்சிருக்காங்க. இப்ப பல நேரங்கள்ல நம்ம வந்து கூட்டு குடும்பமா தான் இருந்திருக்கோம். இந்த கூட்டு குடும்பத்துல இருந்து இப்ப பிரிஞ்சு வர்றதுனால உங்கள்கிட்ட வந்து நிறைய வழக்குகள் வந்திருக்கும் இல்லையா? இப்ப வந்து என்னுடைய நாத்தனார் இந்த கொடுமை, அல்லது மாமியார் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒரு சில கேசஸ் வந்திருக்கும். அதை பத்தி நீங்க என்ன, அவங்கள்ட்ட என்ன வந்து நீங்க சொல்லுவீங்க?
2: அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம்னா, ஒரு சின்ன பிரச்சனை, இதை வந்து நீங்கள் பேசியே முடித்து வந்திருக்கலாம். இதுக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு வர்றதையும் வர்றது ரொம்ப இதான விஷயம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, குடும்பம்னா 1000 சண்டை இருக்க தான் செய்யும், இது இருக்க தான் செய்யும். ஒருத்தவங்க 5 பேரில் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து ஒன்றா ஒரு வாழ்றதுக்கு தான் ஒரு குடும்பம் இருக்குது. அதை யாரும் புரிஞ்சிக்காமல் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு தேவையில்லாமல் கோர்ட்டு வாசல் வந்து தேவையில்லாமல்.
0: இப்போ நீங்கள் பார்த்த வழக்குகள்லேயே இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த காரணம் வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய காரணமாக இல்லை வழக்குக்கு அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
2: ஆமாம், ஒரு சின்ன சண்டை, அவங்க மாமியார் திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையாக, இதுக்காகலாம் வழக்கு போட்டு வந்திருக்காங்க.
0: சரிங்க, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் ஆன்ட்டி அங்கிள் இந்த ரெண்டு தான் இருக்குது. ஆனால் நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்துருக்கோம், அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவங்க உறவுகளில் இருந்து பல பேர் இப்படி வந்து உறவு முறைகள் மாமா மச்சம் இப்படி நிறைய வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யாருங்கம்மா?
3: நான் திருக்காட்டுப்பள்ளி இருந்து புஷ்பா பேசுறேம்மா.
0: சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா.
3: கூட்டு குடும்பமா இருக்கணும்மா, கூட்டு குடும்பமாயா ஒத்துமையா எல்லாரும். இப்ப வர்ற பிள்ளைங்க, கல்யாணம் பண்ணி வர்ற பிள்ளைங்க மெயினா அதை எடுத்துக்கணும். வந்தா கூட்டு குடும்பமா இருந்தா நம்ம வெளியில போனாலும் பிள்ளைகளை பாத்துக்குவாங்க,
0: முடியலனாலும்
3: அவங்க பாத்துக்குவாங்க, வீட்டுக்காருக்கு முடியலனாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய
0: பாத்துக்குவாங்கிற
3: அந்த நம்பிக்கையோ
0: நம்பிக்கை இருக்கு.

0: நீங்க கூட்டு குடும்பத்துல இருந்தீங்களா தனி குடும்பமா இருக்கீங்களா?
1: கூட்டு குடும்பமா பிறந்தமா, இடம் பத்தலா இருக்காக அங்கே தனியா இருந்தா கூட கூட்டு குடும்பம் தான். நாலு கிழமை எல்லாத்துலயும் மாமனார் மாமியார் நாத்தனார் பெரிய மாமனார் பிள்ளைக எல்லாம் ஒரு ஒத்துமையா இருப்போம். அதெல்லாம் இப்ப பாக்கவே கஷ்டமா இருக்கு.
0: உங்க பிள்ளைங்க உங்க கூட இருக்காங்களா தனியா இருக்காங்க?
1: எல்லாம் ஒத்துமையா இருந்ததுமா
0: இருந்தது
1: சொல்லல.
0: அப்புறம் என்ன ஒரு சின்ன வருத்தங்க
1: இருக்காங்க.
0: சரி, என்ன காரணத்துக்காக அவங்க வந்து சின்ன சின்ன காரணங்கள் இருக்கும். ஒருவேளை வந்து உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலையா, இல்ல நீங்க அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா?
1: நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் இருப்பேன். என் வாழ்நாள்ல நான் யாருக்கிட்டையும் சண்டைன்னு கிடையாது, பிரச்சனைன்னு கிடையாது. எங்க மாமியார் எல்லாம் சாகிறது, இன்னொன்னு எங்க நாத்தனாருன்னு நீனு என்ன சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னது கிடையாது. நாத்தனார் பிள்ளைங்க மூணு இருக்கும் என் கூட. என் பிள்ளைங்க அதுக
0: எல்லாம்
1: பயணம் போவோம், ஒன்னா சாப்பிடும், ஒன்னாதான். அவங்க அம்மா வர முடியலனாலும் நான் இழுத்துக்கிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வருவேன், போவேன், வருவேன். எல்லாரோட ஒத்துமையா
0: இருக்கிறேன். அதாவது புஷ்பா அம்மா வந்து தான் வாழ்ந்த குடும்பத்தை பத்தி சொல்றாங்களே விழிஞ்சு, தன்னுடைய மகன் வீட்டு குடும்பங்கள்ல இருக்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை அங்கங்க இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இந்த மனங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்துல இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த மனஸ்தாபங்களுக்காக சில பேர் நீங்க வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரியான வந்து வழிமுறைகள் அவங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க?
2: ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு உட்காந்து பேசுங்க. பேசினாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். தேவையில்லாமல் பேசாமல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால எந்த ஒரு பலனும் இல்லை. உட்காந்து பேசினாலே முடிகிற விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. அது தெரியாமே நிறைய பேர் கோர்ட்டு வந்து தேவையில்லாமல் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்க தான், குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதை யாரும் புரிஞ்சிக்காமல் இந்த வாழ்க்கை இருந்துட்டு வரோம்.
0: இதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் மேலே அப்புறம் நாத்தனார் மேலே இந்த குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக வைக்கிறாங்க. இவங்களை நீங்கள் வந்து எப்படி போய் வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்துவீங்க?
2: அதாவது அவங்க குடும்ப சூழ்நிலையில்
0: ஒரு கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வைங்களா, அந்த கேஸை வந்து எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க?
2: இப்போ சேர்த்து வைக்கிற மாதிரிங்களா இல்லை?
0: சேர்த்து வைக்கிற மாதிரி தான்.
2: சேர்த்து வைக்கிற மாதிரி அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அதை இது பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணிப்போம்,
0: பேசுவீங்க. சரிங்கம்மா, இப்போ அடுத்ததாக ஒரு
3: வாட்ஸ்அப்பில் வந்து உலக குடும்ப தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருச்சியிலிருந்து அனுராதா நாராயணன். ஆனால் ஒரு கவிதையோட சொல்லியிருக்காங்க, மண்ணில் இறக்க போகிறோமே தவிர மீண்டும் ஒன்றாக பிறக்க போவதில்லை, அதனால் வாழும்போது பிரியாமல் சொந்த பந்தங்களோடு இருக்கிறதே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யார் அனுப்பியிருக்காங்கன்னா லால்குடியிலிருந்து கருமூலர் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. ஒரே கூரையின் கீழ் ஆயிரம் உறவுகள் அல்ல, ஆயிரம் அன்பின் பரிமாணங்கள். இன்னைக்கு ஒற்றை கால் நாற்காலியாக இருக்கு, இதற்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக மனமாற்றம் தேவை அப்படின்னு அவரோட கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க.
0: ரொம்ப அழகான கவிதைகள். இன்னைக்கு வந்து எல்லாருமே நம்ம வந்து வலியுறுத்துறது இதுதான். அதாவது இரண்டு பேர் இருந்து ஒரு குடும்பத்தை வந்து பேணி பாதுகாப்பதை விட கூட்டு குடும்பமாக இருந்தால் தான், நம்ம பிள்ளைங்களே நம்ம கூட இருந்தாவே அது ஒரு குடும்பம் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இந்த மாதிரி வாழ முயற்சிக்கணும் அப்படின்றத கவிதைகள் மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: திருச்சி சாரதாஸ்.
1: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நேரம் இப்பொழுது 9:35. இன்னைக்கு உலக குடும்ப தினம். சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள். இப்ப நமக்கு அடுத்ததா வந்து ஒரு வாழ்த்து செய்தி வந்திருக்கு. என்ன செய்திங்கம்மா?
1: அதாவது பிறரின் அபிப்பிராயத்திற்கு மதிப்பளித்து அனைவரையும் அனுசரித்து போகிறது தான் சொர்க்கத்தோட திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முசிறியிலிருந்து ஆறுமுகம். அடுத்ததாக வந்து திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஸ்ரீனிவாசநல்லூர்லேருந்து புவனேஸ்வரன் அனுப்பியிருக்காங்க. இன்றைக்கி குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு செல்லுக்குள்ளார எல்லாமே அடங்கிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த கைபேசி வந்ததுக்கப்புறமா உறவு முறைகள் வந்து அவ்வளவா சிறப்பாக இல்லை. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. கைபேசி வந்ததுக்கப்புறம் உறவுகள் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் முடிச்சாரு.
1: அடுத்ததாக வந்து இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலேருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மெசேஜாகவே டைப் பண்ணி அப்படியே ஒரு பக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது தற்காலத்தில் வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து. ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே வந்து குழந்தைகளோட எண்ணிக்கை ஒன்று இல்லைனா ரெண்டு அப்படி தான் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்து அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம். காலம் போக போக போக அவங்களுக்கு கேட்குறது கிடைக்கல அப்படிங்கிற அங்க வந்து அவங்களுக்கு மனஸ்தாபமாகி விரோதமாகி அதன் மூலமா குடும்பங்கள் பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ள செல் அப்படின்றத வந்து உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க ஏதாவது அந்த மாதிரி உண்டா?
2: அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்லை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே ஒழிச்சு ஒரு நிமிந்து ஒருத்தவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கணும், அப்பா அம்மா யாரும் வந்தால் அவங்களோட பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் அதே எதுவுமே கிடையாது. செல்லை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த செல்லுக்குள்ளே அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் திரும்பி பார்த்து பேசினா தான் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷன் வரும், சின்ன சின்ன அன்பு எல்லாம் ஒரு பரிமாற்றம் எல்லாமே கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் வெறும் செல்ல மட்டும் பார்த்துருக்கனால எந்த
0: பிரயோஜனமும் இல்லை. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றைக்கி வந்து அம்மா அப்பா கூட பேசுகிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலுமே அம்மா அப்பாட்ட பேசுகிறோன்னு விரும்பலை. முதல்ல செல்லை பார்க்குறாங்க, செல்லை பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேட் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில காரணங்களுக்காக ஒருவேளை இந்த இல்லறத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் தான் வந்து முதல் ஆதாரமாக இருக்குது. யாருக்கு என்ன பேசுகிறாங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே யார்கிட்ட அந்த ஃபோன் வருது, என்ன வருது இப்படின்ற இந்த சந்தேகம் அப்படின்றது ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக வருதா என்னவோ?
2: சந்தேகங்கிறது சின்ன சின்ன காரணங்களுக்காக நிமிந்து பேசினாலே எல்லா பிரச்சனையும் வரும். ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால
0: வர்றதுனால தான் வந்து இந்த வாழ்க்கை வந்து இருக்குது. இப்போ குடும்பங்களுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்குகளில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு வழக்கறிஞர் நீங்கள் வந்து ஒரு இதை வக்கீலாக இருந்து ஒரு வழக்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இருதரப்பட்ட நபர்களும் உங்கள்கிட்ட வருவாங்க. அந்த இருதரப்பட்ட நபர்களில் முதல்ல யாரை விட்ட நீங்கள் வந்து பேசணும்னு முற்படுவீங்க? இப்போ வழக்கு தொடுப்பவர் வழக்கு மறுப்பவர் இருப்பாங்கல்ல?
2: வழக்கு தொடுப்பவர் தான். வழக்கு தொடுக்கிறவங்க என்ன காரணத்துக்காக வழக்கு தொடுக்கிறாங்க, என்ன பிரச்சனைக்காக வழக்கு தொடுக்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை வழக்கு தொடுக்கிறதுக்கான பிரச்சனையா இல்லை வழக்கு இதனால தான் வழக்கே வருதா அப்படிங்கிறத பிரச்சனையா எல்லாமே பேசி அவங்கள்ட்ட ஒரு கன்வர்சேஷன் கொடுத்து இதுமா இதுக்கெல்லாம் எதுக்குமா கோர்ட் வரீங்க, தேவையில்லாத நேரத்தை எதுக்குமா வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு
0: சொல்லி சமாதானப்படுத்துறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
2: அது முடியாத பட்சத்துக்கு தான் வழக்கே தாக்கல் செய்யப்படும்.
0: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் வரதட்சணை அப்படின்றது இல்லாமல் தான் இருக்குது, ஆனால் குடும்பநல வழக்குகள் அதிகமாக தானே இருக்குது.
2: ஆமாம் ஆமாம்.
0: என்னென்ன காரணங்களுக்காக நிறைய வந்துட்டு இருக்கு?
2: அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல நீ தனியாக பிரிஞ்சு போ, நான் தனியாக என்னோட சம்பாத்தியம் பெருசா உன்னோட சம்பாத்தியம் பெருசா இது மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி அதாவது அவங்க அப்பா அம்மா பிடிக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு நீ எல்லாம் செய்கிற என் ஃபேமிலிக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்புறம் குழந்தைங்களை வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இப்போ சின்ன குழந்தைங்களால அதிகமாக பிரச்சனை வரதான் செய்யும். சின்ன குழந்தைங்க சும்மா அழி அழி குழந்தைய நீ ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேங்க இதனால் வர்ற பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்.
0: இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக இந்த

0: வழக்கு வந்து கண்டிப்பா பதியணுமா, இதுக்கு நம்ம வந்து விவாகரத்து கொடுக்கணுமா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அனுபவிச்ச வழக்கு இருக்கா ஏதாவது?
1: அதாவது சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இதுக்காகலாம் வழக்கு பதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாத.
0: அதில் என்னத்த நீங்க வந்து எந்த காரணத்துக்காக வந்தாங்க அப்படின்றத சொல்லுங்களேன். இப்போ ஒரு ஒருத்தர் வந்திருப்பாங்க இல்லையா, என்னோட மாமியார் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, இவர் வந்து என்னட்ட சரியா பேசுறதில்ல, அதனால வந்து நான் சொல்றது எதுவும் கேட்கறதில்ல, இதுக்காக நான் வந்து வழக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: அந்த மாதிரி என்ன காரணத்துக்காக அதிகமாக வந்து பெண்கள் வராங்களா இல்லை ஆண்கள் வராங்களா?
1: பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே தான் வராங்க. இதில் பெண்கள் அதிகமாக என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த ஃபேமிலி எனக்கு செட் ஆகலை, அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ ஒரு இதாக இருக்காங்க, நான் சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்.
0: இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமாக வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மனம் விட்டு பேசுவதனால வந்து சில கஷ்டங்கள் இருக்குது, மனம் விட்டு பேசாதனாலையும் கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க, பண்ணுறீங்க. இப்போ குழந்தைகளுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அவனுக்கு மட்டும் நிறைய செய்யுங்க.
1: ஆமாம், ரெண்டு பசங்க இருந்தால் பெரிய பசங்களுக்கு நிறையா செய்கிறா, சின்ன எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, அவனே எல்லாமே கண்டுக்கிறீங்க, என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். இது நாளடைவில் பெருசாக போகும்போது அவங்களுக்கு அவங்கவுங்க பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு விரிசலாகி பெரிய பிரச்சனை.
0: இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணப்பாறையில் இருந்தால் வந்திருக்கீங்களா, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டு குடும்பங்கள் இருந்திருக்கும். இப்போ வாய்க்கா வரப்பு சண்டை அதிகமாக இருக்கும், இந்த வாய்க்கா வரப்பு சண்டைகளுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து தீர்வு கொடுத்துருக்கீங்க, இல்லை எந்த காரணத்திற்காக அவங்கெல்லாம் அந்த சண்டையை போட்டுக்கிறாங்க?
1: அதாவது சின்ன சின்ன அண்ணன் தம்பி பிரச்சனை, ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னா, அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கா அப்படின்னா, இந்த சொத்து எனக்கு இந்த சொத்து எனக்கு அப்படின்னு ஒரு பிரிதல் வரும்போது, நீ அவனுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க எனக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்க, இதனால் வர்ற பிரச்சனைகள், சின்ன சின்ன ஒரு இதுக்கெல்லாம் வர்ற பிரச்சனைகள் தான்.
0: சரி, இப்போ இந்த ஒரு கேஸ் இப்போ நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளில் நமக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கும்?
1: ரெண்டு ஆண்டுகளில் தீர்வுகள் கிடைச்சிடும்.
0: எப்படி வரதட்சணை கேஸாக இருந்தாலும் இல்லை வந்து நம்ம விவாகரத்து கேஸாக இருந்தாலும் இரண்டு ஆண்டுகள் இல்லையா?
1: ஆமாம், இரண்டு ஆண்டு, இரண்டு டு மூணு ஆண்டுகளில் தீர்வு கிடைக்கும்.
0: இப்போ வந்து லோக் அதாலத் நடத்துறீங்க இல்லையா, அந்த லோக் அதாலத் அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ணுவீங்க, எந்த மாதிரி கேசஸ் வந்து லோக் அதாலத்துக்கு?
1: அதாவது பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை, தேவையில்லாமல் வழக்காக வர்றதை, அதை வந்து சமரசமாக முறையில் தீர்த்துக்கிறதுக்காக.
0: இல்லை தேவையில்லாத வழக்குன்னா எந்த மாதிரிங்க வரும் அது?
1: தேவையில்லாத வழக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்க, அதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருப்பாங்க, அந்த இதுக்காக வர்றதுதான். அதை வந்து சமரசம் மூலியமாகவே தீர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் எந்த ஒரு வழக்கு ஃபைல் பண்ணாலுமே முதல்ல வந்து சமரச மையத்துக்கு போயிட்டு தான், அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே வரும். அது
0: முதல்ல வழக்கு வந்து சமரச மையத்துக்கு தான் போகுது.
1: ஆமாம் ஆமாம், எந்த வழக்கு விவாகரத்து வளர்ந்தாலும் ஒரு சொத்து கேஸாக எந்த கேஸாக இருந்தாலும் முதல்ல சமரச மையத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கே விசாரணைக்கு வரும்.
0: சரிங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் திறவுகோள் குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இன்னைக்கு கூட்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, ஆனாலும் வந்து தனி மனித குடும்ப சமூகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் கட்டமைப்பு தான் குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் மனம் விட்டு பேசினா அந்த குடும்பங்கள் இனிமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகான குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றத குடும்பங்கள் தான் நமக்கு ஒரு காலத்தில் எடுத்து கொடுத்துச்சு, எடுத்து நன்மையெல்லாம் செஞ்ச வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாவற்றிற்கும் நாம் ஒரு சாதனத்தை தான் வந்து நாடி இருக்கோம் அப்படின்றது பல பேரோட கருத்தாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியா.

0: இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க குரல் பதிவாக அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
2: மாணவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம். கண்டான மனிதனை என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன். இன்னைக்கு சர்வதேச கூட்டு குடும்ப நாள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு கூட்டு குடும்பங்கிறது குறைந்து போய்விட்டது, எங்கோ ஒன்று ரெண்டு கூட்டு குடும்பங்கள் மட்டும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு திருமணமாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தனியாக போயிடணும், நம்ம வாழ்க்கையை தனியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களோ வந்து, ஒரு கட்டத்தில் நமக்கு துணைக்கோ ஆறுதல் சொல்லவோ ஆலோசனை சொல்லவோ ஆள் கிடையாது அப்படிங்கிறது எண்ணங்கள் அவங்கள்ட்ட கிடையாது. தனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டால் நம்ம அம்மா அப்பா அப்பா தாத்தா இவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, நாளைக்கு இவங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு வழிகாட்டியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலை மாறணும், கூட்டு குடும்பங்களோட இருக்க முயற்சி பண்ணணும். மாமியாராக இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், அவங்க வர முடிஞ்சவருக்கு அவங்கள நம்மளோட வச்சு வாழ்றது தான் வாழ்க்கை. நல்லது கெட்டது எடுத்து சொல்ல, நமக்கு ஒரு இக்கட்டான சோதனையான சூழ்நிலை ஆறுதல் சொல்ல கூட்டு குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நங்கவரத்துலேருந்து ராஜி ரமேஷ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொர்க்கத்தோட திறப்பு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் அது வந்து அந்த காலத்தில். இப்போ வந்து தனி குடும்பமாக பிரிஞ்சு கூட்டு குடும்பத்தோட மதிப்பை அறியாமல் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. குறிப்பாக அந்த தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா இந்த உறவு முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நிறையா குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் அவங்க வளரும் போதே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா நாளடைவில் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது சாத்தியப்படும் அப்படின்னு அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க.
1: அதாவது ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே கூட்டு குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க தான். ஆனாலும் இன்னைக்கு வேலை நிமித்தம் காரணமாக ஒரு சில இடங்கள்ல நம்ம பிரிஞ்சு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து மாறிட்டோம். நமக்கு அடுத்ததா ஒரு வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. தாய் இருந்தால் துன்பம் இல்லை, தந்தை இருந்தால் தவிப்பு இல்லை, தங்கை இருந்தால் தனிமை இல்லை, தோழன் இருந்தால் தோல்வி இல்லை, தாத்தா இருந்தால் தயக்கம் இல்லை, பாட்டி இருந்தால் பயம் இல்லை, அண்ணன் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அன்போடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உறவுகளில் அண்ணன் தங்கை அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்களை நம்ம கேட்டிருப்போம், அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு கவிதைகள் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. நேயர்களுக்கும் வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அடுத்து ஒரு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க?
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க?
3: நான் சத்திரபுலன் பரமேஸ்வரி.
1: பரமேஸ்வரி, சொல்லுங்கம்மா.
3: கூட்டு குடும்பங்க போறதே நலுவடைஞ்சுகிட்டே போயிட்டு இருக்குது. வரவங்க வந்தவங்களே உடனே அண்ணன் தம்பி பிரிச்சுட்டு போயிருவாங்க.
1: நம்ம இப்படி நம்ம ஒன்னாதான் இருக்கமா?
3: எல்லாம் ஒன்னா இருக்குது. எனக்கு வந்து தனியா விட்டுட்டாங்க என்னைய அண்ணன் தம்பி.
1: இருங்க, நீங்க தனியா போனீங்களா அவங்க தனியா விட்டாங்களா?
3: அதே ரொம்ப ஃபீலா இருக்கு.
1: நான் பரமேஸ்வரியம்மா. நம்ம தனியா போனோமா இல்ல அவங்க நம்மள தனியா விட்டாங்களா?
3: கல்யாணம் பண்ணி தனியா பிரிச்சுட்டாங்க அம்மா வீட்டுல இருந்து.
1: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இதாக இருக்குது. பெற்றோர்களே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த குடும்பத்தோட இருக்காத, தனியாக போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது பிழைக்க தெரிஞ்ச வழியாக பார்த்து பிழைச்சிக்கோ அப்படின்வாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நன்றிங்கம்மா பரமேஸ்வரிம்மா.
4: பிழைக்க தெரிஞ்ச வாழ்க்கையை பற்றி பிழைச்சிக்கங்க.
1: அதாவது வந்து சொல்லுவாங்களே திருமணம் பண்ண சொல்லுவாங்க, எல்லா மேடையெல்லாம் முடிச்சு விட்டுனா முதல் வீடு முதல் அழைப்பு இரண்டாவது அழைப்பு அதெல்லாம் முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க நல்லா பழச்சிக்கோ பார்த்து இருந்துக்கோ எல்லாத்துக்கூடையும் வந்து கவனமாக இரு அப்படின்வாங்க.
4: அதுக்கப்புறம் தாய் வீட்டை விட்டு போகும்போது அங்கே புகுந்த வீட்டுக்கு போகும்போது இனிமேல் அங்கே என்ன நடக்குதோ என்ன நடந்தாலும் என்ன இது பண்ணாலும் நீங்கள் அங்கே அனுசரித்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு
1: அடித்தளமாக அந்த இதை அமையும் இல்லையா? சரி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இதை வந்து இன்றைய மகளிர், அதாவது இன்றைய இளம் தலைமுறை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எப்படி எடுத்துக்கிறாங்க
4: இப்போ இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரேர். அங்கே போனோடனே முதல்ல எல்லாத்தையும் பிரிங்க, தனித்தனியாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு

0: சாப்பாடாக்கிறதுலேருந்து எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு எல்லாமே இருக்கிறதா தான் இருக்காங்க. சின்ன சின்ன சண்டைக்கு கூட தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுறதா தான் இருக்காங்க. கூட்டுப்பங்கிறது ஒரு இதாகவே இல்லாமல்
1: ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. இந்த கனவு வந்து ஆனால் வந்து நனவாக கூடிய விதம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி பல குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தம் காரணமாக பல்வேறு ஊர்களில் இருந்தாலும் இந்த திருவிழாக்களும் பண்டிகைகளும் கல்யாணங்களும் வந்து எதற்காக நம்ம வந்து எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறோம் அப்படின்னா இந்த உறவு முறைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த விழாக்கள்லாம் நம்ம ஏற்பாடு செய்கிறோம். இன்றைக்கி வந்து கிராமங்களில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விழாக்கள் செய்வாங்க. அந்த விழாக்களில் யாருக்கெல்லாம் அழைப்புகள் இருக்கும், எப்படிலாம் வந்து அவங்க பங்கெடுத்துக்கிறாங்க?
0: ஒரு சின்ன திருவிழா நடக்குது, கோயில் திருவிழா நடக்குது அப்படின்னா வெளியூர்லேருந்து இப்போ எல்லாருமே எல்லாத்தையும் அவங்களோட சொந்த பந்தம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு விருந்தாக வச்சு இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து எல்லாம் இந்த ஒரு விசேஷத்துக்காக எல்லாம் ஒன்று கூடுவாங்க. அது மாதிரி தான் இப்போல்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்களை வச்சு ஒரு இதாக இருக்கிறது இல்லை. முன்னே இருந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது இது பண்ணுறதில்ல. ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம் இதுக்கு மட்டும்தான் இருக்காங்களே வச்சு மற்ற இதுக்கும் இருக்குது
1: இருக்கிறது இல்லை. ஆனால் இதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா டைமுங்கள், அதாவது பொங்கல் காலங்களில் எந்த ஊரில் இருந்தாலும் எல்லாருமே சொந்த ஊருக்கு தான் வராங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு வர முடியல அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க,
0: பொங்கல் கூட வந்துடுறாங்க
1: வந்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு அண்ணன் தங்கை உறவு முறையில் வந்து கல்யாணம் அப்படின்றது ஏன் எனக்கு பத்திரிக்கை வைக்கல அப்படின்னு உரிமையோட கேட்கக்கூடிய காலம் இருக்கு. அது நம்ம வச்சாலும் என்ன பண்ணுறாங்க, எனக்கு நேரம் இல்லை வர்றதில்லை அப்படின்றாங்க. இப்படி விழாக்களும் சரி எல்லாமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றப்ப அவங்க எதை நோக்கி போய் பயணிச்சிட்டு இருக்காங்க இந்த குடும்ப வாழ்க்கையில்?
0: அதாவது பணம் பதவி அதை நோக்கியே தான் போகிறாங்களே ஒழிச்சு ஒரு குடும்பம் இருந்தால் ஒரு சொந்தம் பந்தம் அப்படிங்கிறத யாரும் பெருசாக விரும்பாமல் ஒரு விசேஷனா மட்டும் ஒன்று கூட்டிட்டு மற்ற எந்த நேரத்துலையும் இல்லாமல் இருக்காங்க.
1: நேர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பல நேயர்கள் பல கவிதைகளை வந்து கொடுத்துருந்தாலும் கூட்டு குடும்பம் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல பேர் இன்றைக்கி இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு வந்து விரும்புகிறாங்க. ஒரு நேரத்தில் இந்த பணம் கை கொடுத்தாலும் முதுமை அவர்களை எட்டி பார்க்கும்போது அந்த முதுமை காலங்களில் நம்ம கூட உட்கார்ந்து ஒருத்தர் ரெண்டு பேர் பேச மாட்டாங்களா, நாம் சொல்கிறத கேட்க மாட்டாங்களா அப்படின்ற வந்து ஆட்களுடைய தவிப்பு அவங்க மனசுல இருக்கு அப்படின்றத நீங்க பல்வேறு இடங்கள்ல இந்த முதியவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா தெரியும். எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி, ஏன் தம்பி கஷ்டப்படுறான், ஏன் அண்ணன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் செய்வேன் அப்படின்றதுக்காக தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பல உறவுகள் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு குடும்பங்கள் சின்ன சின்னதா அங்கங்க பிரிஞ்சு இருந்தாலும் எந்த வகையிலும் நான் உங்களை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்றதுக்கு உறவு முறை தான் சாத்தியமா இருக்கே ஒழிய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் அந்தந்த நேரத்தில் உதவி பண்ணினாலும் எல்லா வகையிலும் நமக்கு கை கொடுக்கக்கூடியது குடும்ப சூழ்நிலையே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு கருத்தை வந்து ஜெயமுருகனையா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால சொர்க்கம் அப்படின்றத நம்ம வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்களை பரிமாறணும் அப்படின்னா அதற்குரிய இன்பங்கள் தானாக வந்து சேரும். அதனால் நம்ம வந்து மனம் விட்டு பேசுவோம், நிறை குறைகளை எடுத்து சொல்லுவோம், அவங்க கூட இன்புற கலந்து உண்மையான திறவுகள் எது அப்படின்றத நம்ம குடும்ப வாரிசுகளுக்கு சொல்வோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: வீடுங்கிறது வெறும் 4 சுவர்கள் மட்டும் கிடையாது, அது அன்பான இதயங்கள் நிறைஞ்சிருக்கிற இடம். இன்னைக்கு வசந்த் அழைப்புல சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம்னு பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் அவர்கள். உடன் உரையாடியவர் கே கோகிலா. நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் நன்றி.

0: அடுத்த நிகழ்ச்சி வர இருக்கு, போடு ஆட்டம் போடு. அதற்கு முன்பாய்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் 4வது கச்சா எண்ணெய் ஆதாரமாகவும் நாட்டின் தேவையில் 11% பூர்த்தி செய்யும் நிலையில் பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலையேற்றம் காரணமாக நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 3.14 ரூபாயும் டீசல் 3.11 ரூபாயும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்ட புதிய ஆட்சியராக திரு இளம் பகவத் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு அருண் தம்புராஜ் செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தொழில்துறை கூடுதல் செயலராக இருந்த திரு அருண்ராய் உயர்கல்வித்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%-லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற June 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞரிடமிருந்து வேலைவாய்ப்பு அற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தற்போது பெறப்படுகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ₹72,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். உதவித்தொகை விண்ணப்ப படிவம் பெற விருப்பம் மனுதாரர்கள் தங்களின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டையினை ஆதாரமாக காண்பித்து 30/6/2026 தேதி வரை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9 வரை நடைபெறும் எனவும், விவசாயிகளுக்கான தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கை அம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று 2:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

வாழ்க்கை அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க. ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணாலும் உருகும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். வாழ்க்கையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணுற மாதிரி பல அழகான உணர்வுகளை உருவாக்கி புத்துணர்ச்சியோட இருக்கலாம் இந்த காலை பொழுதுல. உங்களை உற்சாகப்படுத்த வந்தாச்சு நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது போடு ஆட்டம் போடு.

கேட்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு உற்சாகமான பாடல்களை தந்துகிட்டே இருக்க 10 மணி 10 நிமிஷத்துக்கு இணைஞ்சிருக்கீங்க.

உங்க காலை பொழுத உற்சாகப்படுத்த பாடல்களால அணிவகுத்தது போடு ஆட்டம் போடு. இன்றைய போடாட்டம் போடு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. நம்ம கூட இதுவரைக்கும் முதலமைச்சர் செய்தியாளர்களும் இணைஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். பத்து மணி 30 நிமிஷம் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். முதல் பாடல் ஒலிக்க இருக்கு கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: பத்து மணி 50 நிமிஷத்துக்கு கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில. தீனா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில் நேரம் முற்பகல் 11 மணி. இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தங்கத்தின் இறக்குமதியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சம் 100 கிலோ வரை மட்டுமே தங்கத்தை இறக்குமதி செய்ய முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்கூட்டியே அனுமதி வழங்கும் திட்டத்தின் கீழ் வரி விலக்குடன் இந்த புதிய விதிமுறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீட் தேர்வு தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்று வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 23வது தவணைக்கான அதிகாரப்பூர்வ தேதியை விரைவில் அறிவிக்க உள்ளதால் கடைசி நேர தொழில்நுட்ப கோளாறுகளை தவிர்க்க 15 நாட்களுக்கு முன்பே அனைத்து சரிபார்ப்புகளையும் முடிக்க வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: வைகாசி மாத பிறப்பையொட்டி சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து ஜப்பானின் அகேனு யமாகுச்சியை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

அட்டகாசமான நிகழ்ச்சிகளை அள்ளி தரும் பண்பலை ஒன்னே ஒன்னு, அதுதான் நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் என்றவர்களோடு இப்போது கேட்கலாம் உங்களோடு நாங்கள் நேர்களை. இன்னைக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246-102-1, அப்படி இல்லைனா 240-102-1 240-102-1 புது நேயர்களுக்காக காத்திருக்கு.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகள்.

0: போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி சாரதாஸ்.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: 11:12 ஆயிடுச்சுங்க, நாம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும், உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 4-3-1 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 246-102-1 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் கால் பண்ணதே இல்லைப்பா, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற அந்த நம்பர் அறிமுக நேர்களுக்காக காத்திருக்கு. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேர் யார்? வணக்கம்.
9: புதுக்கோட்டை மாவட்டம் நாவண்ணா கொத்தமங்கலத்துல இருந்து ஆவண்ணா வேல்முருகன் பேசுறேன்.
8: நாவண்ணா, ஆவண்ணா என்னமோ கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி பேர் சொல்றீங்களே. புதுக்கோட்டை மாவட்டத்துல போய் மொய் எழுதின பழக்கம் எல்லாம் இருக்கு, அதனால அங்கெல்லாம் ஆவண்ணா நாவண்ணா காவண்ணா தான் சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
9: எனக்கு ஆட்டோகிராப் படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமேங்கிற பாட்டு வேணும். ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிக்கிட்டுமா சார்?
8: சொல்லலாமே.
9: நந்தவனத்தில் ஒரு காடு, அதுதான் நம்பிக்கையின் நல்வீடு. ஒரு காடு, அதுதான் நம்பிக்கையின் நல்வீடு. சொந்த வனத்தில் சுகம் தேடு, உன் சோகத்தை குப்பையில் போடு. ஒளிமயமான எதிர்காலத்தை நீ நாடு, உன்னால் உயரும் இப்பாரத நாடு. நன்றிங்க சார்.
8: நன்றி நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ, இணைப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு,

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 11:19 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க நேரில். இந்த நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2461021 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். 0431 அப்படிங்கிற எஸ்டி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யணும். புத்தம் புது நேர்கள், அறிமுக நேர்கள் 2401021 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு சொல்லி 4-3-1 அதாவது 0431 அப்படிங்கிற எஸ்டி கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யணும். இப்ப நம்ம கூட பேசப்பட அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம் சார். காலை வணக்கம் சார்.
2: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: என்ன
2: பாட்டு கேக்க போறீங்க?
3: குரு சிஷ்யன் சார், ரெண்டு பேரும் பாடுற மாதிரி பிரபு சார் ரஞ்சசாரி சொல்றாங்க. அந்த படத்துல நல்லா இருக்கு. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்ச அந்த பாட்டு கொடுங்க சார்.
2: கொடுத்துருவோமா? எதனால அந்த பாட்டு?
3: நல்லா இருக்கும்
2: பாடல் வந்து.

0: உங்களோடு நாங்கள் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரிலேயே. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 246-102-1 அப்படி இல்லைன்னா 240-102-1 எல்லா நேர்களும் சொல்லி 431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம் சார், ரெண்டு மாதம் மாணிக்க பேசுகிறேன்
0: சார். மாணிக்கம் என்ன பண்ணுறீங்க
1: சார்? சொல்லுங்க சார், முடியாது வேலை.
0: ஓகே சூப்பருங்க, அப்போ எப்போதும் ஓடிட்டு இருக்கோம் கரெக்டா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, நம்ம திருச்சி ஹோம் தான் எஃப்எம் வேலையே இல்ல.
0: வெரி குட் வெரி குட், நல்லது.
1: அருமையா நீங்க சார், நல்ல நிறைய நிகழ்ச்சி எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம், நல்லா அருமையா இருக்கு,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: சூப்பருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க நிகழ்ச்சியில
1: சார்? வண்டிகர வந்து அந்த இந்த பாட்டு சார்,
0: வண்டிக்காரன்ல இருந்து மாநகர காவல் பாட்டா இல்ல மாநகர காவல் படத்துல இருந்து வண்டிக்காரன் பாட்டா? சரி பாட்டு கேட்டுறோமா? நன்றி உங்களுக்கான பாடல்தான்.

0: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன்கோ.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ்

0: 11:32 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க நிகழ்ச்சி நடத்தினர். யாரு? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: தேவஸ்தானம் பட்டவைத்தனையில இருந்து வேலுசாமி தையல் தொழிலாளி பேசுறேன்.
0: அப்ப உங்க கடையில எப்பொழுது நீங்க ஓடும் கண்டிப்பா? கரெக்டா,
1: பாடிக்கிட்டே தாங்க இருக்குது.
0: பாடிக்கிட்டே இருக்கு. நீங்க பாடுவீங்களா?
1: துணை ஒன்று இருக்கிற மாதிரி. என்னங்க?
0: அது பாடும். சரி, ரேடியோ நீங்க பாடுவீங்களா? கூட
1: கூட இப்ப நல்ல பாட்டா இருக்கும் போது இப்ப தானா வந்துரும்ல?
0: தானா வந்துரும். மனசுக்குள்ள இருந்து. சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
1: பாசாவுல இருந்து ஸ்டைலு ஸ்டைலு தான் அந்த பாட்டு வேணும்.
0: நீங்க ஸ்டைலா இருப்பீங்களா?
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: நீங்க வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அட்வான்ஸா சொல்லிட்டீங்க.
1: அப்போதைக்கு எனக்கு அந்த இதெல்லாம் வரல.
0: சரி ரைட்.
1: அதுக்கப்புறம் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னுடைய கடை அதாவது ஒரு நேயரா இருந்து சொல்றதுனால முன்னாடியே சொல்லிடலாமே.
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: 11:39 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு. நாங்க நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார், வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம். நினைக்கிறேன் சார், நான் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுறேன்.
1: தேவேந்திரன் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் பேசி உங்கள்ட்ட.
2: ஆமா, ரொம்ப நாளாச்சு. அதனால எனக்கு மழை வேற தூரிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்லாம். மேலமாங்காவனத்துல
1: ஆக மொத்தம் இப்ப மழை பாட்டு கேட்க போறீங்க தானே?
2: ஆமா, மழை பாட்டு தான் கேட்க போறேன். நல்லா ஒரு புது பாட்டாக கொடுங்க.
1: என்ன பாட்டு?
2: குஷி படத்துல இருந்து ஜோதிகா பாடுவாங்களா, மேகம் கருக்கு ஜும் சிக்க ஜிம் சிக்க மின்னல் சிரிச்சு, அந்த பாட்டு தக்கு
1: சிக்கு தக்கு சிக்கு அப்படிதானே வரும், ஜிம் சிக்கு ஜிம் சிக்குன்னா வரும். நன்றி உங்களுக்கான பாடல் இதோ.
2: நன்றி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.

0: ஏய் பாபு, டூர் வந்துட்டு காலங்காத்தால நம்ம திருச்சி பண்பலை 102.1 ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு டீ குடிக்கிற சுகம் இருக்க. பிரம்மாதான்.
1: ஆமாண்டா சிவா, சூப்பர் சாங்கடா.
2: புத்தம் போதும் காலை.
1: சரி சரி கிளம்பு, இப்ப போனாதான் நம்ம பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நல்லா பார்க்க முடியும்.
0: ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ், காரம், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும்.
1: எங்க போனாலும் திங்கிறத விட மாட்டிய, உன் டிசைன் அப்படி.
0: டேய் டேய் டேய், நிறுத்துடா. ஓவர்சீன் உடம்புக்காகாது. நான் அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுது எனக்கு இல்ல, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடுக்கத்தான்.
1: என்னடா சொல்ற,
0: தமிழ்ல தானே சொன்ன.
1: நாம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்களை அதுங்களுக்கு போட்டோம்னா அதுல உள்ள மசாலா பொருட்கள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். பறவைகளும் விலங்குகளும் தனக்கு வேண்டிய உணவுகளை தானா தேடி சாப்பிடுறப்பதான் அதுங்க உடல் நலத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இயற்கையா கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு பறவைகள் போடுற விதைகளால பலவிதமான மரங்கள் வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால டூருக்கு வந்தோமா, சூழலை கெடுக்காம என்ஜாய் பண்ணமா போனமான்னு இருக்கணும்.
3: 11:49 ஆயிடுச்சுங்க. நாம கேட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட. நாங்க நம்ம கூட பேச போற அடுத்த நேர் யாரு? வணக்கம்.
4: நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 எங்கள் இதய வானொலி நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் எங்கள் அன்னை வானொலி நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி வடக்கத்தால இருந்து அடிவரும் பூந்தென்றா ஐயப்பன் சரி அன்பு அறிப்பாளர் அச்சியன் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம்.
3: உங்களுக்கும் வணக்கம். என்ன பாட கேட்க போறீங்க இன்னைக்கு?
4: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த மாற்றம் மாற்றம் வாங்கல, ஏகப்பட்ட மாற்றங்கள் நமக்கு ஆனாலும் இயற்கையோட மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றம். 4 அக்னி ஆரம்பிக்க போது, அக்னி ஆரம்பிக்க போது நாங்க அக்னி எங்கிட்ட இருக்குன்னு இப்ப கண்ணுக்கு தெரியாம இருக்கு.
3: ஆமா, அக்னியே காணோம், விண்டர் ஆரம்பிச்சிச்சு. அதுங்களுக்கு குளிர்காலம்
4: வந்து உலகத்தோட மாற்றம், எல்லா விதத்திலயும் மாற்றம் தேவைன்னு மக்கள் நினைச்சாங்க. அந்த மாற்றத்துல இது ஒரு மாற்றம். ஆனா இந்த மாற்றம் வந்து இன்னும் நல்லா சிறப்பா இருக்கணும், மக்களுக்கு நோய் நொடி வராம நலமா வாழணும்.
3: என்ன பார்த்து
4: இயற்கையை நம்ம வணங்கணும். ஆனா நம்ம வானொலி வந்து இவ்வளவு வந்து 87 நாளைக்கு, அதனால முன்னாடியே வந்து அன்னை வானொலிக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டேன்.
3: நன்றி நன்றி நன்றி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: என்ன சிறப்பா கிராண்டா எல்லாம் நிகழ்ச்சியா குடுக்குறீங்க.
3: கண்டிப்பா
4: வாழ்நாட்கள் நீ வரும் எல்லாமே வந்து நேர்களுக்கு மக்களுக்கு எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கட்டும். எங்களுக்கு வந்து இடையில ரொம்ப நாளா ஆச்சு, ரஜினி எல்லாம் நம்ம ரஜினி பைத்தியம்ல, அதனால ரஜினி பாட்டுனா நமக்கு பிடிக்கனால இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி

0: தலைவர் அப்படியே ரைமிங்க பாடிக்கிட்டே வருவாரு. காவிரியாரும் கை குத்தலரிசி மறந்து போகுமா, எதுவுமே மறக்க கூடாது வாழ்க்கையில, நினைவோட வாழ்வோம், சந்தேகம் கிடைக்கி விடுங்க.
1: ரைட், உங்களுக்கான பாட்டு

கம்மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: பேர்ல்
1: நிறைவேறுகிறது. இன்றைய உங்களோடு நாங்க நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்ட நேயர்களுக்கும், தொடர்ந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த எல்லாருக்கும் டடா பபாய்.

0: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 12 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டு சென்றார். முதல் கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். நாட்டிலுள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறு தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்த நிலையில், அடுத்த ஆண்டு முதல் OMR முறைக்கு பதிலாக ஆன்லைன் வாயிலாக நீட் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், எதிர்காலங்களில் நுழைவுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நீட் தேர்வு முறையை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்றார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தொழில் நிறுவனங்களின் செயல் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சென்னை

கடந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பாகவும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை இன்று அவரவர் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அதனை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பணத்தை சேமிக்கவும் முறையான கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவகுமார் கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாக கூறினார். திருச்சி பாரதியார் சாலை அருங்கொடை இல்ல தேவாலயத்தில் 10 நாள் தூய ஆவி பெருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா தேவாலயத்தின் அதிபர் அருட்தந்தை ஆல்பர்ட் இன்று முதல் 3 நாட்களுக்கு மறையுறை வழங்கி சிறப்பு திருப்பலியையும் நற்கருணை ஆராதனையையும் நிறைவேற்றி வைக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்த இணை ஜப்பான் இணையை 21-12, 21-13 என்ற நேர் செட்களில் இன்று வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறள் அமுதம்
1: அறிவுடைமை 43 அதிகாரம் 5வது குறட்பா.

உயர்ந்தவர்களை தன்னுடையவர்களாகச் செய்து கொள்வதே அறிவு. அத்தொடர்பிலே முதலில் மகிழ்தலும் பின்னர் குவிதலும் இல்லாததும் அறிவாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: தமிழர்களோட வாழ்க்கையோடையும் வரலாற்றோடையும் பின்னி பிணிந்தது பனைமரங்கள். பனைமரத்தோட ஒவ்வொரு பாகமும் நமக்கு நன்மை தரக்கூடியது. அந்த வகையில கோடை காலத்துல வெப்பத்தை தணிக்க நம்மளோட முன்னோர்கள் கண்டறிஞ்ச ஒரு அற்புதமான கருவிதான் பனை ஓலை விசிறி. பழங்காலத்தில இருந்தே இந்த விசிறி ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடியது. நவீன காலத்துல மின்சார விசிறிகளும் குளிர்சாதன பெட்டிகளும் வந்தாலும் பனை ஓலை விசிறி தரக்கூடிய இயற்கையான காத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஈடு பழங்காலத்தில இருந்தே நம்மளோட கலாச்சாரத்துல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. இது வெறும் காத்த மட்டும் தரது இல்லாம பல ஆரோக்கியம் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் நன்மைகளை நமக்கு தருது. மின்சார விசிறிகள் சுத்தும் போது அறையில இருக்க தூசியும் சேர்ந்து சுத்தும். ஆனா கை விசிறிகள் மூலமா கிடைக்கக்கூடிய காத்து ரொம்ப தூய்மையா இருக்கும், குளிர்ச்சியாவும் இருக்கும். கோடை காலங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு பனை ஓலை விசிறிகள் நல்ல தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. இதோட காத்து சீராகவும் மென்மையாகவும் இருக்கிறதுனால உடலுக்கு இதமளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கை விசிறிய பயன்படுத்துறப்போ மணிக்கட்டு அப்புறம் கைகளுக்கான ஒரு சிறந்த லேசான உடற்பயிற்சியாகவும் இது அமையுது. இது இயற்கையான பன ஓலைகள்ல இருந்து தயாரிக்கப்படுறதுனால பயன்பாட்டுக்கு அப்புறமா எளிதில் மக்கி போயிடும். பிளாஸ்டிக் விசிறிகள் மாதிரி இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாது. இன்னொரு விஷயம், இதுக்கு மின்சாரம் தேவையில்லை அப்படிங்கறதுனால மின் சிக்கனத்துக்கு

இது இயற்கையான பண ஓலைகள்ல இருந்து தயாரிக்கப்படுறதுனால பயன்பாட்டுக்கு அப்புறமா எளிதில மக்கி போயிடும். பிளாஸ்டிக் விசிறிகள் மாதிரி இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தாது. இன்னொரு விஷயம், இதுக்கு மின்சாரம் தேவையில்லை அப்படிங்கறதுனால மின் சிக்கனத்துக்கு ஒரு நல்ல வழி. குறிப்பா மின்சாரம் இல்லாத நேரங்கள்ல இது ஒரு வரப்பிரசாதம். நம்மளோட கலாச்சார விழாக்கள்லயும் சரி, கோவில் திருவிழாக்கள்லயும் சரி, பனையோலை விசிறிகள் மரியாதைக்குரியதா கருதப்படுது. அதோட பனையோலை விசிறிகளை வாங்குறது மூலமா அதை தயாரிக்கிற கைவினை கலைஞர்களுக்கு பொருளாதாரத்துக்கு உதவுற வகையில நம்மளால கை கொடுக்க முடியும்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பண்பலையில அடுத்தடுத்து அடுக்கடுக்கா நிகழ்ச்சிகள் காத்திருக்கு, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கையர் உலகத்தில் உங்களுக்கான முடிவு யார் கையில், 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1:00 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் டாக்டர் டி பார்த்திபன் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம் இதில் இளையோர் குறுங்கதை. ஏழு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் 13, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் பாடம் நடத்துகிறார் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் மாரிமுத்து அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்க இணைந்து இருப்போம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
5: பத்து ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: வணக்கம் வணக்கம், மதிய வணக்கம் சொல்லி மங்கையர் உலகம் நிகழ்ச்சி தோழிகளை வரவேற்க வந்தாச்சு. பொதுவா ஒரு சின்ன முடிவா இருந்தாலும் குடும்பத்துக்கான முடிவா இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களை கேட்டு பெண்களான நாம அதை எடுப்போம் இல்லையா. சில நேரங்கள்ல நமக்கான முடிவுன்னு வரும்போது அதை நீங்க மட்டும் எடுப்பீங்களா, இல்லனா ஒருத்தரோட ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணுவீங்களா? தோழிகளே நீங்க சொல்லுங்க, உங்க முடிவு உங்க கையிலா அல்லது யார் கையில் அப்படிங்கறத மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். 0

0: கேட்டிருக்கோம். 12:16 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கான தனிப்பட்ட முடிவு யாரோட கையில, நீங்க எடுப்பீங்களா இல்லனா இன்னொருத்தவங்களை சார்ந்துதான் நீங்க முடிவெடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம கூட இணைய போற முதல் தோழி யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்தமா பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வடசேர்ந்து லட்சுமி கருணாகரன்.
0: லட்சுமி கருணாகரனா?
1: ஆமாங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா லட்சுமி அம்மா, உங்களுடைய முடிவை நீங்க மட்டும் எடுப்பீங்களா இல்லனா வந்து?
1: இல்ல மேடம், நான் மட்டும் எடுக்க மாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் முடிவு பாருனி யோசிச்சு வச்சுட்டு இது சரியா தப்பான்னு கேட்டுதான் முடிவு நிறைவேற்றுவோம்.
0: அப்படியா? அது உங்க முடிவா இருந்தாலும் அப்படிதானா?
1: ஆமா மேடம், நம்ம முடிவா இருந்தாலும் நமக்கு எல்லாருமே சரியா செய்ய முடியாதுல்ல. இன்னொருத்த ஒப்பினும் என்ன சொல்றாங்க ஏது அப்படின்னு கேட்டுட்டு அதை கடைசியில நமக்கு சரியா இருந்தா எடுத்துக்கலாம், நம்ம எடுத்த முடியே சொல்லிடலாம். அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். அதாவது நீங்க எடுத்தது இப்போ சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா உங்களுக்கு தெரியும் அது சரியானதுதான் தெரியும், ஆனா அது வேணான்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க? அது எப்படி நமக்கு வேணும்னு சொல்லி இது சரிதானே ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னு திருப்பி அது என்னன்னு கேட்டு அவங்களுக்கு சரின்னு சொல்றப்ப நம்ம ஏத்துக்க முடியாது. நமக்கு சரிதானே?
0: சரிதானே. அவங்கள சரின்னு சொல்ற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். அப்படிதானே
1: என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம் மேடம்.
0: ஓகே மேடம்.
1: கேக்கணும்
0: கேக்கணும் மேடம். கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: சந்தோஷமா இருக்கும். அதுல நமக்கும் கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் இருக்கும்,
0: அதை தெரிஞ்சுக்கலாம்.
1: சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகேமா ஓகேமா, உங்களுடைய கருத்தை அழகா பகிர்ந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம்.
0: வாழ்த்துக்கள்மா. நிகழ்ச்சியில தோழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நீங்க எப்படி அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். 0431 240 101 246 102 இந்த எண்களை தொட்டு வந்து பகிர்ந்துக்கலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று மற்றும் நாளை வரை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண் 04-365-10-77, கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-233-4233 மற்றும் வாட்ஸ்அப் எண் 8110005558 ஆகியவை இயங்கி வருகிறது.

முதல் 24 மணி நேரமும் செயல்படும். எனவே பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கிறோம் திருச்சி FM 102.1 இது மங்கையர் உலகம்.

0: திருச்சி சாரதாஸ்.
1: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
2: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
1: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: வெறும்
6: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
12: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
0: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
15: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோ.
16: கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையொரு உலகம். 12:35 ஆக போகுது. நம்ம கூட தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
17: வணக்கம். எங்களின் மனம் போல் ஒழிக்கும் மனவொலி நேயர்களின் மகிழ்ச்சி ஆறா வார ஒளி திருச்சி வானொலி. இது வானொலி மேலே அழகிய பணிச்சுலி. நான் வானொலியின் காதலி, திருவையாறு சாத்தனூர் ராஜேஸ்வரிமா.
16: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
17: நல்லா இருக்கேன். பண்பலையில எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
16: எல்லாருமே நலமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க தனிப்பட்ட முடிவை யார் எடுப்பா?
17: எப்பயுமே நான் தாமா எடுப்பேன். என்னாக்க எந்த பிரைவேட் இடத்துல இருந்தாலும் சரி, சொந்த இடத்துல இருந்தாலும்
16: சரி,
17: போய் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அங்க இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் என்னங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவேன். போனானே எல்லாரும் பார்த்து பாசிட்டிவ் தான் பாப்பாங்க, நான் போய் பார்க்க மாட்டேன். அங்க இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி முடிவு எடுத்து நம்ம ஜம்ப் ஆகி மேல போலாம் அப்படிங்கறதான் நான் பாப்பேன்.
16: ஓகே. அதாவது யார்ட்டையும் நீங்க கேக்குற அளவுக்கு கிடையாது, நீங்களே சரியா எடுத்துருவீங்க நம்புறீங்க.
17: சரியா எடுக்கிறோம், ஓவரா பேச முடியாது. என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் உள்ள நெகட்டிவ் பாயிண்ட் நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாக்கணும், இது எப்படி எப்படி பண்ணனா அது ஓகே ஆகும், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நம்ம வந்த வேலை முடியும் அப்படிங்கறத இது பண்ணிட்டு நான்
16: வாழ்த்துக்கள்மா நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு உங்க கருத்துக்களை.
17: நன்றிமா.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை அழகா பகிர்ந்துகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின்போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக

0: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடுமின்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம்

0: பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2%, டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நொமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதல்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். அபுதாபியில் பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவமாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களின் செயல் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார்.

தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறை வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி மூன்று நிமிடம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களினை கேட்கலாம். கவிஞர்களின் விரல்கள் வரைந்த கவிதைகளை காவியங்களாய் மாற்றி நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களின் அணிவகுப்பு மதுரகீதம். மதுரகீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பிக்கிட்டிருக்கும் நேர்கள் மேலமாங்காவனம் தேவேந்திரன், உஷாராணி, மனோஜ், அஜய்.

0: என்று ஆடிக்கொண்டு வா, பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே.
1: கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, நீ செய்யாதே தாஜா.
0: ஆ சின்னஞ்சிறு கிட்டே எந்தன் தீனாக்கர் கண்டே, என் தீனாக்கர் கண்டே, ஜில்ஜில் என்று ஆடிக்கொண்டு வா.

0: நம்பம்மாட்டா புல்புண்ணே
1: இன்னன் திரு கிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி நீ கிட்டே வாயண்டி சீமானந்தன் நெஞ்சை தொட்டுதான் பாரண்டி தொட்டுதான் பாரண்டி
0: கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா ஏ கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே

0: அல்லா மேலே ஆணை உன்னை நிக்கா செய்வது நிக்கா செய்வது.
1: கொஞ்சி கொஞ்சி கேட்க வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கொஞ்சி கொஞ்சி கிட்டே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.
0: சின்னன் பேரே சிட்டே எந்த சீனா கற்கண்டே, என் சீனா கற்கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

1:08 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி பொன்னமராவதி வட்டம் கண்டியானம் புதுப்பட்டி அண்ணாசாமி, லக்ஷ்மி, மகேந்திரன், இந்திரா தேவி, மகாஸ்ரீ, ரியாஸ்ரீ, நந்தகுமார், சந்தால லட்சுமி ஆகியோரின் விருப்ப பாடல்.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனி அடிமைப்பெண் என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் லால்குடி எம் ராஜேந்திரன், எஸ் கஜலட்சுமி, ஆர் பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமமித்ரா.

கொடுக்கும் குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்சிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது.

பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை பார்த்தது கிடையாது.

உழைக்கின்றார், ஏழைகள் உழைப்பை சிரிக்கின்றார்.

வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால்

0: வாழ்வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.
1: 1:23 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி புகுந்த வீடு என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கோடி உமா நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை.

0: ஜில்ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: திருச்சி சாரதாஸ்.
10: 1:30 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம். நிகழ்ச்சியில் இனி பழனி என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மசீத், ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 1:35 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இனி திருவிளையாடல் என்கிற திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்கா, ஸ்ரீ.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: மதுரகீதம் நிகழ்ச்சியில் இனி ஒளிவிளக்கு என்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்கால் கதிர்வன், திட்டக்குடி செல்வராசு.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் வலம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று ஐக்கிய அரபு அமீரகம் சென்றடைந்தார். தலைநகர் அபுதாபியில் அந்நாட்டின் பாரம்பரியத்தின்படி பிரதமருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் நவீன ஜெட் விமானம் அமீரக வான்வெளியில் பிரதமரை கௌரவிக்கும் வகையில் அவரை வரவேற்றது. பின்னர் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையதுடன் பிரதமர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின்போது தம்மை வான்வெளியில் அந்நாட்டு விமானப்படையின் விமானங்கள் வரவேற்றதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நடவடிக்கை இந்திய மக்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கும் கௌரவம் என்றும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அண்மையில் இந்தியாவில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் இரங்கல் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.

0: ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறிய பிரதமர், இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார். இக்கடினமான தருணத்தில் ஐக்கிய அரபின் பொறுமையையும் துணிச்சலையும் தீர்க்கமான முடிவையும் பிரதமர் பாராட்டினார். அபுதாபி பயணத்தை தொடர்ந்து பிரதமர் நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்கிறார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தேர்விற்கான தேர்வுகூட நுழைவுச் சீட்டு அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் மாணாக்கருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளின் நலனே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். கல்வி முறைகேடுகளிலும் சதி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ள மோசடி கும்பலின் நடவடிக்கையால் தகுதியுடைய மாணாக்கர் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் எடுத்துரைத்தார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் ராஜஸ்தானில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து அத்தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை அதிகரித்த நிலையிலும் விலையை உயர்த்தாமல் இந்தியா தனித்துவ நாடாக திகழ்ந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச நாடுகள் 20% முதல் 100% வரை பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திய நிலையில் இந்தியா பெட்ரோலின் விலையை 3.2% டீசலை 3.4% மட்டுமே உயர்த்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $100 தாண்டி உலக சந்தைகளை ஸ்தம்பிக்க வைத்த நிலையில் இந்தியாவின் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை ஏற்று பல வாரங்களாக பொதுமக்களை பண வீக்கத்தில் இருந்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் பாதுகாத்ததாக அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நடவடிக்கை மத்திய அரசின் பொறுப்புமிகு ஆட்சியையும் மக்கள் நலனே பிரதானம் என்ற தலைமைத்துவத்தையும் புலப்படுத்துவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மக்களின் நலனையும் சமநிலையில் முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். முன்னதாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹3.14 டீசல் விலை ₹3.11 உயர்த்தப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்தன. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டிற்காக முறையான தேசிய கொள்கைகளை மத்திய அரசு வகுக்க வேண்டும் என்று கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட தோல்வியே பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு காரணம் என்று குறை கூறினார். அதிகரித்து வரும் தங்கத்தின் விலை ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். முன்னதாக தொழில் வளர்ச்சி முதலீட்டு ஊக்குவிப்பு கொள்கையில் அரசுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பின் நீண்டகால கூட்டாண்மை குறித்தும் அவர் தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் தாவேக்கா அறிவித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறினார். இம்மாவட்டத்தில் 1,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குளம் பகுதியில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின்

0: முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு கே ஜி அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். மீன்பிடி தடை காலம் அமலில் உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து விசைப்படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரும் 21ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளுக்கும் வரும் மே 21ஆம் தேதி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்த உள்ளனர். படகு உரிமையாளர்கள் பதிவு சான்றிதழ், மீன்பிடிப்பு உரிமம், டீசல் மானிய அட்டை, பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஆய்வில் பங்கேற்காத படகுகளுக்கு பதிவு சான்று ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: இம்மாவட்டத்தில் பச்சை பயிறு சாகுபடி செய்த விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் பணிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்தில் பயன்பெற நில உடைமை ஆவணங்களை இணைக்க வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்தி சரியான பயனாளிகளுக்கு நிதி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் EKYC மூலம் சரிபார்ப்பை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது. விவசாயிகள் தங்கள் ஆதார் எண்ணுடன் நில உடைமைகளான பட்டா சிட்டா ஆவணங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் திருச்செங்கோடு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் பார்வையிட்டார். மொத்தம் 97 பள்ளிகளைச் சேர்ந்த 454 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. நாளை தேனி, மயிலாடுதுறை, விழுப்புரம், கடலூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, சீர்காழி, பூம்புகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தாலும் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கெங்கையம்மன் சிரசு ஊர்வல திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதிக்கரையில் உள்ள கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா இன்று நடைபெற்றது. குடியாத்தம் தரணம்பேட்டை முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து நடுப்பேட்டை வழியாக சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் மேலதாளங்கள் முழங்க அம்மன் சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கெங்கையம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. வேலூர் மட்டுமின்றி சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரக தலைவர் திரு ஷேக் முகமது பின் சையத்துடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம்.

0: rise to 23,737 when reports last came in. Meanwhile, in the broader market, at the National Stock Exchange, the mid-cap 100 was trading flat, while the small-cap 100 dipped nearly 0.2% a short while ago. The Delhi Metro Rail Corporation, DMRC, in collaboration with the Ministry of Petroleum and Natural Gas today, launched an integrated hydrogen-powered shuttle bus service in the national capital to reduce fuel consumption and promote the use of public transport. The shuttle service will operate on all working days during peak office hours. It will provide seamless and environment-friendly last-mile connectivity between Central Secretariat and Sevatirth Metro stations and key government establishments in the Central Vista region. In badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semi-finals of Thailand Open. The Indian duo defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami with 21-12, 21-13 in Bangkok today. Later in the day, Lakshya Sen will face Thailand's Kunlavut Vidithsarn in the men's singles quarterfinals. In IPL cricket, Lucknow Super Giants will take on Chennai Super Kings at Ekhana Stadium in Lucknow this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. Earlier, Mumbai Indians defeated Punjab Kings by 6 wickets at Himachal Pradesh Cricket Association Stadium in Dharamshala last night. Tilak Verma was adjudged player of the match. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and UAE President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan discuss energy cooperation and bilateral trade in Abu Dhabi. Both leaders exchange key MOUs in defence, petroleum and investments. BRICS Foreign Ministers Meeting 2026 underway in New Delhi. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's commitment in advancing goal of reformed and effective multilateralism. NTA to reconduct NETUG 2026 examination on June 21st. Education Minister Dharmendra Pradhan assures fairness and transparency in exam process. BJP MLA Rathindra Bosu elected new Speaker of West Bengal Legislative Assembly. And in badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty enter semi-finals of Thailand Open. With that, we end the midday news.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் நேர்முகம். பங்கேற்கிறார் தஞ்சாவூர் காட்டு தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து கொண்டு நிலக்கடலை சாகுபடியில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து ஆலோசனை தர இணைகிறார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தினுடைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் டி பார்த்திபன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: ஐயா, நிலக்கடலையில் சாகுபடி நிறையா எடுக்கணும் அப்படின்னா முதல்ல மண் தயாரிப்பு நல்லா இருக்கணும்பாங்க. என்ன மாதிரி மண்ணில் நல்ல விளையுங்க நிலக்கடலை?
4: பொதுவாக நிலக்கடலை பயிருக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி வந்து மிகவும் சிறந்தது. கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிலக்கடலையை பற்றி.
3: விழுகதையெல்லாம்
4: சொல்லுவாங்க, அந்த காலத்தில் ஸ்கூலில் படிச்சிருப்போம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பயிர் நிலக்கடலை. அதனால் வந்து விழுது இறங்கணும் அப்படின்னா மண் நல்லா பொளபொளப்பாக இருக்கணும். ஸோ அது வந்து செம்மண் பூமியில் நல்ல கடலை வரும், களிமண் பூமியாக இருக்கக்கூடாது.
3: சரிங்க.
4: நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பருவத்தில் வந்து பயிர் வந்து நல்லா வரும், வைகாசி ஆணிப்பட்டம். நம்ம வந்து இரவையில் பயிர் செய்யும் பொழுது கார்த்திகை மார்கழி பட்டம், அது டிசம்பர் ஜனவரி அந்த பட்டத்தில் சாகுபடி செய்யலாம். ரகங்கள் வந்து எந்த ரகங்கள் வேணாலும் நம்ம சாகுபடி செஞ்சுக்கலாம். நம்ம நிலக்கடலை பயிர் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து தண்ணீர் பாசனத்துக்கு என்ன சொல்கிறோம்னா 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு ஒரு தண்ணி போதும். மொத்தம் அதனுடைய வயசு வந்து 100 நாள் அப்படின்னா ஒரு 10 தண்ணி கொடுத்தா போதும். மானாவாரியில் போகும்போது அந்த தண்ணி பாசனம் நமக்கு தேவையில்லை. மழை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஒரு தண்ணி இடையில பாய்ச்ச முடியல. பயிர் தாங்கி வளர்றதுக்கு என்ன விதமான தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசியில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணியில் 10 கிராம் அப்படிங்கிற அளவில் கரைச்சி தெளித்தோம் அப்படின்னா இலை வழியாக 10-15 நாட்கள் வறட்சியை தாங்கி வளரும். அதுக்கு அடுத்தபடியாக பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மெத்தலோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு உயிர் உரம். நம்ம சாதாரணமாக வந்து அசோஸ்பைரலம், ரைசோபியம், பாசோ பாக்டீரியா நிறைய உயிர் உரங்கள் சொல்கிறோம். அது போன்ற இது ஒரு மெத்தலோட்ரோபிக் பாக்டீரியாவான ஒரு உயிர் உரம். இது வந்து திரவ வடிவில் கிடைக்கும். ஒரு லிட்டர் வந்து 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா, அது 1% அப்படிங்கிற ஒரு அடர்த்தி, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி என்ற அளவில் கலந்து, எப்போ நமக்கு மழை கிடைக்கலையோ மானாவாரியாக போகும்போது கொஞ்சம் பயிர் வந்து வாடின மாதிரி

0: தெரியுது. அந்த மாதிரி டயத்தில் 1% அப்படிங்கிற அளவில் நம்ம தெளித்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 days இந்த வறட்சியிலிருந்து நம்ம வந்து தள்ளி போட முடியும். பயிர் வறட்சியை தாங்கி வளரும். அந்த ஒரு வறட்சினால் நமக்கு எந்த விதமான மகசூல் இழப்பும் ஏற்படாது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை ரிச்சு, அதை கிரவுண்ட் ரிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக வினையியல் துறையில் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலக்கடலை ரிச்சு ஒரு ஏக்கருக்கு 2 kg நம்ம வந்து தெளிக்கணும். இந்த வறட்சி இருக்கும் டயத்தில் அதை தெளித்தோம் அப்படின்னா வறட்சியினுடைய பாதிப்பு இல்லாமல் மகசூலும் குறைவாம பார்த்துக்கும்.
1: சிறப்புங்க ஐயா. அப்புறம் நிலக்கடலை வந்து நம்ம ஊர்ல பருப்பு வகைகள் ரொம்ப கம்மியா தான் விளைய வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு.
0: ஆமா,
1: இந்த நேரத்துல இந்த நிலக்கடலை ஏங்க முக்கியமா பயிர் செய்யணும்னு?
0: நிலக்கடலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயிர். அதாவது எண்ணெய் வித்து பயிர்களையும் அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை வந்து முன்னாடியெல்லாம் நிறைய நிலப்பகுதியில் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஏரியா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிலக்கடலை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், கொலஸ்ட்ரால் வருது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு. அது வந்து முற்றிலும் தவறானது. நிலக்கடலையில் பார்த்தீங்கன்னா 25% புரதச்சத்து இருக்கு, 48% to 50% வந்து கொழுப்பு சத்து, அதாவது ஃபேட்டு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து இருக்கு. ஆனால் கொலஸ்ட்ரால் வந்து சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டும் 16% இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சமச்சீரான உணவு, புரதம் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், கொழுப்பு வேணும், இந்த 3 சத்துக்களையுமே நிரம்பி இருக்கக்கூடியது நிலக்கடலை. இந்த நிலக்கடலை எண்ணெய் சமையலுக்கு வந்து மிகவும் ஏற்றது. ஏன்னா அதில் கொலஸ்ட்ராலே இல்லை அப்படிங்கிற ஒரு இது நான் சொன்னேன், நோ கொலஸ்ட்ரால். அது மட்டும் இல்லை, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சொல்லுவாங்க. அதை நம்ம போய் வந்து உடம்புக்கு வந்து ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணோம்னா HDL பார்க்கணும், LDL பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது, LDL சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் நிலக்கடலை சமையலுக்கு வந்து மிகவும் ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான அந்த அமிலம் வந்து நிலக்கடலையில் இருக்குது. சாதாரணமான ரகங்களில் வந்து ஒரு 50% இருக்கும். இந்த அதிகமாக ஒலிக் ஆசிட் உள்ளக்கூடிய சில ரகங்கள் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய நிலக்கடலை ஆராய்ச்சி இயக்குநரகம் குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து 2 ரகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க, கிர்னார் 4, கிர்னார் 5 என்ற ரகங்கள். அந்த ரகங்களில் பார்த்தீங்கன்னா இது 80% இருக்கும். சாதாரணமான நிலக்கடலை ரகங்களில் 50% இருக்கக்கூடிய அந்த ஒலிக் ஆசிடு இந்த 2 ரகங்களில் 80% இருக்கும். அதனால் இந்த ரகங்கள் வந்து மிகவும் சமையலுக்கு ஏற்றது. இதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நிலக்கடலை எண்ணெய்க்கு மட்டும் இல்லாமல் பேக்கரி ப்ராடக்ட்ஸ், கன்ஃபெக்ஷனரின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து உணவு பதப்படுத்தல நிறைய இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பொருட்களில் ஒலிக் ஆசிட் அதிகமாக உள்ள ரகங்களை பயன்படுத்தும் போது செல்ஃப் லைஃப், அதாவது கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு 15% வந்து இதனுடைய அந்த செல்ஃப் லைஃப் அதனுடைய தரத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். அதனால் நிலக்கடலை வந்து பயப்படவே வேண்டாம். ரொம்ப ஒரு சிறந்த எண்ணெய், சிறந்த உணவுப் பொருள், சாப்பிடுவதற்கு எல்லா விதமான சத்துக்களும் நிரம்பி இருக்கு.
1: ஐயா, அந்த கிர்னார் ரகம் சொல்றீங்கல்ல?
0: ஆமாங்க.
1: அது நம்ம ஊர்ல வருமா? குஜராத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னு?
0: ஆமாம், இல்லை அதை வெளியிடும் போதே வந்து அதனுடைய ஆராய்ச்சிகள், அதனுடைய செயல் விளக்க திடல்கள்லாம் நம்ம மாநிலத்திலேயும் அதை பரிசோதனை செய்யப்பட்டது. ஸோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலமாக குஜராத்தில் வெளியிடப்பட்ட அந்த ரகம் வந்து இந்த நிலக்கடலை அதிகமாக பயிரிடப்படக்கூடிய குஜராத்து, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு மாநிலங்களுக்கு பயிரிட ஏற்றது அப்படிங்கிற ஒரு குறிப்போடு தான் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. நல்லா பயிரிடலாம், விவசாயிகள் நிறைய பேர் பயிர் செஞ்சுருக்கிறாங்க, நல்ல மகசூல் எடுத்திருக்கிறாங்க அந்த ரகத்தில்.
1: சரிங்க ஐயா, இப்போ கடலையை பயிரிடுறதுக்கு முன்னாடி எப்படி விதை நிறுத்தி செய்யலாம்?
0: நிலத்தை வந்து நல்லா புழுதிபட நம்ம வந்து தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னா விதையை வந்து தேர்வு செஞ்சுக்கிறோம். எந்த ரகம் நம்ம வந்து எங்கே விற்பனை செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரகங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதிகமாக அந்த ஒலிக் ஆசிட் உள்ள ரகங்கள்னால் கிர்னார் 4, 5 தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நமக்கு வந்து கொஞ்சம் மகசூல் அதிகமாக வரணும், நம்ம பகுதிக்கு ஏற்ற ரகமாக இருக்கட்டும்னா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையம் வந்து திண்டிவனத்தில் எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கே வெளியிடப்பட்ட ரகங்கள், அது திண்டிவனத்தில் வந்து திண்டிவனம் 13, 14 ஆகிய ரகங்கள் இருக்குது, விருத்தாச்சலத்திலிருந்து வெளியிடப்பட்ட VRI 9, VRI 10 ரகங்கள் இருக்குது. இந்த VRI 10 ரகம் வந்து ரொம்ப சிறப்பானது. என்ன அதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 to 95 days அது அறுவடை பண்ணக்கூடியது. மற்ற ரகங்கள் பார்த்தீங்கன்னா 110 to 115 days ஆகும். இது வந்து 90 to 95 days நம்ம அறுவடை செய்யக்கூடிய ஒரு குறுகிய கால ரகம் VRI 10. அதில் வந்து 50% எண்ணெய் சத்து இருக்குது. இந்த ரகங்கள் அந்த பருவத்தில் நம்ம வந்து பயிர் செய்யலாம். இப்போ கிர்னார் 4, 5 பயிர் செய்யலாம், இந்த ரகங்களையும் பயிர் செய்யலாம். ஸோ விதையில் என்ன ரகம் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா தரமான விதைகளை நம்ம வந்து வாங்கணும். அதாவது சான்று விதைகள், ஆதார விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாகவும் தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகிற தரமான விதைகளை வந்து நம்ம வாங்கிக்கணும். வாங்கினதுக்கப்புறம் நம்ம அதை விதைக்கும் பொழுது சில விதை நிறுத்தி முறைகளை வந்து கடைபிடிக்கணும். விதை நிறுத்தி முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான விதை நிறுத்திகள் இருக்குது. ஒன்று வந்து விதை மூலமாகவும் மண் மூலமாகவும் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம வந்து விதை நிறுத்தி செய்யணும். அதுக்கு வந்து ஒரு பூஞ்சான கொல்லி விதை நிறுத்தி செய்யலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் டசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய

0: ஒரு பூஞ்சானக்கொல்லி மருந்து இருக்குது. அந்த பூஞ்சானக்கொல்லியை வந்து 1 கிலோ விதைக்கு 2 கிராம் அப்படிங்கிற அளவில் கலக்கணும். அது நம்ம இலக்கடலைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 80 கிலோ கடலையாக வேணும். உடைச்ச பருப்பு வந்து 50 கிலோவில் வந்து 55 கிலோ பருப்பு வேணும். அப்போ இந்த கார்பன் டைசி மருந்து வந்து 100 கிராம் வேணும். நமக்கு 1 கிலோ விதைக்கு 2 கிராம்ன்ற அளவில் கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கையாக செய்கிறோம், நம்ம பூஞ்சானக்கொல்லி மருந்து போக வேணாம் அப்படிங்கும்போது நமக்கு உயிரியல் பூசணக்கொல்லி இருக்குது. அது கெமிக்கல் கிடையாது, உயிரியல் ஆர்கானிசம், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ட்ரைகோடர்மா ஹார்சியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சூடோமோனாஸ் இருக்குது. இந்த மாதிரியான அந்த உயிரியல் பூசணக்கொல்லிகளை வந்து நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வேணும். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் இதை வந்து கலந்து விதை நிறுத்தி செஞ்சால் மண் மூலமாகவும் விதை மூலமாகவும் பரவக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதன் மூலமாக வந்து ஆரம்ப காலத்தில் பயிரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் மூன்றாவது விதையை நிறுத்தி பார்த்தோம்னா நம்ம பயிர் வந்து நல்லா வீரியமாக வளர்கிறதுக்கும் செடிகள் வந்து வாளிப்பாக இருந்து நமக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உயிர் உரங்களை விதை நிறுத்தி. ஸோ பயிர் வகை பயிர்களுக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து ரைசோபியம் அப்படிங்கிற விதை நிறுத்தி சொல்லுவோம். நம்ம நிலக்கடலையும் அந்த பயிர் வகை குடும்பத்தை சார்ந்ததுனால ரைசோபியம் விதை நிறுத்தி வந்து நம்ம செய்யணும். அது கூட பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிற ஒரு உயிர் உரத்தையும் நம்ம கலந்து செய்யணும். ரைசோபியம் அப்படிங்கிறது வந்து 1 ஏக்கருக்கு தேவையான நம்ம 50 கிலோ 55 கிலோ பயிருக்கு 200 கிராம் நம்ம ரைசோபியம் வந்து போதுமானது. அதோடு வந்து 200 கிராம் பாஸ்போபாக்டீரியா ரெண்டையும் நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யலாம். இந்த 200 கிராம் ரைசோபியம் 200 கிராம் பாஸ்போபாக்டீரியாவை நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் அரிசி கஞ்சியில், நல்ல ஆறுன அரிசி கஞ்சியாக இருக்கும் சாதம் வடித்த கஞ்சியில், இதை கொட்டி நம்ம கலந்துட்டு அந்த கலவையை வந்து விதையில் கொட்டி நம்ம லேசாக வந்து விதையில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி கலக்கும்போது நம்ம வந்து கையில் நகம் இல்லாமல் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. ஏன்னா நிலக்கடலை தோல் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கும். இந்த விதை நிறுத்தி செய்யும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி விதை நிறுத்தி செய்யணும். தோல் உறிஞ்சிருச்சுன்னா அதனுடைய முளைப்புத்திறன் பாதிக்கப்படும். அதனால் ஆறுன அரிசி கஞ்சியில் நம்ம ரைசோபியம் பாஸ்போபாக்டீரியா 100 கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்து அந்த கலவையை விதையில் ஊற்றி நம்ம கலந்து விதை நிறுத்தி செய்யணும். அப்படி கலந்ததுக்கப்புறம் நல்ல ஈரமாக இருக்கும், அதை எடுத்து விதைக்கும் போது பொல பொலன்னு வராது. அதனால் ஒரு 30 நிமிடங்கள் நிழலில் காய வைக்கணும். நம்ம ஏதாவது சாக்கில் கொட்டி 30 நிமிடங்கள் வந்து நிழலில் காய வச்சோம்னா பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம சொன்னது வந்து உயிரியல் உயிர் உரம் விதை நிறுத்தி நமக்கு நிறைய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. ஸோ வெயிலில் காய வச்சோம்னா அதனுடைய பாதிப்பு வந்து நுண்ணுயிர்களுக்கு ஏற்படும். அதனால் நிழலில் உலர்த்திட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது விதைச்சாக போதுமானது. இப்போ இந்த உயிர் உரம் விதை நிறுத்தி நம்ம விதைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன 2 விதை நிறுத்தி, பூசணக்கொல்லி விதை நிறுத்தி கார்பன் டைசிம், இன்னொன்று வந்து ட்ரைகோடர்மா அரிசியம், அந்த 2 விதை நிறுத்தியில் ஏதாவது 1 விதை நிறுத்தி செஞ்சால் போதுமானது. ஒருவேளை நம்ம 2 செஞ்சாலும் பாதிப்பில்லை. அப்படி 2 விதை நிறுத்தியும் செய்யும் பொழுது அந்த கார்பன் டைசிம் அப்படிங்கிற மருந்தோட விதை நிறுத்தியை வந்து 24 மணி நேரம் முன்னாடி செய்யணும். அதாவது முத நாளே அந்த விதை நிறுத்தியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விதை நிறுத்திகளே செய்யணும். அப்போ தான் அந்த உயிர் உரங்களுடைய பாதிப்பும் உயிரியல் பூசணக்கொல்லியோடைய எண்ணிக்கையை வந்து குறையாமல் இருக்கும், ரசாயன பூச்சிக்கொல்லியோடைய பூஞ்சானக்கொல்லியோட பாதிப்பு வந்து கடலையில் ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம 3 வகையான விதை நிறுத்தியும் செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா விதையில் முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும், விதை மூலமாக பரவக்கூடிய நோய்கள், மண் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் கட்டுப்படும். ஆரம்ப கால வளர்ச்சி வந்து பயிருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
1: இப்போ நீங்கள் 3 வகையான விதை நிறுத்தியும் செய்ய சொல்கிறீங்களாங்கய்யா, இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சாவே போதுமா?
0: 3 வகையான விதை நிறுத்தியும் செஞ்சாக சிறப்பு. தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து விதை நிறுத்தி செய்யணும். விதை நிறுத்தி செய்வதற்கு நம்ம வந்து உயிரியல் பூசணக்கொல்லி விதை நிறுத்தி, இல்லை நம்ம வந்து உயிர் உரங்கள் விதை நிறுத்தி பண்ணலாம், அதோட பூஞ்சானக்கொல்லி விதை நிறுத்தி செய்யலாம். இந்த விதை நிறுத்திகள் செய்யணும். விதை நிறுத்தி செஞ்சு நம்ம விதைக்கும் பொழுது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு எவ்வளோ இடைவெளி இருக்கணும், 1 சதுர மீட்டரில் எத்தனை செடிகள் இருக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா பயிர் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம், பிளான்ட் பாப்புலேஷன், பயிரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம். அதாவது 1 சதுர மீட்டருக்கு 33 செடிகள் இருக்கணும். நிலக்கடலை செடியில் 33 செடிகள் இருக்க வேண்டிய இடத்துல 50 செடிகள் இருந்தாலும் பாதிப்பு, வளர்ச்சி குறையும். 50 செடிகள் இருந்தால் ஒவ்வொரு செடியிலும் வைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும். 33 செடி இருக்கிற இடத்துல 15 செடி 20 செடி இருந்தால் 1 செடியில் வைக்கக்கூடிய காய்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கூடும். ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படும். அதனால் சராசரியாக நம்மளுடைய ஆராய்ச்சி முடிவுகளின்படி, பல்வேறு சோதனைகளுடைய முடிவுகள்படி 33 செடிகள் 1 சதுர மீட்டரில் நிலக்கடலை செடி இருந்தால் நமக்கு மகசூல் அதிகமாக வரும். அந்த 33 செடிகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வரிசையில் விதைக்கிறோன்னா வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நம்ம விதையை ஊன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து செடிகளோட எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படும். நம்ம நல்ல தரமான விதையை வாங்கியிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம், நல்ல முளைப்பு இருக்கும். அதையும் மீறி எதிர்பாராத ஒரு காக்கா குருவி எடுத்துருச்சு, 1-2 முளைக்கலை அப்படின்னா 1 வாரம் கழித்து அந்த இடைவெளி நிரப்புதல், எங்கெங்கே முளைக்கலையோ அந்த இடத்துல வந்து கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடைவெளி நிரப்புதல் முறையில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா பயிரோட எண்ணிக்கை வந்து பராமரிக்க முடியும். பயிரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப

0: ரொம்ப முக்கியமானது இருக்கிற தொழில்நுட்பங்களில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கலை கட்டுப்பாடு. ஏன்னா கலைகள் போட்டி போட்டு வளர்ந்துச்சுன்னா 30%லேருந்து 100% வரைக்கும் மகசூல் வந்து இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைகள். கலைகள் பார்த்திங்கன்னா நம்ம சைலண்ட் கில்லர்னே சொல்லுவோம். பூச்சி நோய்கள்லாம் செடியை சாப்பிடும்போது நமக்கு தெரியும், பூச்சி சாப்பிட்டுச்சு நோய் சாப்பிட்டுச்சுன்னு. ஆனால் செடி பாட்டில் செடி இருக்கும், கலை இருக்கும். ஆனால் அந்த செடிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீர் எல்லாத்தையும் இந்த கலைகள் எடுத்துக்கும். அதனால் சைலண்ட் கில்லருங்கிற மாதிரி மகசூல் வந்து அவ்வளோ இழப்பு ஏற்படுத்தும். அதனால் கலைகளை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததாக உர நிர்வாகம். நம்ம வந்து ஒரு மூட்டைங்கிறது ரெண்டு மூட்டையை அடியுரமாகவே போட்டுருவோம் அப்படின்னு போட்டோம்னா நிறைய விரயம் ஆயிரும். நம்ம சுற்றுப்புற சூழலும் அதில் பாதிக்கப்படும், எல்லாம் உரம் ஆவியாக போய் மண் பாதிக்கப்படுது. செடிக்கு வந்து எல்லா உரங்களுமே அடியுரமாக தேவைப்படாது, அதனுடைய அந்த வளர்ச்சி பருவங்களில் தேவைப்படும். நம்ம மூன்று பாகமாக அதை பிரித்து அடியுரமாகவும் மேலுரமாக 25 ஆனாலும் 45 ஆனாலும் பிரித்து கொடுக்கணும். அடுத்ததாக இலைவழி உரம், அந்த கிரவுண்ட்நட் ரிச்சி சொன்னோம், அதனுடைய ஸ்ப்ரே பண்ணும்பொழுது நமக்கு வந்து மகசூல் அதிகமாகும். ஸோ தரமான விதைகள், பயிரோட எண்ணிக்கை, சிறப்பான கலை கட்டுப்பாடு, உர நிர்வாகம், இதை செய்யும் பொழுது நிலக்கடலையில் நல்ல மகசூல் எடுத்து நல்ல வருமானம் பெறலாம். நிலக்கடலை சாகுபடியை இன்னும் அதிகப்படியான இதுக்கு வந்து கொண்டு போக முடியும்.
1: சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட இணைஞ்சிக்கிட்டு நிலக்கடலை வந்து எப்படி பயிர் செய்கிறது அப்படிங்கிற எல்லா விவரமும் அழகாக சொன்னீங்க. நிலக்கடலையில் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா விவசாயிகள் தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு?
0: 9551703118, மறுபடியும் சொல்கிறேன், 9551703118, இந்த எண்ணில் எப்போது வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சந்தேகங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை எண்ணெய் வித்து பயிர்களின் அரசன் என்று அழைக்கக்கூடிய நிலக்கடலையில் என்னென்ன தொழில்நுட்பங்களை நாம் கையாண்டால் உயர் விளைச்சல் பெற முடியும் என்பதை மிக தெளிவாக நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் தஞ்சாவூர் காட்டுத்தோட்டம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் டி பார்த்திபன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
3: காலையில் முதல் வணக்கமாகவும் நாள் முழுவதும் இனிய துணையாகவும் வருவது வானொலி. நேயர்களின் அன்புதான் இதன் பலன், இசையின் இனிமைதான் இதன் உயிர், உணர்வுகளை இணைக்கும் பாலம்தான் வானொலி. நாளை நம் அனைவரின் இதய துடிப்பான நமது வானொலியின் 87வது பிறந்த
4: நாள்.
3: பாடல்களால் மனதை வருடி, வார்த்தைகளால் நம்பிக்கையை விதைத்து ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கும் நம் வானொலி என்றென்றும் சிறக்க வாழ்த்துவோம்.

0: உழைப்பு தான் மனித வாழ்க்கைக்கு அடித்தளம். உலகம் முன்னேறதுக்கும் சமூக வளர்ச்சி நிலையா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறவங்க உழைப்பாளர்கள். அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள், திறமைகள், சவால்கள், சாதனைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறது தான் உழைப்பவர் அரங்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்காங்க திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான ஒருத்தரை சந்திக்க போறோம். என்ன சார், பிடிகள் எல்லாம் பெருசா இருக்கே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நேர்முகத்தின் நிறைவுல நீங்க நிச்சயமா அதை உணர்வீங்க. திருச்சிராப்பள்ளியின் ஒரு முகவரி, ஒரு அடையாளம், உலக அளவுல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு நிறுவனம் பாரத மிகுமின் நிறுவனம். அந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தினகரன் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களுடைய ஒரு ரெசியூம் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க, படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஆரம்பத்துல வேலூர்ல ஒரு ஐடிஐ படிச்சிருக்கீங்க 2000 ஆண்டு. இந்த 25 ஆண்டுகளுக்குள்ளார பாத்தீங்கன்னா பிஹெச்டி வரைக்கும் போயிட்டீங்க. ஐடிஐல துவங்கின உங்க வாழ்க்கை இன்னைக்கு வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்திருக்கு. நவரத்னா என்று அழைக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒன்றான பாரத மிகுமின் நிறுவனத்துல நல்ல ஒரு பதவியிலையும் நீங்க இருக்கீங்க. கடந்து வந்த பாதை அதை முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா நான் பிரமித்த மாதிரி நம்ம நேயர்களும் கேட்டு பிரமிக்கணும் இல்லையா. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க?
2: நான் பிறந்த ஊருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் சீசமங்கலம் கிராமம். இது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், செய்யார் தாலுக்கா, ஆரணி பக்கத்துல இருக்கு. ஆரணின்ற டவுன்ல இருந்து ஒரு 7 கிலோ

0: கிலோமீட்டர். பட்டு சேலை நெய்கிறது எங்கள் ஊரில் பிரதான தொழில், ரெண்டாவதாக விவசாயம். நான் 10வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் உள்ள ஃபார்மாலிட்டி என்னென்னா, 10வது முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே பட்டு சேலை நெய்வோ கூலி வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எங்கள் வாத்தியார் வந்து இல்லை இல்லை இதோடு நிறுத்தக்கூடாது, ஃப்ரீயாகவே படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஐடிஐயில் அவர் அப்ளிகேஷன் வாங்கி போட்டு சேர்த்து விட்டார். அதுதான் அறிமுகம். ஐடிஐ இல்லைனா ஐடிஐன்றது தெரிஞ்சிருக்காது.
1: அது ஒரு சான்றிதழ் படிப்பு தான்,
0: 2 வருடங்கள் ஃபிட்டர்.
1: அப்பா வந்து
0: விவசாய கூலி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. சரி வாத்தியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு
1: ஒப்படைச்சிட்டாரு.
0: ஆமாம், நான் அப்படியும் காலையில் சாயங்காலம் 7வது படிக்கிறதுலேருந்தே பட்டு சேலை நெய்ய போவோம். காலையில் 5:30 to 8, மாலையில் 5 to 9 பட்டு சேலை நெய்வோம். இடையில படிக்கிற நேரம் அந்த மாதிரி இருக்கும்.
1: படிப்புக்கான செலவை நீங்கள் பார்த்து?
0: ஆமாம்,
1: முடிந்தால் கொஞ்சம் குடும்பத்துக்கும் கொடுப்பீங்க?
0: ஆமாம், மாதம் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்போ. அந்த மாதிரி பார்ட் டைமாக வேலை பார்த்து
1: எந்த ஆண்டுங்க அது?
0: 93 98 வரைக்கும் அந்த மாதிரி படித்தது.
1: ரொம்ப கண்ணும் கருத்துமான ஒரு பிள்ளை போல் இருக்கு நீங்கள். ஐடிஐ வந்து ஒரு 2 ஆண்டுகள்,
0: 2 ஆண்டு
1: இல்லையாவா?
0: இல்லை, வேலூர் அரசு தொழில் பயிற்சி நிலையம், கவர்மெண்ட் ஐடி. 98 2000, 2021 அப்ரண்டிஸ் சென்னையில் வந்து டாஃபை நிறுவனம், டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்,
1: 2001.
0: ஆமாம், அங்கே 1 வருஷம் அப்ரண்டிஸ் பண்ணேன். அது
1: ஐடிஐ முடிச்சுட்டு ஃபிட்டராக போகிறவங்களெல்லாம் நல்லா பெண்டு கழட்டிடுவாங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு டைட் வைக்கிற மாதிரி டைட் வச்சுருவாங்க உங்களை.
0: டிவிஎஸ்ல வந்து 7 மாதம் டெம்பரரி எம்ப்ளாயாக வேலை செஞ்சோம். அங்கே வேலை செஞ்சோம்னா உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வேலை செய்யலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பெண்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க, பெண்டாகவே தான் இருப்போம். அந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட் ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எல்லா ஆங்கிள்லேயுமே வேலை இருக்கும். அது எல்லாமே நமக்கு ஒரு பயிற்சி பற்றை மாதிரி. சின்ன வயசில் நமக்கு மிலிட்ரி சேர்றப்போ எப்படி ட்ரைனிங்கோ அதே மாதிரி நமக்கு ஒரு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் உலகத்தில் கடினமானது எதுவுமே
1: கிடையாது, எல்லாமே.
0: அப்போ அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் அதில் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க.
1: 7 மாதங்கள் தான்.
0: ஆமாம், அதுக்கப்புறமா அங்கேயே வந்து ஹோண்டான்ற நிறுவனம் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், 2000 பேர்கிட்ட வந்தாங்க, 50 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒருவனாக தேர்வாகி டெல்லிக்கு போனோம்.
1: எப்படி ஹிந்தி தெரியுமா உங்களுக்கு?
0: ஹிந்திலாம் தெரியாது. அங்கே ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்ணார், எல்லாமே பழக பழக கற்றுக்கலாம், நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னாரு. அதனால மொழி தெரியாமலே தான் அந்த ஊருக்கு போனோம்.
1: பொறுப்பு என்னங்க?
0: லைன் அசோசியேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது மிஷின் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் முதல்ல கொடுத்தாங்க. நான் இன்ஜினுக்கு வர அந்த கனெக்டிங் ராடு மெனு மிஷினிங் ஷாப்பில் முதல் முதல்ல என்னோடய வேலை இருந்தது. அங்கே வந்து 1 வருடம் பணி புரிஞ்சு.
1: என்ன மாதிரியான வேலைங்க?
0: கனெக்டிங் ராடோட லேப்பிங் ஹோனிங்னு சொல்லுவாங்க, அந்த நடுப்புற இருக்கிற ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷிங் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ், அதுதான் இன்ஜினோட லைஃப்பை வந்து கரெக்டாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ரேஷன். அது இன்ஜினில் முக்கியமானது பிஸ்டன் கனெக்டிங் ராடு தான். அதில் கனெக்டிங் ராடோட
1: சக்கர வாகனத்தின் இதயம்
0: ஃபஸ்ட்டு அப்போ தான் ஹோண்டாவும் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு. மானேசரில் ஆரம்பித்தாங்க, ஹரியானாவில் இருக்குது,
1: டெல்லியிலேருந்து கொஞ்சம் தள்ளி.
0: ஆமாம்.
1: எப்படிங்க அப்போ மொழி தெரியாத சிரமங்கள்லாம் இருந்ததா? எப்படி சாப்பாடு எப்படி இருந்தது?
0: பொதுவாக வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறது அதெல்லாமே அனுபவம் தான்.
1: இது சொல்லுவாங்கல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன், அதுலேருந்து வெளியில் வர்றது. நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளாரே இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா இங்கேயே இருந்திருக்கலாம், இங்கேயே ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு அப்பா அம்மாவோட கூட இருந்திருக்கலாம், நிம்மதியான ஒரு இடத்துல அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்திருக்கலாம். அதை தாண்டி வெளியில் போகிறீங்க, போய் அங்கே சிரமங்கள் இருந்தாலும் தமிழ் பேச தெரிஞ்சவங்க உங்க கூட இருந்தாங்களா? அப்போ
0: ஆமாம், போனால் எல்லாருமே தமிழ் பேச தெரிஞ்சவங்க.
1: நல்ல வேலையாக போச்சு.
0: அதில் ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் அறகுறையாக ஹிந்தி தெரியும். போனப்போ மதராசி மசால் தோசான்னு ஒரு தமிழர் வச்சிருந்த தோசை கடை, அவர் கடையில் தான் சாப்பிடுவோம். அவர் டெய்லி ஒரு 10 வார்த்தை சொல்லி தருவார் இங்கே எப்படிலாம் கற்றுக்கணும்னு. ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு ஹிந்தி மாஸ்டர் அந்த தோசை கடைகள் தான்.
1: அது மௌனராகம் படத்தில் வந்த மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் சொல்லி கொடுத்துருலையா அவர்?
0: அந்த மாதிரிலாம் கம்பெனி உள்ளே போனப்போ அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உண்மையிலே அவங்க வந்து எங்களுக்கு ஒரு விருந்தாளி மாதிரி தான் பார்த்தாங்க. ஐஎம்டி மானேசன் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் மாடல் டவுனு. நம்ம என்எஸ்ஜி கமாண்டோ அங்கே தான் இருக்குது. கமாண்டோவும் நாங்கள் தங்கியிருந்த இடமும் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ட்ரைனிங் சென்டர் அது.
1: அவங்களும் மதராசி மசால் தோசை கடைக்கு வருவாங்களா?
0: அவங்களும் வந்து தமிழ் அழகு நிறைய பேர் பார்த்தோம். நம்ம ஆர்வமாக இருக்கும் போது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையும். அங்கே டெல்லியில் வந்து 2.5 வருஷம் இருந்தேன், ஹோண்டாவில் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் மோசர் பியர்னு ஒரு சிடி கம்பெனி அங்கேருந்து மாறணும்.
1: ரொம்ப பிரபலமானது அப்போ.
0: அப்போ அது வந்து கிரேட்டர் நொய்டா, அது டெல்லி பக்கத்துலேயே வந்துடும். அங்கே ஒரு 1.5 வருஷம். அதுக்கப்புறம் பிஹெச்எலுக்கும் ரயில்வேக்கும் எக்ஸாம் எழுதணும்.
1: இதெல்லாம் ஐடிஐ படிச்சுட்டு பிஹெச்எலுக்கு எக்ஸாம் எழுதணும்.
0: ஆமாம்.
1: நடுவில் ஏதாவது டிப்ளமோ எதுவும் பண்ண முடிஞ்சது?
0: பண்ண முடியல. நான் டெல்லியிலே வந்து ஜிபி பந்த் பாலிடெக்னிக்னு பார்ட் டைம் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணேன், என்னோட 10th மார்க்கை வச்சு. ஏன்னா நான் 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 442 98. அதில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இருந்ததுனால பார்ட் டைம் வந்து நாட் எலிஜிபிள், இங்கே ரீஜினல் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலே அது பெரிய பாலிடெக்னிக்,
1: ஜிபி பந்த் பாலிடெக்னிக்.
0: ஆமாங்க. அப்போ வந்து சரி நம்ம எதாவது படிக்கணுன்ற ஒரு தாகம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் டெல்லியிலே நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கும்.
1: ஏதாவது படிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் டிப்ளமா படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, பிஏ படிப்போன்னு படிக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: 10வது படித்தாவே பிஏ?
0: அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அடுத்தது நமக்கு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் மூலமா பிஏ ஹிஸ்ட்ரி தான் என்னோட முதல் படிப்பு. அந்த பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் 2004 சென்னை ICF டெக்னீஷியன் கிரேட் 3க்கு செலக்ட்.

0: ரயில் பெட்டி துவைச்சல் 2004. அது முடிச்சுட்டு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் வரப்போ தான் பிஹெச்எல் எக்ஸாம் சும்மா எழுதுனது டைம் பாஸ்க்காக.
1: சும்மா
0: என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால ஒன்றா வந்து நான் வீட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். அப்போ வந்து கடித போக்குவரத்து தான், ஃபோனே கிடையாது. டெல்லிக்கு போயிருப்பேன்னு நினச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா ஒரே வாரத்தில் இவங்க இன்டர்வியூ முடிச்சு ரிட்டன் டெஸ்ட் முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்துட்டாங்க.
1: பிஹெச்எல்ல
0: ஆமாம், அவங்க பயந்துட்டாங்க. அவன் வேலையும் விட்டுட்டான், இங்கேயே இருக்கான், ஏதோ ஒரு கம்பெனின்னு சொன்னோன்னு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத தள்ளது. இல்லைம்மா வேலை கிடச்சிருச்சு, இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து ஒரு வாரத்தில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ அன்ரிசர்வ் ட்ரெயினில் திருச்சியிலேருந்து டெல்லிக்கு போயிட்டு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அங்கே ஸ்டே பண்ணி என்னோட பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அன்ரிசர்வ்லேயே திரும்பி வந்துட்டு.
1: ஓ, அந்த நோய்டாவில் இருந்த உங்களுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பி வரீங்க?
0: எடுத்துகிட்டு வந்து
1: எங்கே எங்கே போஸ்டிங் பிஹெச்எல்ல என்ன பதவி?
0: திருச்சியில் வந்து டெம்பரவரி எம்ப்ளாயி ஆர்டிசானாக ஜாயின் பண்ணோம்.
1: ஆர்டிசான் எங்க எங்க திருச்சியில?
0: திருச்சியில 2005 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஜாயின் பண்ணோம்.
1: இப்போ வந்து நம்ம தினகரன் ஐயா கடந்து வந்த பாதையை நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காரு நேயர்களே. ஒரு 10வது படிச்சுட்டு ஐடிஐ 2 ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு சென்னையில கொஞ்ச நாள் வேலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மானேஸ்வர் ஹரியானால போய் கொஞ்ச நாள் வேலை, அங்கேருந்து கிரேட்டர் நொய்டா வந்து அங்கேருந்து திருப்பி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து இப்போ பிஹெச்எல்ல ஒரு ஆர்டிஸ்டானா பதவியில் சேர்ற வரைக்கும் அவருடைய வரலாறு சொல்லியிருக்கிறாரு. கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோமே.
0: பிடிச்ச பாட்டுனா ஒவ்வொரு பூக்களுமே ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு சோர் வந்து அதை நான் ரிப்பீட்டடாக கேட்போம். வழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், அந்த லைன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: கேட்டுருவோங்க, நிச்சயமா அருமையான பாடல், எல்லாரையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு பாடலுங்க.

0: பிஹெச்ல ஆர்டிஸ்டானா, எந்த ஆண்டு நீங்க பணியில இணைந்தீங்க?
1: 2005 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்னைக்கு.
0: இப்ப கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் ஆச்சு.
1: ஆமா.
0: அப்ப நீங்க இணையும் போது ஐடிஐ படிச்சிருக்கீங்க, பிஏ வரலாறு படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? முடிச்சிட்டீங்களா? அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல
1: முடிக்கல.
0: திருச்சிக்கு வரீங்க, எப்படி இருந்தது வேலை?
1: திருச்சிக்கு வந்து இங்க வந்து நம்ம ஜாயின் பண்ண உடனே இந்த இடம் எதுவுமே ரொம்ப புதுசு, யாரும் பழக்கம் கிடையாது. ஓஎப்டியில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் மட்டும்தான் தெரியும். இங்கே வந்து ஜாயின் பண்ண உடனே எங்களுக்கு உடனடியாக குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. குவார்ட்டர்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே வந்து ஆன் தி டேபிள். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு நடந்த ரெக்ரூட்மெண்ட். அப்போ எங்கள் எல்லாருமே ட்ரேட் யூனியன்லாம் எங்களை சாக்லேட் கொடுத்து வரவேற்றாங்க ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு. மேனேஜ்மெண்ட்லாம் வந்து எங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பேங்க்லாம் வர வச்சு அக்கௌண்ட் இங்கே கம்பெனிலே ஓப்பன் பண்ணியாச்சு.
0: எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பீங்க அப்போ?
1: மொத்தம் 118 பேர். அதில் 90 பேர் நாங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்தோம். எங்களை கொண்டு போய் கார்லேயே ட்ராப் பண்ணாங்க, அதாவது ஆஃபீஸ்லேருந்து குவார்ட்டர்ஸுக்கு. டெய்லி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம், சைக்கிள்கள் எதுவும் கிடையாது.
0: குவார்ட்டர்ஸ் மரியாதை நடந்திருக்கு.
1: ஆமாம். அப்போ வந்து ஒரு அதுவே ஒரு ப்ரைடாக இருக்கும், இந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் நம்ம சேர்ந்தது. அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் நான் வேலூரில் படிக்கிறப்போ ராணிப்பேட்டை பிஹெச்எல் விசிட் போயிருக்கேன். இதிலெல்லாம் வேலைக்கு வருமானலாம் யோசிச்சு பார்த்தது உண்டு. டெல்லியில் நான் தங்குறப்போ நொய்டாவில் வந்து ஒரு டவுன்ஷிப் இருக்குது பிஹெச்எல்லோட, அதெல்லாம் தாண்டி நான் நடந்து வாக்கிங் போயிருக்கேன். இப்போ அதெல்லாம் பார்த்த இடத்துலயே நம்ம திரும்பி இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய
0: பெருமை. சரி, பெருமை வந்துருச்சு. வேலை நல்லா வேலை கிடச்சிருச்சு. காரில் வேற கொண்டு போய் விடுறாங்க, கூப்பிட்டு வராங்க, நல்ல வீடு கொடுத்துட்டாங்க. ஜாலியாக இருக்க வேண்டியதானே ஆர்டிஸ்டனா, ஐடிஐயோட எதுக்கு இவ்வளோ டாக்டரேட் வரைக்கும் வரணும்?
1: அதான், நம்ம வேலைன்றது நம்மளுடைய ப்ரொஃபஷன் சார். கற்றுக்கணுன்றது நம்ம பேஷன்.
0: கற்றுக்கணும் வேற, பேஷன் வேற.
1: ஆமாம், அந்த ப்ரொஃபஷனுக்காகவும் பேஷன் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் கற்றுக்கிறது நம்ம அப்ளை பண்ணுற இடம் ப்ரொஃபஷன் தான். அப்போ அதுக்காக நம்ம சொல்கிறப்போ நிறைய பேருக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னா நம்ம முதல்ல நிறைய கற்றுக்கணும்.
0: இதுக்கு நடுவில் அப்பா அம்மா எப்படி உணர்ந்தாங்க? ஏன்னா ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்துலேருந்து, ஒரு குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்பா வந்து ஒரு விவசாய கூலியாக தான் இருந்திருக்கிறாரு, ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்ல?
1: ஆமாம். அவங்களுக்கு வந்து இன்னி வரைக்குமே நான் என்ன படிச்சிருக்கணும் பெருசாக தெரியாது, என்ன சம்பாதிக்கிறேன், என்ன வேலைக்கு போகிறேன்னு. அவங்கள நான் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அவங்க ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. கடவுள் புண்ணியத்தில் இவங்க வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆன டைம் வந்து ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு. நான் சென்னையில் அப்ரண்டிஸ் பண்ணுறப்போ 940 ரூபா ஸ்டைஃபண்ட், அதில் வந்து என்னோட வாடகை சாப்பாடு போக 400 ரூபா வீட்டில் கொடுப்பேன். டெல்லிக்கு போகிறப்போ 4500 ரூபா, அதில் வந்து 2500 ரூபா கொடுத்துருவோம். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய தொகை அது. அதனால் என்னோடய தம்பி இங்கே தான் கூப்பிட்டு வந்து யூடிசியில் படிக்க வச்சு எம்எஸ்டபிள்யூ முடித்து இப்போது ஒரு வேலையில் இருக்காப்புல. ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாலே அந்த குடும்பமே வந்து நமக்கு
0: மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. சரிங்க, அப்புறம் இந்த படிக்கணுன்ற ஆர்வம் இன்னும் எப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது? எப்படி இருந்தது? எப்படி படிச்சிங்க அடுத்தது?
1: எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் தொடர்ந்து வந்ததுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் விட்ற இல்லை, அந்த ஃபீல்டே இருக்கேன். இது ஒரு கண்டினியூஸ் லேர்னிங்ன்ற பிளாட்ஃபார்ம்ன்றப்போ அதை வாட் நெக்ஸ்ட்னு தான் தோணுச்சே கண்டி. இது ஒரு பெரிய இதுவாலாம் எடுத்துக்கல, ரீடிங் ஃபார் ஃப்ளஷர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் மகிழ்ச்சிக்காக படித்தல். சின்ன வயசில் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், சூழ்நிலை அமையல. பிஹெச்எல்

0: மாதிரி ஒரு நிறுவனம், 1 கிலோமீட்டரில் ஜிபிடி, அடுத்த 1 கிலோமீட்டரில் என்ஐடி, இன்ஸ்டியூட்குள்ளேயே ஏஎம்ஐ சென்டர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல ஒருத்தனால வளர முடியலாம், உலகத்துல எங்கேயுமே வளர முடியாது.
1: கேட்கறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கும், நமக்கு இது மாதிரி ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற மாதிரி பல பேர் ஆசைப்படுவாங்க இல்லீங்களா.
0: ராணிப்பேட்டை கூட நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, எங்க ஊர் பக்கத்துல 40 கிலோமீட்டர் தான், ஆனா இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அங்க இல்லைன்றதுக்காகவே நான் போகல. இது வந்து ஒரு அதாவது பிளஸ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஃபார்ச்சுனேட்டட் பீப்புள் ஒன்லி கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திருச்சி,
1: ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வாய்ப்பு கிடைக்கும்
0: அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா இங்க வந்து ஃபுல்ஃபில்டு லைஃப்.
1: ஏன்னா ஜிபி பந்தில் நீங்க அப்ளை பண்றீங்க பாலிடெக்னிக்கு, நீங்க வந்து முதல் மொழி ஹிந்தி இல்லைன்றதுனால உங்களுக்கு கிடைக்கல. இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜிபிடி பக்கத்திலே இருக்கு கவர்மெண்ட் பாலிடெக்னிக், அங்கே உடனே டிப்ளமா அப்ளை பண்ணீங்களா?
0: இல்ல 2009 தான் ஜாயின் பண்ணாங்க.
1: ஒரு 4 ஆண்டுகள் முழுக்க வேலை மட்டுமே பார்த்துருக்கீங்க.
0: ஆமா,
1: நடுவில் பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க.
0: 2 வருஷம் வந்து டெம்பரரி எம்ப்ளாயர், அப்போ படிக்க எந்த பர்மிஷனும் நமக்கு கேட்க முடியாது, ஏன்னா ட்ரைனிங் பீரியடு. அதனால 4 ஆண்டுகள் கழிச்சு தான் வாய்ப்பு கிடைச்சிது படிக்கிறதுக்கு ஜிபிடியில். பார்ட் டைம் ஈவினிங் வந்து 6 to 9 கிளாஸ் ஹவர்ஸ் டியூட்டி முடிச்சுட்டு பண்ணணும், 4 இயர்ஸ்.
1: ஓ, பொதுவாக ஐடிஐ முடிச்சவங்க டிப்ளமா 2 வருஷம் தான் படிப்பாங்க இல்லையா?
0: நாங்கள் பார்ட் டைம்ன்றதுனால அப்போ வந்து இப்போ தான் அது மாதிரி மாற்றிருக்காங்க சார், அப்போலாம் அப்படி கிடையாது, 10th தான் குவாலிஃபிகேஷன், ஐடிஐலாம் கன்சிடர் பண்ணல அப்போவும்.
1: ஓஹோ, அப்போ 10th வச்சு நீங்கள் டிப்ளமா சேர்றீங்க, பார்ட் டைம்ன்றதான 3 இல்லை 4
0: ஆண்டு 2013 தான் முடிச்சு
1: முடிச்சிங்க. சரி, இதுக்கு நடுவில் ஏதாவது ப்ரொமோஷன் பதவி உயர்வு பிஹெச்இஎல்ல?
0: அதுக்கப்புறம் நம்ம பர்மனண்ட்டாக வந்து வேலையை சேர்ந்தது டெம்பரரியாக சேர்ந்தோம். 2.5 இயர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்டிசான் கிரேட் 4 வாங்கினோம், அதுக்கப்புறம் கிரேட் 3 வாங்கினோம், 2 ப்ரொமோஷன் வந்து வாங்கியிருந்தோம்.
1: டிப்ளமா வந்து 2013 முடிக்கிறீங்க, முடிச்ச பிறகு
0: 14 ஏஎம்ஐ ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே நம்ம கணேசா பாயிண்ட்லேயே இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அந்த இடத்துல ஜாயின் பண்ணியாச்சு.
1: அது வந்து பிஇக்கு ஈக்குவலண்ட்.
0: ஆமாம், அது 2 வருஷத்தில் முடிச்சாச்சு. 14 ஜாயின் பண்ணி 15 முடிச்சிட்டேன் மொத்தமே, அது 13 பேப்பர் 4 நாளாக கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் 16 என்ஐடியில் எம்எஸ் ஜாயின் பண்ணி.
1: ஓ, எம்எஸ்.
0: எம்எஸ்
1: எம்எஸ் படிக்கிறது வந்து அமெரிக்காவில் தானே போய் படிப்பாங்க?
0: இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே, இதான் இன்ஜினியரிங்லேயே ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும். இதோட வேலை வந்து அகடமிக்காக இருக்கிறத விட ஆராய்ச்சிக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுலாம் நம்ம எம்எஸ்ல வரும்.
1: ஓ, அதான் இப்போ உங்கள் ப்ரொஃபைலே வந்து எம்எஸ் ரிசர்ச் அப்படின்னு,
0: எம்எஸ் பை ரிசர்ச்னு இருக்கும்.
1: அந்த எம்எஸ்ல என்னெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்போமே.
0: இதுவும் கடந்து போகும்னு ஒரு பாட்டு வந்தது, அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு செல்ஃப் ஹீலிங்காக உள்ள பாட்டு. நம்ம பெருசாக கோயில் குளம்ன்றதில் விட நான் இந்த மாதிரி சில புத்தகங்கள் படிக்கிறதோ இல்லைன்னா பாடல்களையோ நம்மளை வந்து ஹீல் பண்ணிட்டோம், அதுக்கு வந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அருமையான பாடலுங்க.
0: நெற்றிக்கண் படத்தில் அடிக்கடி அதை கேட்டிருக்கேன்.

0: அருமையான பாடல் கேட்டவங்க தினகரன். எம்எஸ் சேர்றீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான கோர்ஸா இருக்கு. பொதுவாக ஏஎம்ஐ முடிச்சோன்னா எம்டெக் சேருவாங்க, அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பகுதி நேரமா சேர்ந்ததுனால எம்எஸ்ன்ற மாதிரி சேரணுமா, இல்லைனா நீங்க விருப்பப்பட்டு அந்த எம்எஸ் சேர்ந்தீங்களா, எப்படிங்க?
1: கம்பெனிலையும் இது வந்து பர்மிஷன் கொடுத்து தான் ஜாயின் பண்ணும். பார்ட் டைமா கோர்ஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதாவது எழுதுற பேப்பரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி, 5 பேப்பர் தான் எழுதணும். அதுக்கப்புறம் பேப்பர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்மளுடைய கட்டுரையாக வெளியிடணும். நான் எடுத்தது வந்து பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எர்கனாமிக்ஸ்ன்ற டாபிக் உள்ள வரும்.
0: எர்கனாமிக்ஸ் நம்ம உட்கார்ந்துருக்கிறது கூட,
1: ஆமாம்,
0: வசதியாக உட்காரணும்,
1: இதெல்லாம் எர்கனாமிக்ஸில் வரும். அதில் வந்து பிஹேவியர் பேஸ்டு சேஃப்டின்னு ஒரு கான்செப்ட், பிஹேவியரல் தெரப்பி. அந்த பிஹேவியர் பேஸ்ட் சேஃப்டினா நம்ம நாட்டில் வந்து விபத்துகள் அதிகமாக நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அன்சேஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க, நிறையா
0: பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை.
1: ஆனால் அன்சேஃப் ஆக்ட்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க,
0: பாதுகாப்பு இல்லாத நடவடிக்கை.
1: ஆமாம், அன்சேஃப் கண்டிஷனை விட அன்சேஃப் ஆக்ட் தான் 90% வருது. அந்த அன்சேஃப் ஆக்டோட ரூட் காஸ் பாத்தீங்கன்னா பிஹேவியர் தான்.
0: ஆக்சிடென்ட்ஸ் டோன்ட் ஹேப்பன்,
1: தே ஆர் காஸ்டு.
0: பிஹெச்எல் எழுதி வச்சிருப்பாங்கல்ல?
1: ஆமா, எழுதி வச்சிருப்பாங்க.
0: முன்னாடி வந்திருக்கோம் நாங்க அடிக்கடி ஒளிப்பதிவுக்கெல்லாம், பார்த்த ஞாபகம்.
1: அன்சேஃப் கண்டிஷனுக்கும் யார் ரீசன்? ஒரு ஆட்டிடியூட் தான், அந்த வேலை யாரோ சரியா செய்யல. அப்போ இது 100% நம்ம பிஹேவியரை அட்டாக் பண்ண மட்டும்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும். அதனால அந்தந்த டாபிக் எடுத்து அதில் தான் எம்எஸ் நம்ம முடிச்சோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டியும் நம்ம இதுலயும் ஹெல்மெட் மேண்டேட்டரின்னு நமக்கு தெரியும், ஃபைன்காக தான் போடுவாங்க.
0: பில்டிங் பண்ணும்போது கூலிங் கிளாஸ் போடணுன்றது மேண்டேட்டரி,
1: ஆமாம்,
0: பட் போட மாட்டோம். ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு
1: அது வந்து ஏதோ ஒரு டயத்தில் அந்த பார்ட்டே இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் வாழற மாதிரி சூழ்நிலை வந்து.
0: எம்எஸ் எப்போ முடிச்சிங்க?
1: எம்எஸ் வந்து 2019.
0: கடகடான் போறீங்க, 2014 தான் டிப்ளமா முடிக்கிறீங்க, 14-15 ஏஎம்ஐ முடிச்சிடுறீங்க,
1: 16 ஜாயின் பண்ணி 19, 3 வருஷம்
0: எம்எஸ்
1: பை ரிசர்ச் அது முடிச்சாச்சு. இதுக்கிடையிலே வந்து எம்எஸ்சி சைக்கோ தெரப்பி அண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கும், அது வந்து பிட்வீனில் முடிச்சிருக்கும்.
0: வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸா?
1: ஆமாம்.
0: எப்பயுமே தினகரன் புத்தகமும் கையுமா இருப்பார் போல?
1: அப்படி சொல்ல முடியாது, வே ஆஃப் லேர்னிங் என்னோடது வித்தியாசமாக இருக்கும். நான் புக்ஸை படிச்சு கற்றுக்கிறத விட நிறைய நெட்டில் படிப்பேன். என்னோட ஏஎம்ஐக்கும் எம்எஸ் படிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்ல சில ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. என்பிடிஎல்னு ஒரு வெப்சைட், நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னிக்கல் என்ஹான்ஸ்டு லேர்னிங், எல்லா ஐஐடியோட வீடியோ லெக்சரும் இலவசமாக கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் கேட் கோச்சிங்.
0: அந்த வெப்சைட் பேர் சொல்லுங்க.
1: என்பிடிஇஎல் ஸ்வயம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, ஐஐடி மெட்ராஸ் தான் இதோட கோஆர்டினேட்டிங் ஏஜென்சி. நிறைய வீடியோ லெக்சர்ஸ் நம்ம பார்க்க பார்க்க படிக்கிறத விட கற்றலின் கேட்டல் நன்று, அதை விட பார்த்தல் நன்று, இது எல்லாமே நமக்கு அப்படியே ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும். ஒரு இன்ஜினியரிங்கே ஒரு கேப்சூலாக கொடுப்பாங்க. ஏஎம்ஐயில் உங்களுக்கு டீச்சரே கிடையாது, அப்போ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: பிஹெச்டி எப்போங்க? முனைவர் பட்டம்
1: 2020 கோவிட் டயத்தில் ஜாயின் பண்ணேன். இது முடித்தவொடனே அதே கைடு எடுத்துக்கிட்டாரு.
0: கைடெல்லாம் உங்களை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தினகரன் வைக்கப்படுறாருங்க.
1: அதனால அது ஜாயின் பண்ணி அதுவும் வந்து லாஸ்ட் இயர் முடிச்சு,
0: கடந்த ஆண்டு
1: 4.5 இயர்ஸ்
0: முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது தினகரன்.
1: என்ஐடிசிச்சில்
0: ரொம்ப அருமையான ஒரு பயணம் தினகரன். இப்போ நிச்சயமாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை வந்து நேயர்களும் இப்போ ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட ஒரு கிராமத்திலேருந்து ஒரு குடும்பத்திலேருந்து வந்த நீங்கள் ஐடிஐ படிச்சுட்டு பல்வேறு இடங்களில் பயணம் செய்து பிஹெச்சியில் தத்துப்பிள்ளைன்னு சொல்லலாம் போல் இருக்கு. அங்கே இவ்வளோ தூரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு மாற்றம் மனநிலையிலையும் சரி பதவியிலையும் சரி. இப்போ என்னவா இருக்கீங்க?
1: அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கேன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்.
0: அதோட தொழிலாளர் கல்வி ஆசிரியராகவும் இருக்கு. இந்த வார நிகழ்ச்சியத்தோட நிறைவு செய்வோம். நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், இப்படிப்பட்ட ஒருத்தரோட பேசணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படுவாங்க. நீங்க வேற ஒரு வெப்சைட் பேர்லாம் சொல்லியிருக்கீங்க, என்பிடிஇஎல் ஸ்வயம் அப்படின்னுலாம் சொல்றீங்க, யாராவது ஒரு மாணவர் கூட கேட்டிருக்கலாம் இதை வந்து என்ன இருக்கு அதுக்குள்ளார அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படலாம்.
1: இன்னொன்னு கியான் ஒன்று இருக்கு சார்,
0: கியான்
1: குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் அகடமிக் நெட்ஒர்க்ஸ். இது வந்து நான் 3 கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸ் என்னன்னா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, கோயம்புத்தூர் பிஹெச்

0: உங்க மட்டும்தான் லைசன்ஸ்ட் ஏஜென்சி. இந்த கோர்ஸ் ஒரு வாரத்திலேருந்து 2 வாரம் வரைக்கும் நடக்கும். ஹேண்டில்டு பை ஃபாரின் ஃபேக்கல்ட்டி. 2000 ரூபா தான் அந்த கோர்ஸுக்கு. இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போய் அந்த அட்மிஷன் சேர்ந்தாலும் அந்த பேப்பர் வந்தால் அது எலிமினேட் ஆகிடும். ஒரு வெளிநாட்டு
1: முன்னாடி படிச்சுட்டாரு
0: மாதிரி அது வந்து எலிமினேட் ஆகிடும். பிஹெச்டி படிக்கிறப்போ என்பிடிஎல்ல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கியானில் கூட இந்த சர்டிஃபிகேட் முடிச்சா அந்த கோர்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபாரின் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த நாட்டோட டெக்னாலஜியை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிறைய ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கு.
1: சரிங்க, இப்போ உங்கள் கைபேசி என்ன சொல்லிடுவோம். அடுத்த வாரம் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசுவோங்க. நேர்களை குறித்துக் கொள்ளுங்கள். பாரத மிகுமின் நிறுவனத்தின் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. மீண்டும் ஒரு முறை, டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் தினகரன்.
2: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களை சந்திச்சோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான பொருளாதார தூதரக நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னிலையில் அபுதாபியில் இன்று கையெழுத்தாயின. ராணுவ ஒத்துழைப்பு, கட்டமைப்பு, பெட்ரோலிய கையிருப்புகள், எல்பிஜி விநியோகப் பிரிவுகளில் இந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கியூபா வெளியுறவு அமைச்சர் புரூனோ ரோட்ரிக் பரில்லாவை இன்று சந்தித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்ட பதிவில் இரு நாட்டு வெளியுறவு அமைச்சகங்களுக்கிடையே கலந்தாய்வுகளை மேற்கொள்வது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வேளாண் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம், குறுவை சாகுபடி பணிகள், பயிர் காப்பீடு, நீர்நிலைகள் தூர்வாறுதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் போதைப் பொருட்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ராணிப்பேட்டையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை, கட்டிடம், திடக்கழிவு மேலாண்மை, குடிநீர் திட்டப் பணிகள் உள்ளிட்டவற்றை விரைவுபடுத்தி முடிக்க வேண்டும் என அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து நிலவி வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. திருச்சி பாரதியார் சாலை அருங்கொடை இல்ல தேவாலயத்தில் 10 நாள் தூய ஆவிப்பெருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. பாலக்கரை உலக

அதிபர் பசிலிகா தேவாலயத்தின் அதிபர் அருட்தந்தை ஆல்பர்ட் இன்று முதல் 3 நாட்களுக்கு மறையுறை வழங்கி சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனையும் நிறைவேற்றுகிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் தாய்லாந்தின் குன்லாவத்தை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

விதவிதமான பாடல்கள், வித்தியாசமான தகவல்கள், நம்ம நேயர்களுடைய விமர்சன கடிதங்களோட உங்க மனச உல்லாசமா ரசிக்க வைக்க வந்தாச்சு நம்ம திருச்சி FM Rainbow 102.1 இது இசை தூரல்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: மூன்று 3:11 கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் விலகி மனக்கவலைகளை கொஞ்ச நாள் மறந்து ஓய்வுக்காக சுற்றுலா போவோம். அது மாதிரி மனக்கவலைகளை போக்க உதவக்கூடிய சூப்பர் ஷீ அப்படிங்கிற தீவை பத்தி இன்னைக்கு இசைத்துறை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். பின்லாந்து தெற்கு கடற்கரைக்கு பக்கத்துல ராஸ்போர்க் நகரத்துக்கும் பக்கத்துல பால்டிக் கடல்ல இந்த தீவு அமைஞ்சிருக்கு. இந்த தீவை மறைக்கப்பட்ட ரத்தினம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த அழகான இடத்துக்கு போகணும்னு விரும்புறவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க. அது என்னன்னா, தீவுல பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. இதுதான் அந்த சுவாரஸ்யமான நிபந்தனையும் கூட. அடடா, இப்படி ஒரு தனித்துவமான தீவு இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாடலை கேட்டு இசைத்துறை நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. இந்த தீவை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். சூப்பர் ஷீ தீவப்பத்தி இசைத்துறல் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. 8.4 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஷீ தீவுல ஆண்கள் தீவோட பக்கத்துல கூட போறதுக்கு அனுமதி கிடையாதாமா. ஏன்னா இது ஒரு தனியார் பெண்களுக்கான வாழ்விடம் அப்படின்னு சொல்றாங்க. பின்லாந்துல ஹெல்சின்கி நகரத்துல இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய இந்த தீவுக்கு வர்றது முற்றிலும் ஒரு மாறுபட்ட உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரியான உணர்வு கொடுக்கறதா பெண்கள் சொல்றாங்க. சுத்தியும் மரங்கள், பாறைகள், அடர்ந்த காடுகள், அழகான வடிவமைக்கப்பட்ட ஆடம்பர வில்லாக்கள், துள்ளி பாயக்கூடிய கடல் அலைகள்னு இங்க வர்றவங்களுக்கு மன அமைதிய வாரி வழங்குது இந்த தீவு. இதனால தினசரி ஏற்படக்கூடிய கவலைகளை மறந்து புத்துணர்ச்சிய பரிசா கொடுக்குது இந்த தீவு. பெண்களுக்கு அமைதியை கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்துல கிறிஸ்டினா ரோத் அப்படிங்கறவங்க இதை வாங்கியதா சூப்பர் ஷீ தீவோட அதிகாரப்பூர்வ வலைதளத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரி, அங்க அப்படி என்னதான் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது. கேட்டுட்டே இருங்க இசைத்தூரல் நிகழ்ச்சி, இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

3:26 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். நம்ம நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதங்கள் வழியா தங்களுடைய பாராட்டுகளை அனுப்பியிருக்கிறாங்க. குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், சிவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், இவங்க எல்லாரும் எந்த நாளுக்குரிய நிகழ்ச்சிகளை பாராட்டி அனுப்பியிருக்காங்கன்னா 9, 10, 12 இந்த நாட்களுடைய நிகழ்ச்சிகள்ல பற்றின கடிதம் இது. நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலை 102.1 கடந்த 9 அன்று பிற்பகல் 3 முதல் 4 மணி இசைவானில் இன்னிசை கோலமிட வந்த இசைத்துறல் நிகழ்ச்சியை கேட்டு இசைத்துறலில் இன்பமாய் நனைந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி ராஜலட்சுமி கார்த்திக் அவர்கள் சுட சுட சுவையான செய்திகளும் நமது அன்பான நேயர்களின் மின்னஞ்சல் கடிதங்களையும் நிகழ்ச்சியின் இடையிடையே ஒழித்த பாடல்களின் தேர்வு ஒவ்வொன்றும் அருமை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. பாடல்களையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. அடுத்து கடந்த 10 அன்று மாலை 5 முதல் 6 மணி வரை இளைப்பாறும் இனிய மாலை பொழுதில் பொன்னூஞ்சல் ஆடும் பொன்னான பொன்னந்தி பொழுதில் பூச்சரம் சூட வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு இசைந்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு தோழர் லோகநாதன் அவர்களின் கவிநடை தொகுப்பில் காற்றலையில் கைகோர்த்து வந்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதோடு உறவாடி சென்றன. அதாவது தண்டனை படத்தில் அதோ வானில் நிலா ஊர்வலம் பாடல்கள் இனிமையூட்டின அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததாக கடந்த 12 அன்று மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இன்ப உலா வந்த பொன்னான பொன்னந்தி பொழுதில் பூங்காவியமாய் பொன்னோவியமாய் பூங்காற்றின் பூந்தென்றல் நாதமாய் புல்லாங்குழல் இசை கீதமாய் பொன்வானில் இருந்து புறப்பட்ட பொன் மாலையில் ஒழித்த இடைக்காலத்து இன்னிசை ராகங்களை இனிக்க இனிக்க கேட்டு சுவைத்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி அவர்களின் இனிய தொகுப்பில் அதாவது புலன் விசாரணை படத்தில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடிய குயிலே குயிலே கொஞ்சம் அமுதே பாடல் இனிமை

இளமை அருமை அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. பண்பலைக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மூன்று மணி 28 நிமிடத்திற்கு இது இசை தூரல்.

போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: கேட்டிருக்கோம் 3:35 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். சூப்பர் ஷீ தீவபத்தி நாம இசைத்துறை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் இல்லையா. குறைந்த எண்ணிக்கையில பெண்கள் அனுமதிக்கிறதுனால அவங்களுக்கான தனி உரிமை, தனிப்பட்ட கவனிப்பு கிடைக்குது. பசுமையான காடுகளால சூழப்பட்ட இங்க யோகா, தியானம், நீராவி குளியல், கயாக்கிங் அப்படின்னு காலை வேலை உற்சாகமா தொடங்குது. ஓய்வெடுக்க விரும்புறவங்களுக்கு ஸ்பா, மசாஜ்னு பல வகையான சிகிச்சைகளும் கிடைக்குது. உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி உணவுகள் தயாரிக்கப்படுது. கடல் உணவுகள், தாவர உணவுகள், மூலிகை தேநீர்னு அழகான காட்சிகளுக்கு மத்தியில ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு அந்நியர்களையும் நண்பர்களா மாத்துது அந்த சூழல். சுருக்கமா சொல்லணும்னா சூப்பர் ஷீ தீவு பெண்கள் தங்களுடைய கதைகளை பகிர்ந்துக்கிறதுக்கும், கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவளிக்கிறதுக்குமான சரியான இடமா இருக்குன்னு சொல்றாங்க. தீவுக்கு பெண்கள் மட்டும்தான் போகணும்னு சொன்னோம். ஆனா டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்கும் ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குங்க. வீடியோ கால் மூலமா நேர்காணல் செஞ்சுதான் அங்க போறதுக்கான ஒப்புதல் வாங்கணுமா. பெண்களுக்குன்னே ஒரு தனி தீவு சூப்பர் ஷீ தீவை பத்தின தகவல்களை இன்னைக்கு இசைத்துறை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதங்கள் வந்த வண்ணமா இருக்கு. அந்த வகையில கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவங்க எல்லாரும் கடந்த 11ஆம் தேதி நிகழ்ச்சியை பாராட்டி அனுப்பியிருக்காங்க. அன்று திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டும் விராலிமலை, மலைகுடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி நேயர்களின் பாடல் தொகுப்பு மிக சிறப்பாக இருந்தது. எல்லா பாடலும் தேனாக இனித்தது. குறிப்பா சுஜாதா படத்திலிருந்து நிறைவு பாடலாக நீ வருவாய் என்ற பாடல் கேட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. பல நல்ல பாடல்களை தேர்வு செய்து அன்பு நேயருக்கு, மலைகுடிப்பட்டி சண்முகம் ராசாத்தி அவர்களுக்கு, ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கடந்த 12 அன்று ஆனந்தராகம் நிகழ்ச்சி கேட்டும் பக்தி பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. காலை வேளையில் நல்ல பக்தி பாடலை கேட்டு பக்தி பரவசமானோம். நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மணப்பாறை

காமராஜ் நகர்ல இருந்து வீரமணி கடிதம் வழியா தங்களுடைய பாராட்டுகள் அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த 7ஆம் தேதி அன்று ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் தட்டச்சு குரல் பதிவு செய்து அனுப்பிய நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பானது. அதில் நான் விரும்பிய பாடலும் ஒலிபரப்பானது. பாடல் கேட்பதற்கு தேன் அமுதமாக செவிக்கு விருந்தாக அமைந்தது. நேயர்களும் நல்ல பாடல்களை கேட்டிருந்தார்கள். ஒலிபரப்பிய நிலையத்தாருக்கும் நெறியாளர் திரு கோபால் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி பாராட்டுகள் சொல்லிட்டு, கடந்த 8 அன்று கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓட்டுநர் மற்றும் பயிற்றுநர் திரு ஆர் ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு வழங்கிய அறிவுரை மிகவும் சிறப்பாக இருந்தது. பயணிகளை நடத்தும் விதம் பற்றி கூறியது மிகவும் அருமை. நெறியாளர்களுக்கு பாராட்டுகள், நன்றி. அன்றைய தினம் இசைத்துறல் நிகழ்ச்சியில் இடையிடையே வழங்கிய தகவல்கள் மற்றும் பாடல்களும் மிக அருமை. மேலும் தொகுத்து வழங்கிய சகோதரி நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினார். மனம் நிறைந்த பாராட்டுகள். அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியை மிகவும் ஜாலியாக நேயர்கள் விளையாடினார்கள். நெறியாளர்கள் சகோதரிகள் இருவரும் மிக மிக ஜாலியாக சந்தோஷமாக நெறிப்படுத்தினார்கள். மிகவும் சிறப்பு பாராட்டுகள். அன்று பொன்மாலை பாடல்கள் அனைத்தும் சுவையாகவும் இனிமையாகவும் இருந்தது. பாராட்டுகள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வீரமணி மணப்பாறையிலிருந்து. கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1. இது இசை தூரல்.

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.

3:45 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். அடுத்ததா கடிதங்கள் வரிசையா அனுப்பியிருக்கிறாங்க. மணிமேகலை, ராஜா, பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி இவங்க எல்லாரும் என்ன நிகழ்ச்சிகளை பாராட்டி அனுப்பியிருக்கிறாங்கன்னா, கடந்த 11 அன்று நிகழ்ச்சிகளை பாராட்டி அனுப்பியிருக்காங்க. அன்புள்ள வானொலி நிலையத்தார் அவர்களுக்கும் பாசமுள்ள அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லோரும் இங்கு நலம் அப்படிங்கறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 10 அன்று இசைத்துறையில் ஒலித்த பாடல்கள், தகவல்கள், அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி பழைய உற்சாகத்துடன் லோகநாதன் மற்றும் யோகேஸ்வரி கூட்டணியில் செம்ம சூப்பர் குறுக்கெழுத்து போட்டி. நேர்களின் குரலும் உங்களிடம் பேசியதும் சொந்த பந்தங்களிடம் பேசியது போலும் குரலை கேட்டது போலும் மகிழ்ச்சியாக இருந்தது. பண்பலைக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அன்று லோகநாதன் வழங்கிய பொன்மாலை பாடல்கள் மிகவும் அருமை. இதய கோவில் படத்தில் ஒலித்த இதயம் ஒரு கோவில் பாடல் சூப்பர். வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். கடந்த 11 அன்று மங்கையூரகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் கீர்த்தனா தூக்கத்தை பற்றி பேச சொன்னார். நேயரும் பேசினார். வாழ்த்துக்கள். தூக்கத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் எழுதியுள்ளேன். தூக்கம் ஒரு சிறு மரணம், மரணம் ஒரு நீல தூக்கம். வாழ்வு என்பது ஒரு நீண்ட கனவு, கனவு என்பது ஒரு குட்டி வாழ்வு. அதிக தூக்கம் சோம்பேறிகளின் சொத்து, அளவான தூக்கம் உற்சாகத்தின் வித்து. அருமையான நிகழ்ச்சிகளை அசத்தலாக வழங்கி வரும் பண்பலை மாஸ்தான் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததா கடந்த 12 அன்று உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் கமலா அவர்கள் வழங்கிய பாடல்கள் அருமை. நேயர்கள் நல்ல பாடல்களை கேட்டனர். வாழ்த்துக்கள். 12 அன்று இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில் ஜப்பான் சிவனி சிவா ஏனகா என்ற பனி தேவதை பறவை பற்றி அபிராமி தன் அழகான குரலில் கூறினார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் புவியின் புதல்வி தரணி அவர்கள் அஞ்சறை பெட்டி பற்றி பேச சொன்னார். நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் ஒலித்தன. அதில் பூவான ஏட்ட தொட்டு பொன்னான எழுத்தாளே என்ற பாடல் அருமை. வாழ்த்துக்கள். அன்று மதியம் மண்ணின் மனம் வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியும் சூப்பர். மதுரகீதம் நிகழ்ச்சி அருமை. நான் விரும்பி கேட்கும் பாடலான மன்னாதி மன்னன் படத்தில் வரும் அச்சம் என்பது மடமையடா பாடல் அருமை. இந்த பாடலை கேட்ட நேயர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள். அன்று வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாட செம்ம உற்சாகமாகவும் நகைச்சுவையாகவும் சென்றது.

நடத்திய அபிராமி தரணி இருவருக்கும் பண்பலைக்கும் நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். பண்பலைனா மாஸ் தான், வானொலினா கித்து தான் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. மணிமேகலை, ராஜா, பிரபு, செல்வி, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, சங்கிலியாண்டபுரத்துல இருந்து.

0: வசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மின்னஞ்சல் வழியா தங்களுடைய பாராட்டுக்களை நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வகையில அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நேற்று இதயராகம் புது பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குநர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா குமரன் நகர்லிருந்து லட்சுமி அம்மா அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த 13 அன்று இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் கௌதமன் மற்றும் கோபால் இரண்டு மென்மையான அழகான குரல்கள் ஒலிக்க கேட்டேன். ஒரு நேயர் கேட்ட யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது என்ற பாடலை போல என் நெஞ்சத்தை அள்ளி சென்றது அன்றைய இரவு இசை இனிமை. மொத்தத்தில் 1 மணி நேரம் பஞ்சாய் பறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழகொண்டையம்பேட்டை திருவானைக்காவலிருந்து மின்னஞ்சல் வழியா தங்களுடைய பாராட்டுகள் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியக முனைவர் ரா நடராஜன் அவர்கள் வைகாசி மாதத்தின் பெருமைகளை பற்றியும் அந்த மாதத்திற்கு வைகாசி என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும் சிறப்பாக விளக்கினார். காலை ஸ்ரீரங்கம் சித்திரை தேர் திருவிழா நேரடி வர்ணனை சிறப்பாக இருந்தது. வர்ணனையை வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார் அவர்கள் இருவருக்கும் பாராட்டுகள். வசந்த அழைப்பில் இதயம் காக்க என்ற தலைப்பில் உலக ரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு உயர் ரத்த அழுத்தம் தொடர்பான விளக்கங்களை சிறப்பாக வழங்கிய டாக்டர் செந்தில்குமார் நலுசாமி அவர்களுக்கும், உடன் உரையாடிய சித்ரா திருவாளன் அவர்களுக்கும் பாராட்டுகள். இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அரியலூர் ஸ்வேதா அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் பசுந்தால் தீவனம் தயாரிப்பு பற்றிய தனது அனுபவங்களை வழங்கியது சிறப்பு. இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதமா, இன்று வசந்தளிப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் என்ற உரையாடல் சிறப்பாக இருந்தது. நல்ல குடும்பத்தின் திறவுகோல் அன்பு, பொறுமை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவை. குடும்பம் என்பது லட்டு போல ஒன்றாக இருந்தாலும் இனிக்கும், பூந்தி போல தனித்தனியாக இருந்தாலும் இனிக்கத்தான் செய்யும். பெரியவர்கள் விட்டுக் கொடுத்து போனால் சிறியவர்கள் உணர்வார்கள், சொர்க்கம் பக்கத்தில் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. கீழகொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம்.

0: கேட்டணிச்சிருக்கோம் திருச்செஃபம் ரெயின்போ 102.1 நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான தூதரக உறவுகள் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பு, கட்டமைப்பு, பெட்ரோலிய கையிருப்புகள், எல்பிஜி விநியோக பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிரதமர் முன்னிலையில் அபுதாபியில் இன்று கையெழுத்தானது. கப்பல் கட்டுமான குழுமத்தை ஏற்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் எட்டப்பட்டுள்ளது. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், எதிர்காலங்களில் நீட் நுழைவுத் தேர்வு கட்டமைப்பு முறை வலுப்படுத்தப்படும் என்றார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இக்குழுவில் துறை சார்ந்த வல்லுநர்கள், பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் ஆகிய 3 தரப்பினரும் இடம்பெற்று கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் துறைகள் வாரியாக செயல்படுத்தப்படும் அரசு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து மாநில அமைச்சர் திரு KG அருண்ராஜ் இன்று கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அரசின் திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவது, அதற்கான வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தினார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் மீண்டும் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் மாநிலம் முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் மாணாக்கரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தலைமையில் 1009 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், நயினார்பாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரவலாக மழை பெய்து வருவதை அடுத்து விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
3: நான்கு மணி 4 நிமிடத்துக்கு நம்ம இணைய போறோம் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி நேயர்களோட எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு என்ன விளையாட்டா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மைண்ட் கேம்
3: அப்படியே நம்ம
4: நினைவாற்றல நம்ம பரிசோதிக்கிறது அப்படின்னா அவ்வளவு பெரிய எல்லாம் ஒன்றும் இல்லை,
3: உள்ளுக்குள்ளேயே இருக்கும்.
4: என்ன இருக்கோ அதுதான் நம்ம பதில் சொல்ல போறோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ட்விஸ்டோட வரப்போகுது. எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே களத்துல வந்து இறங்குறவங்க
3: தெரிஞ்சுக்கலாம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவமிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி.

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966.
3: திருச்சி சாரதாஸ்
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: பிரியா அவர்களே, நீங்க ஒரு உற்சாகத்தோட இருக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி தலையாட்டிக்கிட்டே வந்திருக்கீங்க.
7: நேயர்கள், ஆமா, இன்னைக்கான கேள்வி என்னன்னு கேட்டலாம். எப்படின்னா 5 கேள்விகள் வந்து கேட்க போறோம்.
6: சரி,
7: சரிங்களா? ஆனா அந்த 5 கேள்விக்கு நீங்க வந்து அதற்கான பதில சொல்லக்கூடாது, பதில மாத்திதான் சொல்லணும்.
6: சரி,
7: அது பெரிய ரொம்ப ஈஸியாச்சு, ஏன்னா எப்பொழுது நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். பட் அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து அந்த 5 கேள்விகளுக்கான எண் ஏதாவது ஒரு எண்ணை சொல்லிருவேன், அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியான பதில சொல்லணும். இப்ப இடையில நான் ஒரு 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், 5 கேள்வி வரிசையா கேப்பேன், 3வது கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். உங்களுக்கான எண் என்ன சொல்லிருக்கேனோ அதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும்.
6: இது வந்து நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா நாங்க மறுக்கா மறுக்கா ஒழுங்கா சொல்லிடுவோம். நாங்க நம்பலாம் நேயர்களை.
7: ஆமா,
6: நேயர்கள் அதுக்கு என்ன செய்யணும்,
7: அதுக்காக நாங்க 3வது நம்பரே சொல்லுவோம் நீங்க நினைக்க கூடாது இல்லையா?
6: ஆமா.
7: அப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படி இல்லையா? அப்படின்னு என்ன பண்ணும், சுழி 4 3 1 அப்படின்ற முன்னிணைப்பை நோடு 246 102 1 240 102 1 இந்த எண்களை தொட்டுவாங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன் கோ வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: பண்ணக்கோளுகள் கேட்டு எடுத்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மைண்ட் கேம் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். அப்படியே ஆர்வமாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்க நேயர் யார் எங்கேருந்து பார்த்தலாம்? வணக்கம்.
3: வணக்கம். திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுகிறேம்மா.
2: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா.
2: கேள்விகளை கேட்டு விடலாமா? என்ன விதிமுறை என்று தெரிந்ததா உங்களுக்கு?
3: 5 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கரெக்டாக சொல்லணும். 4 கேள்விகளுக்கு மாற்றி சொல்லணும்.
2: மாற்றி சொல்லணும். ஆனா எந்த எண்ணுக்கானது அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். சரிங்களா?
3: சொல்லிருங்க.
2: சரிங்களா? கேள்வி கேட்கலாமா?
3: அந்த என்ன டிசைட் பண்ற என்ன சொல்லவே இல்லையே நீங்க.
2: புரியல.
3: அதாவது
2: 5 கேள்விகள் நாங்க கேப்போம். சரிங்களா? 5 கேள்விகள்ல நீங்க 4 கேள்விக்கு மாத்தி பதில் சொல்லணும். ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். அது எந்த கேள்விக்கான எண் அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா?
4: அதுதான் கேக்குறாங்க
2: நீங்க. ஆமா, நாங்க 5 கேள்வி என்ன கேக்குறோம்ன்றத ஞாபகமா கேட்டுக்கோங்க. அப்படியே வரிசையா பதில் சொல்லுங்க. சரிங்களா? சரி. முதல் கேள்வி உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னாக்கா 4. சரிங்களா? முதல் கேள்வி, மலைக்கோட்டை நகரம் எது? இரண்டாவது கேள்வி, மெரினா பீச் எங்க இருக்கு? மூன்றாவது கேள்வி, உங்களுடைய பெயர் என்ன? நான்காவது கேள்வி, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஐந்தாவது கேள்வி, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: முதல் கேள்விக்கு பதில் சென்னை. இரண்டாவது கேள்விக்கு பதில் திருச்சி. மூன்றாவது கேள்வி மறந்து விட்டேன், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துங்களேன்.
2: இது நல்லா அழுகுனி ஆட்டமா இருக்க. பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. முயற்சி தானே.
3: மூணாவது
4: கேள்வி பத்தி தான் கேட்டோம்.
2: சரி, நாங்க மறந்து விட்டேன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? நான்காவது கேள்வி.
3: நான்காவது கேள்வி, என்னுடைய பெயர் ஒத்தக்கடை அத்திவரதன்.
2: மாட்டீங்களா?
3: மூணாவது கேள்விதான் உண்மையான கேள்வியா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: என் வாழ்க்கையிலே நான் இதுவரைக்கும் தோல்வியை கண்டதில்லை, அதுலயும் ஒரு 2 பெண்களிடம் தோற்றுவிட்டேன்னு வருங்கால என்னை தூத்துமா?
2: அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது விளையாட்டு தானே.
4: விளையாட்டில் ஆண் பெண்கிற பேதம் கிடையாது.
2: பேதம் கிடையாது, வெற்றி தோல்வி அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா?
4: அதனால பாத்தீங்கன்னா
2: வெற்றி தோல்வி வீரனுக்கு சகஜம், ஜகஜம்.
4: அதாவது ஐயா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா,
3: ஒரு ஜாலியான விளையாட்டு தானே இது.
4: ஆமா ஆமா.
3: அதான் நீங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அதுக்கு பதில மாத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன். நீங்க
2: அப்படி கேட்டா நீங்க ஈஸியா சொல்லிருவீங்களே.
3: ஆனா இது வந்து நான் வந்து ஒரு சாதாரண நேயர் தான், ஆனா நீங்க வந்து போங்க ஆட்டம் ஆடக்கூடாது.
2: நாங்க போங்க ஆட்டம் ஆடுறோமா? அதுக்குதான் முதல்ல கேள்விய கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டோம். உங்களுக்கான எண்ணையும் கவனிச்சுக்கங்கன்னு சொன்னோம். சரிங்களா?
3: ஒவ்வொரு கேள்வியா நீங்க கேட்பீங்க.
2: என்ன அர்த்தம்? டெஸ்ட் வைக்கிறதா முடிஞ்சு போச்சு. ஒரு பேப்பர் க்வெஸ்சன் பேப்பர்னா ஃபுல்லா தான் இருக்கும். அப்படிதானே? நன்றிங்க ஐயா, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: அதாவது நீங்க வந்து வரிசையா சொன்னீங்க, அந்த வரிசைய வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வரிசைய மாத்திட்டோம்னாலே நம்ம அதுல வந்து குழப்பம் ஆயிடும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேள்வி மலைக்கோட்டை எங்க இருக்குன்னு கேட்டிருந்தோம். அடுத்ததா வந்து மெரினா பீச் எங்க இருக்குன்னு கேட்டோம். அவங்க நினைச்சிட்டாங்க, அப்படியே மாத்தி சொல்லிட்டாங்க. இது மெயின் வந்து ஆன்சர் மட்டும் கிடையாது, அந்த வரிசைக்கேத்த

0: ஆன்சர் சொல்றீங்களா, உங்களுடைய எண்ணுக்கு தகுந்த சரியான பதில் சொல்லணும், மற்றதெல்லாம் வந்து மாற்றி சொல்லணும் அப்படிங்கிறது தானே.
1: ஆமா, அப்ப அடுத்தடுத்து இனிமே வந்து சுவாரஸ்யமா நோட் பண்ணிக்கிட்டாங்கல்ல, ஓஹோ நீங்க இப்படி வரீங்களா, நாங்க எப்படி வரோம் பாருங்க அப்படின்ற மாதிரிதான்.

0: ஏண்டா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 4:25 இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் அப்படியே அவளோட காத்துட்டு இருக்கிறாரு நேயர் ஒருத்தர்.
1: இன்னைக்கு மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் நேயர்கிட்ட கேட்டதுமே எல்லாருமே அலர்ட் ஆகுங்கடா அலர்ட் ஆகுங்கன்ற மாதிரி எல்லாம் அலர்ட் ஆயிருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும் மாலை. வணக்கம் தத்தமங்கலம் கணபதி.
1: வணக்கம் ஐயா. உங்களுக்கான கேள்விகளை கேட்டலாமா? விதிமுறைகள் தெரியும் இல்லைங்களா? உங்ககிட்ட 5 கேள்விகள் கேட்போம். 5 கேள்விகளை கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 4 கேள்விக்கான பதில வந்து மாத்தி சொல்லணும். ஒரு கேள்வி எந்த எண் அப்படின்றத நாங்க சொல்லுவோம், அந்த எண்ணுக்கான பதில் மட்டும் நீங்க சரியா சொல்லணும். சரிங்களா?
2: சரி சரி.
1: தயாரா?
2: தயார்.
1: உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னாக்கா 5. சரிங்களா?
2: ஓகே.
1: முதல் கேள்வி, காட்டின் அரசன். இரண்டாவது கேள்வி, மெதுவாக செல்லும் விலங்கு. மூன்றாவது கேள்வி, உங்கள் நண்பனின் ஊர் பெயர் எது. நான்காவது கேள்வி, கவலைகளை மறக்க என்ன செய்யணும். ஐந்தாவது கேள்வி, மழை பெய்தால் வரும் வாசனை எது. சொல்லுங்க.
2: மூணாவது கேள்வி தெரியாது, ரெண்டாவது கேள்வி பூனை, நாலாவது நாய்க்குட்டி, அஞ்சாவது மண் வாசனை.
1: அஞ்சாவது மண் வாசனை. தெரியும் கேள்விக்கு மட்டும் தாங்க நான் பதில் சொல்வேன், அடுத்த கேள்விக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றீங்களா? சொல்ல வேண்டாம், நாங்க சொல்லுவோம். மாத்தி தானே சொல்ல சொன்னோம். என்ன வரவங்க எல்லாம் ஒரே போங்காட்டமா இருக்கீங்களே. பரவாயில்ல, வாழ்த்துக்கள் ஐயா, நல்ல முயற்சி.
2: நன்றி.

சூட்டுக்கண்ணா, அண்டர் கட்டல தண்டர் தொண்டர், அண்டர் வண்டர் ஜூட்டுக்கண்ணா, அண்டர் சூட்டுக்கண்ணா, வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு, அண்டர் சூட்டுக்கண்ணா, வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு, அண்டர் சூட்டுக்கண்ணா, வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டு விளையாடி ரசிச்சுட்டு இருக்கிறோம்.
1: ஆமா, அடுத்தடுத்து நேயர்கள் வந்து சில பேர் வந்து கொஞ்சம் போங்காட்டா ஆடினாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் வந்து விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவாங்க அப்படின்னு நம்பலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்தீங்கய்யா?
2: திருச்சி சோழனார்ல இருந்து கே ராமலிங்கம் பேசுறேன் மேடம்.
1: சரிங்கய்யா, விளையாடுக்கு போயிடலாமா?
2: உங்களுக்கு
1: நான் இந்த கேள்விகள் கேட்டுடலாமா? இல்ல, நான் ஒரு ஒரு கேள்விக்கு நான் மாத்திட்டு சொல்லுவேன், ஒரு ஒரு கேள்வியா கேளுங்க அப்படின்னு சொல்றீங்களா?
2: அது எப்படி எனக்கு தெரியல மேடம்.
1: நான் எப்படினாலும் விளையாடுவேங்க. அப்படியா?
2: முயற்சி
1: பண்ணணுங்க பாருங்க, அதுதாங்க வரவேற்கத்தக்க விஷயம். சரிங்களா?
2: சரி,
1: நாலு கேள்விகளுக்கு மாத்தி பதில் சொல்லணும், ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். சரிங்களா? அதற்கான எண் உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னா 3. சரியா? இப்ப கேள்விகளை கேட்டுறேன். முதல் கேள்வி, 5 ஐயும் 5 கூட்டினா எத்தனை வரும்? இரண்டாவது கேள்வி, தூங்கா நகரம் எது? மூன்றாவது கேள்வி, ஹல்வா என்ற உணவிற்கு பெயர் போன ஊர் எது? நான்காவது கேள்வி, கோடை விடுமுறையில் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவு பொருள். ஐந்தாவது கேள்வி, மொபைல்ல சார்ஜ் தீந்து போனா என்ன செய்வீங்க?
2: நீங்க

0: மேடம்,
1: தெரியல.
0: இல்ல இல்ல,
1: திருப்பியா? அப்புறம் நாங்க நம்பரை மாத்தி விட்டுறோம்.
0: இல்ல இல்ல இல்ல,
1: பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க.
0: ஃபர்ஸ்ட் கேள்வி தூங்கா நகரம்.
1: ஃபர்ஸ்ட் கேள்வி தூங்கா நகரமா?
0: பதில்
1: சொல்லுங்க, கேள்வியே கேட்க கூடாது.
2: நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசாம வரிசையா கேள்வியை கேளுங்க, அவர் மாத்தி மாத்தி சொல்றாரான்னு பாப்போம்.
1: சரி பரவாயில்ல, அப்படி ஒரு முயற்சி பண்ணி பாத்துருவோமா? அப்படின்னு முதல் இருக்கு எங்களுக்கு மட்டும், அப்ப நீங்க தான் பூங்காட்ட ஆடினீங்களா அப்படின்னு
2: கேட்பாங்கல்ல.
1: சரி, அதனால உங்களுக்கு கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்து கேள்விகள் நாங்க வரிசையாவே கேக்குறோம். ஆனா உங்களுக்கான எண் என்னன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? முதல் கேள்வி, ஐந்தையும் ஐந்தையும் கூடினால் வருவது எது? வருவது என்ன?
0: எனக்கு தெரிஞ்சு பத்து.
1: உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சு பத்து தான். ஆனா நீங்க கேள்வியை தான் மாத்தி தானே சொல்லணும். இங்கே நீங்க அவுட் ஆயிட்டீங்க.
2: அதே பழக்கம் இல்லையா, பழக்கம் மாறாது இல்லையா?

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: நான்கு மணி 40 நிமிஷம் ஆக போகுது. நாம கேட்டு நினைச்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள்.
4: வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு மைண்ட் கேம் தான் ரொம்ப கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்க எதிர்பார்த்தலாம்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம். சந்திரமகோட்டை புதுநாள்ல இருந்து முத்து.
4: ஐயா, விளையாட்டுக்கு நேரடியாக சென்று விடலாமா?
5: சொல்லலாம் மேடம்.
4: சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் நாங்க கூடுதல் தளர்வுகள் கொடுக்குறோம். ஏன்னா முந்தைய முறை கேட்ட அதே கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்க போறோம், சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்க, அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு எளிதா விளையாடலாம், சரிங்களா?
5: கண்டிப்பா மேடம்.
4: சரி, உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னாக்க 4.
5: சரி மேடம்.
4: அதாவது நான் என்ன எண் சொன்னோ அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும், மத்த எல்லாத்துக்கும் மாத்தி தான் பதில் சொல்லணும், சரிங்களா?
5: சரி மேடம்.
4: சரி, முதல் கேள்வி. உங்ககிட்ட 10 ஆப்பிள் இருக்கு, 5 ஆப்பிள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மீதம் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? உங்ககிட்ட 10 ஆப்பிள் இருக்கு, 5 ஆப்பிள் நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா மீதம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கும்? ஐயோ, என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க?
3: அமைதி தான் பதிலா?
4: என்கிட்ட 10 ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா 10 நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்றீங்களா? என்னாச்சு முத்து அவர்களே?
3: இணைப்பில் இல்லையோ?
4: இனிப்பு இருக்காரு, ஒருவேளை ஆப்பிளை வாங்கி சாப்பிட போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஆமா, அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எளிமையான கேள்விகள் தான். உங்கள் வழக்கமா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்தா கேள்விகள் கேட்டுட்டு இருக்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கன்னு பாத்தலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம், இனிப்புல இருக்கீங்க?
6: வணக்கம் மேடம்.
4: அப்பா வணக்கம். யார் இங்க இருந்து?
6: சுப்பலட்சுமி.
4: விளையாட தயாரா இருக்கீங்களா? பொறுமையாவே சொல்றேன், நல்ல பொறுமையாவே கேட்டு பதில் சொல்லுங்க. 4 கேள்விகளுக்கு மாத்தி பதில் சொல்லணும், ஒரு கேள்விக்கு மட்டும் சரியான பதில் சொல்லணும். உங்களுக்கான எண் 2, சரிங்களா? சரி, முதல் கேள்வி. உங்ககிட்ட 10 ஆப்பிள் இருக்கு, 5 ஆப்பிள் சாப்பிட்டுட்டீங்கன்னா மீதி எத்தனை ஆப்பிள் இருக்கும்?
6: 5.
4: அடுத்த கேள்வி, தூங்கா நகரம் எது?
3: தூங்கா நகரம்
4: எங்க வீடுதான் அப்படின்றீங்களா?
6: ஊட்டியா?
4: ஊட்டியா, சரி. மூன்றாவது கேள்வி, சரிங்களா? ஹல்வா இதற்கு பெயர் போன ஊர் எது?
6: திருநெல்வேலி.
4: நான்காவது கேள்வி, கோடை விடுமுறையில் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவுப் பொருள்? அப்படி போடுங்க. மொபைல்ல சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா என்ன
6: செய்வீங்க?
4: சார்ஜ் நாங்களாம் போடுவோம். அருமை. ஆனா நீங்க டீச்சர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்லிட்டீங்க, ஆனா நாங்க என்ன விதிமுறை சொன்னமோ அதுக்கு மாத்தி சொல்லிட்டீங்க.
3: ஆனா நேயர்கள் வந்து இவ்வளவு வந்து கடமை உணர்ச்சியோடவும்
4: வாழ்த்துக்கள்.

0: Rest in peace.
1: நேர்லி நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதால மழை புயல் வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசரகால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்ணான 4635107 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-233-4233 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 811-00-55558 ஆகியவையை 24 மணி நேரமும் இயங்கி வருது. அதனால பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருந்தால் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: வணக்கங்கள், கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு மைண்ட் கேம், அதாவது நினைவாற்றல் பரிசோதனைக்கான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர் எப்படி விளையாடுறாங்கன்னு ஆர்வமா இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம்.
1: யார் எங்க இருந்தீங்க ஐயா?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஐயா, உங்களுக்கான கேள்விகளை கேட்டுடலாங்களா?
3: கேளுங்க மேடம்.
1: சரி, உங்களுக்கும் அதே கேள்விகள் தான், சரிங்களா? நீங்க உங்ககிட்ட இருந்து வித்தியாசமான பதில்கள் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் தான், சரிங்களா?
3: முயற்சி பண்றேன் மேடம்.
1: சரி, உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னாக்கா
3: 5.
1: இப்போ 5 ஐயும் 5 ஐயும் கூட்டினால் வருவது எத்தனை? முதல் கேள்வி.
3: 12.
1: தூங்கா நகரம் எது? ஹல்வா. இதற்கு பெயர் போன ஊர்
3: மதுரை.
1: கோடை விடுமுறையில் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவுப் பொருள்?
3: தர்பூசணி பழம்.

0: மொபைல் சார்ஜ் தீர்ந்து போனா என்ன செய்வீங்க? சார்ஜர் போட வேண்டும். மூணு மூணு கேள்விகளுக்கு சரியா விளையாடிட்டு வந்தீங்க, நான்கு ஐந்து கொஞ்சம் விட்டுட்டீங்களோ. நான் என்ன கேட்டேன் உங்களுக்கான எண் ஐந்து தானே, அதற்கு தானே பதில் சொல்லணும்.
1: இல்லீங்கய்யா நீங்க
0: இல்ல, நாலு தர்பூஷணி அது கோடை விடுமுறையில எல்லாரும் விரும்பி சாப்பிடுறது தானே. சரியான பதில் தானே அது? சரியான பதில் தானே அது?
1: என்னது
0: வாழ்த்துகள், வாழ்த்துகள் ஐயா, நல்ல முயற்சி.
2: நன்றி நன்றி.

0: அதாவது வண்ணக்கோடுங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு.
1: ஆமா, நல்ல சுவாரஸ்யமா தான் இருக்குது இல்லையா? அதாவது வழக்கமா வந்து எல்லாத்துக்கும் நம்ம மாத்தி மாத்தி பதில் சொல்லுவோம், இப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாத்துக்கும் சரியா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய நேயர், நிறைவு நேயரை எப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சரி, நீங்க தான் நிகழ்ச்சியோட நிறைய நேரம் கடுகடான்னு விளையாண்டுலாம் சரிங்களா?
2: கண்டிப்பா.
1: நேரம் கருதி இப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கான கேள்விகளை கேட்டலாமா?

0: எனக்கான என்ன அஞ்சு தானா?
1: வாங்க உங்களுக்கு அதே தருவாங்களா? உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னாக்க எண் இரண்டு.
0: இரண்டு, சரி.
1: ஆமா சரியா. நான் முதல் கேள்வி, காட்டின் அரசர். டக்குனு பதில் சொல்லுங்க.
0: மதுரை.
1: மெதுவாக செல்லும் விலங்கு.
0: ஆமை.
1: உங்கள் நண்பரின் ஊர் பெயர்.
0: சுதன்.
1: கவலைகளை மறக்க என்ன செய்யணும்?
0: வீட்டுக்கு வரவங்களை வானு உபசரிக்கணும்.
1: மழை பெய்தால் வரும் வாசனை.
0: ஐயோ, சென்ட் வாசனை அடிக்கும்.
1: சென்ட் வாசனை அடிக்கும். சிறப்பு சிறப்பு. என்ன ஒண்ணுன்னா, நீங்க ரொம்ப நல்ல நிதானமா அப்படி யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்றீங்களே. பதில் சொல்லணும்.
0: உன்னிப்பா
1: கேட்கணும்.
2: அதாவது
1: முற்று நோக்கணும். அப்படியா? வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள்.
1: பரவாயில்ல, நிறைவு செய்யக்கூடிய நேர் வந்து எல்லாரும் விளையாண்டதுக்கு அப்புறம் கடைசி அவரவங்க கொஞ்சம் உஷாராயிருவாங்களா, அந்த மாதிரி தான் அவர் வந்து கரெக்டாக விளையாடிட்டு போயிட்டாருன்னு சொல்லணும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நல்ல முயற்சி பண்ணாங்க, சுவாரஸ்யமாக போச்சு, எல்லாரும் கலகலப்பாக இருந்திருப்பாங்கன்னு நம்புறோம்.
2: அதாவது தவறா விடை சொல்லணும்னு சொல்லியும் சரியான விடையை நீங்க உங்களுடைய கண்ணியமான குரலில் சொன்னதுக்காகவே உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க.
1: அதாவது கோடை மழையோட வாழ்த்து மழைகளையும் தெரிவிச்சாச்சு எல்லா நேயர்களுக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: சாரதாஸ்.
8: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி, காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
9: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
8: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.

0: நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உகாண்டா வெளியுறவு அமைச்சர் ஒடோங்கோ ஜேஜி அபுபக்கருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இந்த ஆலோசனையின் போது உணவு சுகாதார பாதுகாப்பு குறித்து விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையே நீண்டகால ஒத்துழைப்பு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறந்த திறனை வெளிப்படுத்தி செயல்படுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள இப்போட்டிகளுக்காக இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வெற்றி பயணத்தை உறுதி செய்ய திட்டமிடுதல், ஒருங்கிணைப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களை மையமாக கொண்ட தயார் நிலையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியான மாநில உரிமை சார்ந்த நிலையை கடைபிடிக்கும் அதே நேரத்தில் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நீர்நிலைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், அரசின் முன்னுரிமை திட்டங்கள், பொதுவான திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு மக்களின் எதிர்பார்ப்பு குறித்து அரசு துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்ததாக கூறினார். தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டபடி மகளிர் உரிமைத் தொகையாக 2,500 ரூபாய் வழங்கும் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநில அரசு தனது வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கும் முகாம் மாதந்தோறும் முதல் மற்றும் 3வது புதன்கிழமைகளில் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையிலும் 2வது மற்றும் 4வது புதன்கிழமைகளில் டவுன்ஹாலிலும் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா அறிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் பஞ்சபிரகார விழாவில் இன்று வட காவிரியிலிருந்து தங்கம் வெள்ளிக்குடங்களில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகங்களும் பஞ்சபிரகார தீபாராதனையும் நடைபெற்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்த இணை ஜப்பான் இணையை 21-12, 21-13 என்ற நேர் செட்களில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 6 மணிக்கு.

0: அந்தி மாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனிசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தெவிட்டாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM ரெயின்போ 102.1
1: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேன்டி.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரல்களில் பாடலளித்தது இளையராஜாவின் இசையமைப்பில் நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: காற்றலிகளில் கவிதை தென்றுலாய், இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசைக்குயிலின் முட்டை.

இலை பாரமீனிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ என் காதலை ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா என்கிற பயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது என் காதல்.

இளையராஜாவின் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரல்களில் பாடல் ஒலித்தது நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. காற்றலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கின்றது பறவையின் இறகு.

இலைப்பாரமேனிய மாலை வேளையில் உங்கள் மனம் முரடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனமாடுகிறது நெருப்பு.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பன்னீர் நதிகள். இளையராஜாவின் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். நேர்களை இன்று மாலை 6:15 உணவை மருந்து திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள் தரும் நல்ல ஆலோசனைகள் கேட்டு பயன்பெறலாம்.

சொந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள். காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

5:30 நேரில் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய். இது பொன் மாலை. மலரும் பூக்களோடு பேச வேண்டும், வேரின் பரிதவிப்பு.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில், வாலியின் வரிகளில். உடைந்த பானையில் மீதம் இருக்கும் நீராய் நீ விட்டு சென்ற பின்பும் உன் நினைவுகள்.

நீயா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. சங்கர் கணேஷ் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது. கவிதையும் கானமுமாய் வலம் வந்து கொண்டிருப்பது பொன்.

கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையமைப்பில் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து. 5:44 நேர்கள் கேட்டு நின்ற போது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காற்றொலிகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை. உதிரும்

0: எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டீர்கள், தெற்கத்தி கள்ளன் திரைப்படத்திலிருந்து.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: टेलीलॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: இலைப்பாரமீனிய மாலை வேளையில் உங்கள் மனம் வருடிக் கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், சம்மதம் மட்டும் சொல், உனக்கும் சேர்த்து நானே காதலிக்கின்றேன்.

இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே எஸ் தஸ் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலித்தது மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து. நீ எந்த நிலவு உன்னை வட்டமிடும் நான் முகில், எட்டி வானில் பின்தொடர்வதே என் தொழில்.

0: நிறைவு பாடலாக ஒலித்தது இளையராஜா இசையமைத்து ஸ்வர்ணலதாவுடன் இணைந்து பாடியது ஆனழகன் திரைப்படத்திலிருந்து. இளந்தென்றலில் இதமான கானங்களாய் வளம் வந்தது பொன்மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,54,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்து நாட்டின் மேம்பட்ட உற்பத்தி திறனை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் குறுவை நெல் சாகுபடி மற்றும் முக்கிய அணைகளின் நீர் இருப்பு நிலைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமை செயலாளர் டாக்டர் சாய்குமார், வேளாண் நீர்வளத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது தொடர்பாக நாளை பட்டாசு ஆலை சங்கங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியான மாநில உரிமை சார்ந்த நிலையை கடைபிடிக்கும் அதே நேரத்தில் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கல்வி மாநில பட்டியலுக்கு வரவேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்றும், நீட் தேர்வை ரத்து செய்ய சட்டப்பூர்வமான வழிமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் 2026 ஓராண்டு தொழில் முனைவோர் சான்றிதழ் கல்விக்கு மாணாக்கர் அதன் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் 15 முதல் வகுப்புகள் தொடங்கும். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. பச்சை பயிறு கொள்முதலை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் இக்கூட்டத்தில் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று பார்வையிட்டார். இப்பணிகள் 3 வாரங்களுக்குள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வரும் 26 தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கத்தை விட 4 நாட்கள் முன்னதாகவே பருவமழை தொடங்க உள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். கணினி தரவு மேம்பாட்டு பணிகள் காரணமாக தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகமானது நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் கணினி தரவு வழங்கல்களை படிப்படியாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருது. இதன் காரணமாக திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட திருச்சி மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின்கட்டணம் செலுத்தும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் நாளை காலை 6 மணியிலிருந்து இம்மாதம் 17ஆம் தேதி வரை இரவு 11:59 வரைக்கும் இயங்காது அப்படின்னு திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: உணவு கலாச்சாரத்துல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய மாற்றங்களால நோய் தாக்குதல் அதிகமாயிருக்குங்க. மாற்றங்கள் என்னைக்குமே மாறாதுதான், ஆனா எந்த மாற்றங்களும் நமக்கு நன்மை மட்டும்தாங்க செய்யணும். இன்னைக்கு உணவை மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளுடன் இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: நம்மளோட உணவு கலாச்சாரம் ரொம்பவே மாறிடுச்சுங்க. நம்மளோட பாரம்பரியத்துல முடிஞ்ச அளவு வீட்டுல சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவோம். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு டிராவல் பண்றோம், ஏதோ ஒரு திருவிழா இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அங்க நம்ம நினைச்ச மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துப்போம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்னாச்சுன்னா ரெடிமேட் ஃபுட் மேல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மேல நம்மளுக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமாகி அதுதான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, பசிக்காக சாப்பிட்டது போக ருசிக்காக சாப்பிட்ற நிலைமை மாறி போச்சுங்க. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இது எல்லாமே நம்மளோட பாரம்பரியத்துல நம்ம வாழ்வியல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. காலை உணவு முடிஞ்ச அளவு காலை 8-10 மணிக்குள்ள எடுத்துக்கிறது, மதிய உணவு 1-1:30 to 2 மணிக்குள்ள எடுத்துக்கிறது, இரவு உணவு பொறுத்தளவு நம்மளோட வேலை பொறுத்து நம்மளோட தொழில் சார்ந்து நம்மளோட இருப்பிடம் சார்ந்து முடிஞ்ச அளவு 8 மணிக்குள்ள எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் வந்து ஒரு பேட்டர்னா எடுத்துக்கிறணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலை உணவு வந்து 10 மணிக்குள்ள சாப்பிட்றத 12 மணிக்கு எடுத்துக்கிறது, மதிய உணவு 3-4 எடுத்துக்கிறது, இரவு உணவு 12-3 மணிக்கு எடுத்துக்கிறது. இந்த மாதிரிலாம் போகும்போது ஃபுட் பாய்சன் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உணவு உடலை வந்து காக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஊன்றுகோல், ஆனா அதவே நம்ம மறந்துட்டோம். இதை வந்து ஒரு பொழுதுபோக்கா போற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகுறதுக்காக என்னென்ன பண்றோமோ அது மாதிரி இந்த உணவை நம்ம கொண்டு போறோம். உணவு வந்து முறை தவறி சாப்பிடவே கூடாதுங்க, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் அது நம்மளுக்கு நல்லது பண்ணும். காலை உணவு பொறுத்தளவு நல்ல ஒரு புரத சத்து நிறைந்ததா சாலட் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிறு தானியங்கள், சிறு பயிர் வகைகள் எடுத்துக்கிறது நல்லது. மதிய உணவுல கீரை காய்கறிகள் தான் நிறைய இருக்கணும். சாப்பாடுல இந்த பட்டை தீட்டி அரிசியை முடிஞ்சளவு குறைச்சிட்டு நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, மாப்பிளை சம்பா, குதிரைவாள் இந்த மாதிரியான அரிசி வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இரவு உணவு பொறுத்தளவு ஆவியில இந்த உணவுகள் ரொம்ப எடுத்துக்கிறது நல்லது. இதுதான் நம்ம ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ணும். சில நேரங்கள்ல இந்த உணவு வகைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்காம இல்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா வாரத்துல 1-2 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவு இந்த பாலிஸ்டு பட்டதீட்டப்பட்ட அரிசி வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சில உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது அந்த உணவோட வேறு சில உணவுகளை சேர்க்கும் போது அது ஃபுட் பாய்சனாக மாறுது. உதாரணத்துக்கு சில அசைவ உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அசைவ உணவுகளோட, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கீரை வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், தயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம், சில நேரங்களில் அதிகமான எண்ணெய் சேர்ந்த அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மளோடைய செரிமானங்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் வாக்கு ஏற்றமாக தாங்க இருக்கும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எல்லாத்துக்கும் நினைச்ச உடனே அதிகமாக சுரந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சுரக்கும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம உடலோட நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அது சுரக்கும். அது மட்டும் இல்லை, எடுக்கிற அந்த உணவு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியும் ரொம்ப குறைந்த அளவும் இருந்தால் நம்மளோட அந்த கட்டோட ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கட் இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால எந்த அளவு டைஜஷன் பண்ணி எந்த அளவு நம்மளுக்கு தேவையான சத்துக்களை உடல் கொடுக்க முடியுமோ அந்தளவு பண்ணும். ஆனால் நம்ம ஓவர்லோடு கொடுக்கும்போது அது அப்படியே தேக்கம் ஏற்பட்டு ஒரு ஃபுட் பாய்சனை உருவாக்குது. இதனால உயிரிழப்பே ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ முடிஞ்சளவு இந்த சர்வீகித உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரியான உணவு நம்ம உடம்புக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் தாங்க நம்ம உடம்புக்கு ஏற்படும். அதனால இந்த உணவை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது.
0: உணவை பொழுதுபோக்குக்காக சாப்பிடாம முறைப்படி எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 893 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு குடிநீர் நிறுத்தம் அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராயிச்சு இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரிய கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாசு அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். முத மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம். 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

0: இடம்பெறுகிறது. பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சி பி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் இங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்கப்பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக

0: வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. விவசாயிகளோட விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவங்களோட வருவாயை பெருக்கவும் தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருது. உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவங்க விளைவித்த உளுந்து விளைபொருளை மத்திய அரசோட நேஃபட் நிறுவனத்துக்கு இணைந்து தமிழக அரசு கொள்முதல் செய்ய இருக்காங்க. தற்போது உளுந்து குறைந்த விலையில உள்ளூர் சந்தையில விற்பனை செய்யப்பட்டு வருது. விவசாயிகளோட நலன் கருதி மத்திய அரசால நிர்ணயிக்கப்பட்ட FAQ தரத்திற்கு ஒரு கிலோ உளுந்தின் விலை ₹78 என்ற விலையில கொள்முதல் செய்ய இருக்காங்க. நாகப்பட்டினம் விற்பனை குழுவுக்கு கீழே இயங்கக்கூடிய கீழ்வேலூர், திருப்பூண்டி, நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமா 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை பெறப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற நிலத்தோட கணினி மூலமா பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தக நகல், ஆதாரோட இணைக்கப்பட்ட அலைபேசியோட சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவோ அல்லது முக அங்கீகார பதிவோ செய்ய வேண்டிக்கொள்ளப்படுறாங்க. சம்பந்தப்பட்ட வட்டார விவசாயிகளுக்கு மட்டும் அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பாளர்கள் அணுகி முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழ்வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட அணுக 9786337553, நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 8610851720, திருப்பூண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு 9080864999. பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை விற்பனை கூட பொறுப்பாளர்கள் அலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு விளைபொருளை எடுத்து வர குறிப்பிடக்கூடிய நாளில் மட்டும்தான் அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்றும் நாளையும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

நேர்களே, 7 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து இளையோருக்கான உற்சாகமுச்சத்தில் குறுங்கதை. வேளாண் தோழர்களுக்கான உழவர் உலகம் இன்றிரவு 7:25 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இன்று கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள், வானொலி வேளாண் பள்ளி பாடம் 13, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்து பாடம் நடத்துகிறார் டாக்டர் எம் மாரிமுத்து அவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண்மை அறிவியல் நிலைய சிறுகமணி.

0: வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். இனி கேட்கலாம்
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசனை இன்று சந்தித்து கலந்துரையாடினார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளின் முன்னேற்றம் குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் குறு சிறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி செலவு அதிகரித்து சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்தநிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் மக்களின் எதிர்பார்ப்பு 100% நிறைவேற்றப்படும் என்றும் பழைய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் 2026 ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருதுகளுக்கு தகுதியுடைய அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை தற்போது நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் சுழற்சி முறையில் பணிபுரிய பல்நோக்கு உதவியாளர் பணியிடத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விரும்பும் பெண்கள் வரும் 30 தேதிக்குள் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8:00.
4: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM 90.1.
6: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
7: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி FM Rainbow 102.1 இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. எல்லா கதைகளுமே சில நிமிடங்களுக்கு தான் நீளும், ஆனா அந்த சில நிமிடங்கள் தான் நம்ம மனசுக்குள்ள பல வருஷங்களுக்கு தங்கிடும். இன்னைக்கு நம்ம உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில இளையோர்களின் சிந்தனைகள்ல உருவான 3 வித்தியாசமான குறுங்கதைகளை தான் கேட்டு ரசிக்க போறோம். முதல் கதை, நம்ம வாழ்க்கை பாதையில இறைவன் எப்பொழுதும் நம்மளோட தான் இருக்கிறாரு என்ற நம்பிக்கையை விதைக்க போகுது. இரண்டாவது கதை, ஒரு பெண்ணோட வாழ்க்கைய மாற்றிய மனிதநேயத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போகுது. மூன்றாவது கதை, யார நம்பலாம் யார நம்ப கூடாது என்ற கருத்தை நமக்கு கத்து தர போகுது. 3 கதைகள், 3 உணர்வுகள், ஆனா ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கை பாடத்தை நிச்சயமா நமக்கு கற்றுத்தரதான் போகுது. சரி வாங்க நண்பர்களே, குறுங்கதைகளை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த நம்ம தோழி JRS ஷெரானின் குரல்ல நம் துணையாளர் என்ற குறுங்கதையை கேட்டு ரசிக்கலாம் வாங்க.
0: ஒரு பையன் வந்து கடலோரமா நடந்து போயிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாவோ இல்ல சந்தோஷமாவோ நடந்து போயிட்டு இருக்கான். கடல் கரையில நமக்கு கால் தடங்கள் தெரியும்ல, சோ அந்த மாதிரி ரெண்டு கால் தடங்கள்

0: ஒன்னு அந்த சின்ன பையனோட கால் தடம், இன்னொன்னு வந்து ஒரு பெரியவங்களோட கால் தடம். ஆனா அந்த பையன் தனியா தான் நடந்து போறான். அப்படி நடந்து போறப்ப அவன் வந்து ஒரு இடத்துக்கு போய் நின்னு பாக்குறான். அவன் கடந்து வந்த பாதையை பாக்குறப்ப ரெண்டு கால் தடமும் தெரியுது. அவன் பாக்குறான், என் கூட யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஒரே ஒரு கால் தடம் தான் தெரியுது. அது வந்து கொஞ்சம் பெரிய கால் தடமா தெரியுது. அப்புறமா அவன் மறுபடியும் பார்த்து என்ன இறைவனே என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் மனசு தோணுது, இந்த கஷ்டமான நேரத்துல எனக்குன்னு யாருமே இல்லையே, விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேக்குறப்ப அந்த இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன்னை விட்டுட்டு போலப்பா, உன் கூட இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறாரு. எப்படி தெரியுமா, நீ வந்த கடந்து வந்த நல்ல பாதையெல்லாம் நான் உன் கூடயே நடந்து வந்தேன். ஆனா நீ அந்த குழியில எல்லாம் நடந்து வந்து பாத்திய கஷ்டமான பாதையில, அப்பெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், உன்ன தோல் மீது சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ தோல் மீது சுமக்கிறது ஒரு அப்பா வந்து பையனுக்கு பண்ற விஷயம் இல்ல. சோ அந்த மாதிரி இறைவன் வந்து அந்த பையனை தூக்கிக்கிட்டாரு. தூக்கிக்கிட்டு அந்த பாதையில அவனை வந்து தூக்கிட்டு அவர் நடக்கிறப்ப அந்த இறைவனோட கால் தடங்கள் மட்டும் தெரியும். சோ உடனே அந்த பையன் வந்து ஹாப்பி ஆகி, நீங்க யார் என்ன வந்து விட்டுட்டு போனாலும் நீங்க வந்து என்ன விடலையே அப்படின்னு சொல்லி பாக்குறான். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், நிறைய விஷயம் நடக்கும். எல்லா விஷயத்திலயும் நமக்கு அந்த இறைவன் வந்து நமக்கு என்னவா இருக்காருன்னா, ஒரு துணையா இருக்காரு.
1: நம்பிக்கையையும் கடவுள் மீது இருக்கிற உறுதியையும் மிக எளிமையா சொல்லும் இந்த ஆழமான குறுங்கதையை கேட்டு ரசிச்சோம். எவ்வளவு அழகான சிந்தனை இல்லையா நண்பர்களே. JRS ஷெரான் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததா நம்ம கேட்க போற குறுங்கதை, மனித நேயத்தையும் ஒரு பெண்ணின் கருணை எத்தனை உயிர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்படின்றதையும் பேசுற ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிவு தாங்க. இந்த குறுங்கதையை நமக்கு வழங்கி இருப்பவர் அரியலூரை சேர்ந்த பாக்கியா வெங்கடேசன் அவர்கள்.
2: நான் வீடு கிடைக்காமல் வீதி வீதியாக சுற்றித் திரிந்த தருணம் அது. வயதில் மூத்த பழுத்த பழம் போன்ற தெய்வீக தோற்றத்தில் ஒரு பாட்டி என்னை அழைத்து சிறிது தண்ணீர் கொடுத்து அவள் அருகே என்னை அமர சொன்னாள். அவள் கையில் நில ஒளியை ஒத்த பிரகாசத்துடன் ஒரு அழகிய குழந்தை, அதன் பொக்கை வைத்திருந்து உலகமே என் கண்ணுக்குள் சென்று என் மனதை ஆட்கொள்வது போன்ற ஒரு சிரிப்பு. நான் அவளை தூக்கி கொஞ்சினேன். அந்த பாட்டி என்னிடம், அவள் பெயர் மீனாட்சி, ராஜேஸ்வரியின் மகள் என்றாள். ராஜேஸ்வரி அந்த பாட்டியின் பேத்தி. மகள் இறந்து போக மருமகன் தன் பேத்தியை தனியே தவிக்க விட்டு சென்றதால் தானே தன் பேத்தியையும் அவளது மகள் மீனாட்சியையும் பார்த்துக் கொள்வதாக கூறினாள். ராஜேஸ்வரி கணவன் எங்கே என நான் கேட்டேன். ஓ என அழுகிறாள் பாட்டி. எனக்கு மனது கேட்காமல் சொல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் இருக்கிறேன், சொல்லுங்கள் என்றவுடன் பாட்டி கூறியது என் மனதில் இடியை போட்டது போல ஆனது. அன்னை தந்தை அரவணைப்பு இல்லை, அவளோ மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை. பலரின் கைகள் பட்டது அவள் மேல் அன்று, அதனால் உருவானது கரு ஒன்று. ஒரு கையோ சரியாக வரவில்லை, மறு கையில் ஒரு பெண் பிள்ளை. வழிகள் நிறைந்த வாழ்க்கை, இன்னும் எவ்வளவுதான் காட்டுமோ வேடிக்கை, என் ராஜியின் வாழ்க்கையில் எவ்வளவு தான் காட்டுமோ வேடிக்கை என கூறி மேலும் அழுதாள் அந்த பாட்டி. கேட்ட என் கண்கள் சிவந்து அழுதன. சிவக்க காரணம் வருத்தம் மட்டுமல்ல, அந்த 17 வயது குழந்தை ராஜியை சீரழித்த அந்த மிருகங்களை நினைத்து. பேசிக் கொண்டிருக்கையில் ராஜி அங்கே ஒரு கையில் குடத்துடன் ஒரு கை மடக்கி நீட்ட முடியா குறையுடன் வந்தாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு தெரிந்த மனநல காப்பகத்திற்கு கூட்டிச் சென்றேன். அவள் என்னுடன் வர மிகவும் பயந்தாள். எப்போதோ அவளை வேனில் தூக்கி போட்ட காட்சி அவள் முன் தோன்றியது போலும். இருக்கட்டும், அவளையும் அவள் குழந்தை மீனாட்சியையும் கூட்டி சென்றேன். அங்கே முதலில் அவள் கைகளை மருத்துவ உதவியோடு சரி செய்தோம். ஒரு வருடம் எப்படி எப்படியோ மருத்துவ உதவிகள், மனநல உதவிகள், அடிப்படை உதவிகள் என அனைத்தும் செய்தோம். ஒரு வருடமாக அவளை வைத்தியநாதன் தான் நன்றாக கவனித்துக் கொண்டான். ஆண்மகனுக்கு அடையாள அர்த்தம் என்றால் அது வைத்தியநாதன் தான். அவன் அந்த காப்பகத்தில் உள்ள அனைத்து மனநல பாதிக்கப்பட்டவர்களையும் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தவன். நாளடைவில் அவனுக்கு ராஜியின் மீது அளவு கடந்த பாசம். அது போக போக காதலாகவும் அன்பாகவும் மாறியது. அவனுக்கு மீனாட்சி என்றால் உயிர் மூச்சு. அவளுடன் விளையாடுவது, அவளை பார்த்துக் கொள்வது எல்லாம் அவன்தான். ராஜி 2 ஆண்டு கடந்த நிலையில் அதிக முன்னேற்றம் பெற்றாள். ஒரு அழகிய அறிவு வளர்ச்சி பெறும் நிலையில் அவள் காலெடுத்து வைத்தாள். அன்று வைத்தியநாதன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ராஜியிடம் கேட்க ராஜி ஏற்றுக்கொண்டாள். ஒரு அழகிய வாழ்க்கையை மூவரும் இணைந்தே வாழ்ந்தனர். ராஜி அப்போது என்னை சந்தித்து எனக்கு நன்றி கூறி ஆனந்த கண்ணீரில் அழுதாள். ராஜி வாழ்க்கை வேடிக்கையாகாமல் விளக்கை போல் ஒளிர உதவியது அல்லது காரணமாக இருந்தது அந்த பெண் தன்னார்வலர் தான். ஏன் அந்த பெண் தன்னார்வலர், நானாக கூட இருக்கலாம், நாளை நீங்களும் கூட ஆகலாம். நவீன கால பெண்கள் நினைத்தால் இருட்டில் உள்ள பலரின் வாழ்வு வெளிச்சத்திற்கு வரக்கூடும். இது நடந்த உண்மை.
1: கற்பனையை தூண்ட விதமா தன்னுடைய குரல்ல தெளிவா நமக்கு குறுங்கதையை விளக்கிய பாக்கியா வெங்கடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. இறுதியா சகம் உச்சம் நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்க போற மூன்றாவது கதை ஒரு சிறிய நீதி கதைன்னே சொல்லலாம். இந்த கதையை நமக்கு வழங்கி இருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியை சேர்ந்த அக்ஷிதா.

0: அவிஜயராகவன் அவர்கள்.
1: காட்டுல ஒரு முயல் வாழ்ந்து வந்துச்சு. மரத்தடியில அது உட்கார்ந்து இருந்துச்சு. அப்பதான் அந்த ஓநாய் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓநாயை பார்த்த முயல் பயந்து போச்சு. ஐயோ, அது நம்மள சாப்பிடுமோ அப்படின்னு. இந்த முயலை பார்க்க நல்லா குழு குழுன்னு இருக்கே, சாப்பிட்டா நம்மளுக்கு இன்னைக்கு பசி அடங்கிடும் அப்படின்னு நினைச்சிச்சு. நம்மளோட இனமும் சாப்பிடாம தானே இருக்கு, அதுக்கும் கொண்டு போனா அதுவும் சாப்பிடுமே அப்படிங்கிற ஒரு இதுவும் ஓடிட்டே இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணுச்சு. இந்த முயலை பார்த்தா ஒரு நம்ம மட்டும் தான் சாப்பிட முடியும், நம்ம இனமே சாப்பிடணும்னா இது இங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சாதான் முடியும். இப்ப நம்ம வந்து இது கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அது வந்து நண்பர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும், அப்ப நம்ம போய் அதுங்க கூட்டத்தையே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை திட்டிச்சு ஓனாய். முயல் பயத்தோட இருக்க ஓனாய் நேரா போய் அதிட்ட பேசிச்சு. பயப்படாத, நான் உன்னை சாப்பிடலாம் மாட்டேன், நான் ரொம்ப நல்ல ஓனாய் அப்படின்னு சொன்னிச்சு.

0: நான் உன்னை சாப்பிடலாம் மாட்டேன், நான் ரொம்ப நல்ல ஓனாய் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு நம்ப ஆரம்பிச்சிச்சு அந்த முயல். நம்பி ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி போயிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணிச்சு, உன்னோட குடும்பத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. முயலும் சரி நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறேன், நாளைக்கு என்னோட குடும்பத்தை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முயல் சொன்னிச்சு. ஓனாய் அன்னைக்கு அதோட இனத்துக்கிட்ட போயிட்டு நாளைக்கு உங்களுக்கு முயலோட கறி நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. சொல்ற இடத்துக்கு என் கூட வாங்க முயலுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. மறுநாளும் ஆச்சு, முயலும் வந்துச்சு, அதோட இனத்தை அறிமுகம் செய்யறதுக்காக கூட்டு போச்சு. ஓனாய்களும் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. முயலோட இடம் வந்தோடனே முயல் ஒரு குகையை காமிச்சு, இங்கதான் என்னோட இனம்லாம் இருக்கு, என்னோட குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. ரெண்டான ஓனாய் என்ன பண்ணுச்சு, வெளில இருக்க பாறையெல்லாம் பார்த்துட்டு அடைச்சிடலாம் அப்படி சொன்னிச்சு. இது ஃபர்ஸ்ட் உள்ள போனோடனே வெளில இருக்க பாறை வச்சு அந்த குகையை அடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதோட இனத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு, பாருங்க நிறைய முயல் இருக்கு, நம்மளுக்கு நிக்கின்னு செம்ம வேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்து அதை கேட்ட முயல் எல்லாம் பயந்து குகையை திறந்தோன்னு கொஞ்சம் முயல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. மீதி இருந்த முயல் எல்லாத்தையும் அவங்க கொண்டு சாப்பிட்டாங்க. கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிடக்கூடாது. நம்ம நண்பனே ஆனாலும் அவங்க மேல ஒரு அதிக நம்பிக்கை இருந்தாலும் சின்ன ஒரு அவநம்பிக்கையாவது வைக்கணும் அவங்க மேல.
1: அருமையான கதையை வழங்கியதற்கு அக்ஷிதா விஜயராகவன் அவர்களுக்கு நன்றி. நண்பர்களே, இன்றைய உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில இளைஞர்களின் மூன்று வித்தியாசமான குறுங்கதைகளை கேட்டு ரசிச்சோம். மூன்று கதைகளும் மூன்று விதமான உணர்வுகளை நமக்கு கொடுத்துச்சு. அதிலும் முக்கியமா நம்பிக்கை, மனிதநேயம், எச்சரிக்கை, இந்த மூன்றையும் அழகா நினைவூட்டிய இளம் படைப்பாளிகளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறும் நான், உங்கள் காயத்ரி.

இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிர அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் July 23 தொடங்கி August 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்குட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 வாரங்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 முறை வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

இனி தொடர்ந்து தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப

0: சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பனச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரீமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நிகழ்ச்சியில் இன்று கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள். வானொலி வேளாண் பள்ளி பாட வரிசையில் நிறைவு பாடமாக இன்று அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல், இது குறித்து பாடம் நடத்தவிருக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் விவசாய பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். விவசாயிகளாகிய நாம ஒவ்வொருத்தருமே நம்ம பகுதிக்கு ஏத்த மாதிரியும் மண்ணுக்கு ஏத்த மாதிரியும் பயிர்களை சாகுபடி செஞ்சுட்டு வரோம். நாம சாகுபடி செய்யற பயிர்ல நட்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பட்டம் பார்த்து நடவு செய்யறோம். பொதுவா விதை முதல் விளைச்சல் வரைக்குமே பார்த்து பார்த்து தான் சாகுபடி செய்யறோம். எப்படியாவது நிலையான வருமானத்தையும் நினைச்சபடி மகசூலையும் எடுக்கணும்னு தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறோம். அந்த வகையில நம்ம தமிழ்நாட்டுல நிலையான வருமானம் தரக்கூடிய பணப்பயிர்கள்ல கரும்பும் ஒன்னா இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஏன்னா விவசாயிகளோட பொருளாதார நிலையிலையும் தொழில்துறை ஆற்றல்லையும் மண்வள மேம்பாட்டுலயும் கரும்பு பயிர் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன், நம்ம இந்திய நாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலையும் கரும்பு சாகுபடியோட உற்பத்தி திறன் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாடு சர்க்கரை கழகமானது சர்க்கரை, வெல்லம், மின்சார உற்பத்திய ஊக்குவிக்கிறது கரும்பு சாகுபடியாளர்களோட வாழ்வில் வெளிச்சம் பிறக்க ஏதுவா இருக்கு.
1: கரும்பு பயிர் நட்டு பாரு, கவலையெல்லாம் தீரும் பாரு, விவசாயி வாழ்க்கையில வெளிச்சம் போறக்கும் பாரு.
0: இத கருத்துல கொண்டு திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும், சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையமும், சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையமும் இணைஞ்சி கரும்பு சாகுபடியில் மகசூல் அதிகரிக்கும் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான வானொலி வேளாண் பள்ளி பாடங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு மணி 7:25 உழவர் உலகத்துல தொடர்ந்து 13 வாரங்களும் ஒளிபரப்பிக்கிட்டு வந்தோம். பதிமூன்று பாடங்களில் முதலாவது பாடமாக கரும்பு அறிமுகமும் முக்கியத்துவமும் என்ற தலைப்பில் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் க. அண்ணாதுரை அவர்கள் பாடத்தை தொடங்கி நடத்தி வைத்தார்.
2: கரும்பு மற்றும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஆகியவை உலகில் சர்க்கரையின் முக்கிய ஆதாரங்களாகும். உலகில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த சர்க்கரையில் 60% கரும்பிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது. ஆசிய கண்டமே சர்க்கரை உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பா கண்டம் உள்ளது. ஆசியாவில் பெரும்பாலான சர்க்கரை கரும்பிலிருந்து பெறப்படுகிறது. அதே சமயம் ஐரோப்பாவில் சர்க்கரை வள்ளி கிழங்கிலிருந்து பெறப்படுகிறது. தற்போது 79 மேற்பட்ட நாடுகளில் 16 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் கரும்பானது உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகின் கரும்பு விளையும் நாடுகளில் பரப்பளவு 3.93 மில்லியன் ஹெக்டர் மற்றும் உற்பத்தி 167 மில்லியன் டன் ஆக இந்த கரும்பு விளையும் நாடுகளில் உலக பரப்பினை பார்க்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் கரும்பு பரப்பில் கிட்டத்தட்ட 50% மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், குஜராத், பீகார், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இந்த 9 மாநிலங்களும் மிக முக்கியமான கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிலங்களாகும். கரும்பு உற்பத்தியிலும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா உள்ளது. உற்பத்தி திறன் அடிப்படையில் ஒரு ஹெக்டருக்கு 100 டன்களுக்கும் மேல் உற்பத்தி செய்து தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகியவை உள்ளன. முக்கிய கரும்பு விளையும் மாநிலங்களில் பீகார் மிக குறைந்த உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. சர்க்கரை தொழில் நாட்டில் ஜவுளி தொழிலுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய வேளாண் அடிப்படையிலான தொழிலாகும். இந்தியாவில்

கரும்பு இரண்டாவது மிக முக்கியமான தொழிற்பயிராக சுமார் 4.57 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்படுகிறது. உலக அளவில் பிரேசிலுக்கு பிறகு இந்தியா சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது. இதன் உற்பத்தி 355.7 மில்லியன் டன்கள் மற்றும் உற்பத்தி திறன் 778.97 டன் ஹெக்டருக்கு ஆகும். சுமார் 4 மில்லியன் விவசாயிகள் கரும்பு சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சுமார் 1.56 லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் 4 லட்சம் விவசாயிகளால் கரும்பு பயிரிடப்பட்டு 161 லட்சம் டன் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இங்கு 45 சர்க்கரை ஆலைகள் உள்ளன. இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவில் 4வது பெரிய சர்க்கரை உற்பத்தி செய்யும் மாநிலமாக திகழ்கிறது. இந்தியாவில் கரும்பு சாகுபடி பல்வேறு வேளாண் நிலைமைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. முளைப்பதற்கு ஒப்பீட்டளவில் நீண்ட காலம், அதாவது ஆரம்ப கட்டத்தில் பயிர் வளர்ச்சி மெதுவாக இருப்பது, அதிக இடைவெளி, அதிக அளவில் உரமிடுதல் மற்றும் அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்தல் போன்ற காரணிகள் களைகளுக்கும் அவற்றின் வளர்ச்சிக்கும் உகந்த சூழலை உருவாக்குகின்றன. கரும்பில் உள்ள களைகள் முறையே 90.5 விழுக்காடு மற்றும் 94.6 விழுக்காடு கரும்பு மற்றும் சர்க்கரை மகசூல் இழப்பினை ஏற்படுத்துகின்றன. வேளாண் இயந்திரமாக்கல் ஆசியா ஆய்வின்படி கரும்பில் களைகளால் ஏற்படும் மகசூல் இழப்பு பல்வேறு மாநிலங்களில் 6.6 முதல் 43.3% வரை இருந்தது. இது இந்தியாவில் சுமார் 5,503.75 கோடி ரூபாய் பொருளாதார இழப்புக்கு வழிவகுக்கிறது. தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் முழுவதையும் மற்றும் கடலூர், திருச்சி, கரூர், அரியலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கிய காவிரி டெல்டா மண்டலத்தில் கரும்பு பொதுவாக நீர்ப்பாசனத்தின் கீழ் பயிரிடப்படுகிறது. கரும்பில் உற்பத்தி திறனை குறைப்பதில் களைகள் ஒரு முக்கிய காரணியாக உள்ளன. டெல்டா பகுதியில் பொதுவான நீர்ப்பாசன ஆதாரமாக உள்ள கால்வாய் நீர் மற்றும் களை விதைகள் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக மண் அணைத்த பிறகு வளரும் களை செடிகள், கொடி களைகள் போன்ற களைகள் வரப்புகளில் வளர தொடங்கி கரும்பு வளர்ச்சி மற்றும் அறுவடைக்கு இடையூறினை ஏற்படுத்துகிறது. கரும்பு பயிருக்கு களை போட்டியின் முக்கியமான காலம் 120 நாட்கள் வரை ஆகும். கரும்பில் களைகளை கட்டுப்படுத்த பல களை மேலாண்மை முறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் காவிரி டெல்டா பகுதியில் கரும்பு பயிரின் வளர்ச்சியின் பருவம் முழுவதும் களைகள் தடையாக இருப்பதால் இங்கு களை மேலாண்மைக்கான வழிமுறைகளை கண்டறிவதற்கான ஆய்வுகள் மிக குறைவாகவே இருக்கிறது. இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் ஆகும். சுமார் 5 முதல் 5.5 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் இருந்து ஆண்டுதோறும் தோராயமாக 450 முதல் 490 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பயிர் கிராமப்புற பொருளாதாரம் மற்றும் எத்தனால் கலவைக்கு மிகவும் முக்கியமானது. உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய உற்பத்தியாளர் மற்றும் மகாராஷ்டிரா ஆகியவை உற்பத்தியில் முன்னணியில் உள்ளன. அதிக மகசூல் தரும் ரகங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் காரணமாக சராசரி உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டருக்கு 75-80 டன்களுக்கு மேல் உள்ளது. இதில் தமிழ்நாடு அதிக அளவு உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. இந்தியாவில் கரும்பினை பற்றிய அறிமுகத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை அறிவது மிகவும் முக்கியம். முக்கியமான பணப்பெயராக இருப்பதால் இது ஜவுளி தொழிலுக்கு பிறகு 2வது பெரிய வேளாண் அடிப்படையிலான தொழிலான சர்க்கரை தொழிலுக்கு ஆதரவளிக்கிறது. பொருளாதாரத்தில் பங்கினை பார்க்கும் பொழுது இது லட்சக்கணக்கானோருக்கு நேரடியாகவோ மறைமுக வேலை வாய்ப்பினையே வழங்குகிறது மற்றும் எத்தனால் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. வேளாண் காலநிலை மண்டலங்களை பொறுத்தவரை சாகுபடி 2 முக்கிய பிராந்தியங்களில் நடைபெறுகிறது. துணை வெப்பமண்டல பகுதி, அதாவது வட இந்தியா, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப் மற்றும் வெப்பமண்டல பகுதியாக தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளாக மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. சிறந்த கால சூழ்நிலைகள் இருப்பதன் காரணமாக இந்த தொழில் தெற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை பார்க்கும் பொழுது தோராயமாக சுமார் 5.55 மில்லியன் ஹெக்டராக இந்திய அளவில் இருக்கிறது. இதன் உற்பத்தி திறனாக தோராயமாக 450 முதல் 490 மில்லியன் டன்களாக இருக்கிறது. உற்பத்தி திறன் தோராயமாக ஒரு ஹெக்டருக்கு 75-85 டன்களாகவும் இருக்கிறது. முக்கிய உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக உத்தரப்பிரதேசம், அது சுமார் 40-45% பங்கினை அதிக சாகுபடி பரப்பளவுக்கு பெயர் பெற்று
இருக்கிறது. இரண்டாவதாக மகாராஷ்டிரா, இது இரண்டாவது பெரிய மாநிலம். சிறந்த நீர்ப்பாசனம் காரணமாக

0: அதிக உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. கர்நாடகா இது மூன்றாவது பெரிய உற்பத்தியாளர் மாநிலமாக இருக்கிறது. இந்தியாவில் கரும்பு சாகுபடி மற்றும் உற்பத்தியில் உள்ள வரலாற்று போக்குகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், தட்பவெப்ப நிலைகள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன நுட்பங்கள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் போன்ற தொழில்நுட்ப புதுமைகள் கரும்பு விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. காலநிலை மாற்றம் மற்றும் மழைப்பொழிவு முறைகள் மற்றும் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற அதன் தொடர்புடைய தாக்கங்களும் கரும்பு வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனை கணிசமாக பாதிக்கின்றன. பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் தலையீடுகள் இந்தியாவில் கரும்பு சாகுபடியின் போக்கை மேலும் வடிவமைத்து உள்ளது. மானியங்கள், விலை கட்டுப்பாடுகள் மற்றும் வர்த்தக கொள்கைகள் கரும்பு சாகுபடி தொடர்பான விவசாயிகளின் முடிவுகளில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளன. கரும்பில் தரமும் முதிர்ச்சி நிலையும் ரகங்களை பொறுத்தும் அதனை அறுவடை செய்யும் வயதை பொறுத்தும் மாறுபடும். கரும்பு வெட்டும் பொழுது தரைமட்டத்திற்கு கீழ் 1 அல்லது 2 அக்கலம் வெட்ட வேண்டும். மேலாக வெட்டுவதால் சர்க்கரை அதிகம் உள்ளதும் நல்ல எடை வரக்கூடியதுமான அடிக்கரும்பு வீணாகிவிடும். மண்ணின் தன்மையை பொறுத்து வெட்டுவதற்கு 10 முதல் 15 நாட்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச கூடாது. கரும்பை சுத்தமாக வெட்டி அனுப்புவதால் கரும்பிற்கு அதிக விலை கிடைக்கும். தற்போது ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக அறுவடை இயந்திரத்தின் மூலம் கரும்பினை அறுவடை செய்வது மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இதன் மூலம் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியின் பயன்களாக, அதாவது விதைக்கான செலவு பெருமளவு குறைக்கப்படுகிறது, முளைப்பு திறனானது அதிகரிக்கிறது, நாற்றுக்களை கையாள்வது மிகவும் எளிதாக இருப்பதால் நாற்றுக்களை அதிக தூரம் எடுத்து செல்ல முடியும், நிலத்தடி சொட்டு நீர் மற்றும் உரப்பாசன முறை ஏற்படுத்த வழி செய்கிறது, பார்களுக்கிடையே அதிக இடைவெளி இருப்பதால் பின்சை நேர்த்தி மற்றும் அறுவடைக்கு இயந்திரங்களை பயன்படுத்த முடியும், ஊடுபயிர் சாகுபடி செய்ய மிகவும் ஏதுவாக இருக்கிறது, தூர்களின் எண்ணிக்கை மற்றும் கரும்பின் நீளம் கரும்பின் எடை ஆகியவையும் அதிகரிக்கிறது. இம்முறையில் ஏக்கருக்கு சுமார் 80 முதல் 100 டன் என்ற அளவில் கரும்பினை விளைச்சலை நாம் பெற முடியும்.
1: கரும்பு சாகுபடியின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் தமிழகத்தில் இதன் உற்பத்தியை அதிகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டும் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையமும், சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையமும், திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலி நிலையமும் இணைந்து கரும்பு சாகுபடியில் மகசூலை அதிகரிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான பாடங்களை தொடர்ந்து நடத்தி வந்தோம். குறிப்பாக உயர் விளைச்சல் தரும் கரும்பு ரகங்கள், கரும்பு வளர்ச்சி கட்டங்கள், பராமரிப்பு, விதை கரும்பு தேர்வு செய்தல், கரும்பு விதை நீர்த்தி, நிலம் தயாரித்தல், நீர்ப்பாசனம், கலை மேலாண்மை மற்றும் இதர பராமரிப்பு, உர மேலாண்மை, கரும்பு வளர்ச்சியில் பயிர் பூஸ்டர்களின் பங்கு, கரும்பு பூச்சிகள் அடையாளம் மற்றும் மேலாண்மை, கரும்பை பாதிக்கும் முக்கிய பூச்சிகள் மற்றும் அதன் மேலாண்மை முறைகள், கரும்பை தாக்கும் நோய்கள் தடுப்பு மேலாண்மை முறைகள், நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி, கரும்பில் ஊடு பயிரின் நன்மைகள், கட்டை கரும்பு மேலாண்மை, அரசு திட்டங்கள், காப்பீடு மற்றும் சந்தை என தொடர்ந்து 12 வாரங்கள் பாடங்கள் நடத்தப்பட்டுள்ளோம். இன்று நிறைவு பாடமாக அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் மதிப்பு கூட்டுதல் என்ற தலைப்பில் பாடம் நடத்தவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள்.
2: அறுவடை பண்ண கரும்பை வந்து பதப்படுத்தி பக்குவப்படுத்துறத பத்தியும் பண்ணும், மேலும் அதுல இருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் சொல்றாங்க, குறிப்பாக மண்டை வெள்ளம் இப்படி சொல்றாங்கல்ல, இப்படி பண்றப்ப வந்து கரும்புல வந்து 24 மணி நேரத்துல வந்து நம்ம அறுவடை பண்ணிடணும். ஏன்னா அப்படி அறுவடை பண்ணலைன்னா அதுல உள்ள அந்த இனிப்பு கொடுக்கக்கூடிய சுக்ரோஸ் வந்து அதுல லாஸ் ஆகுது. அது மட்டுமல்லாமல் அதனுடைய எடையும் குறையுது. இப்படி பாக்குறப்ப வந்து 72 மணி நேரத்துல 17% லாஸ் ஆகுது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கருத்துல கொண்டு வந்து கரும்பு அறுவடை பண்றப்ப அதுல சரியான நேரங்கள்ல, அதாவது அது முதிர்ச்சி அடைஞ்சிற பருவத்துல வந்து நம்ம அறுவடை பண்ணணும். வந்து அறுவடை பண்ண கரும்பை வந்து மேலும் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு பதப்படுத்தி பக்குவப்படுத்துறதுக்கு வந்து மெச்சூரிட்டி

நம்ம பார்க்கணும்னு. மெச்சூரிட்டி பார்க்குறப்போ வந்து அதில் சுக்ரோஸ் அளவு வந்து, இந்த சுக்ரோஸ் அளவு வந்து நீங்கள் என்ன சார் சுக்ரோஸ் அளவுன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி நம்ம வந்து கரும்புடைய சுக்ரோஸை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி கரும்பு அந்த சாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாரை வந்து ரெஃப்ரக்டோமீட்டர்ன்னு சொல்லுவாங்க, கை விலகும் மாணி, அதில் ஒரு சொட்டு, அதாவது கரும்பு சாருன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சாரை ஒரு துளி போட்டால் நேரடியாக அதனுடைய அளவை காமிக்கும். வந்து சுகர் அளவு வந்து கூட ஒரு அறுவடை பண்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு வந்து சுக்ரோஸுடைய அளவு தெரிஞ்சுக்கலாம். அந்த சரீரத்துக்கு வந்து நம்ம அந்த கைவிளை மாநில ஒரு சொட்டு அப்படி வச்சு நேரடியாக வந்து பார்க்கும்போது வந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ள சுக்ரோஸ் கண்டை வந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் கரும்புல மாறுபடும். வந்து குறிப்பா விவசாயிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வந்து இந்த சக்கரோடைய அளவு சுக்ரோஸ் லெவல்ல வந்து எத்தனை மாதம் கூட இருக்கும். வந்து இப்ப 10 மாதத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு ரகத்துல பொறுத்து வந்து நம்ம கரும்பு மாறும். வந்து நம்ம அறுவடை பண்றது வந்து 10 to 12 மாதம் ஆகும். வந்து பொதுவா நம்ம இந்தியாவில வந்து இந்த பிரிட்ஜ் வேல்யூ வந்து இந்த சக்கரை அளவு சொல்றல்ல, இன் டைம்ஸ் ஆஃப் டோட்டல் சாலிட் சாலிப்னு சொல்லுவாங்க, மொத்த கரைசல் கரைப்பான். வந்து இந்த மொத்த கரைசல் கரைப்பான் வந்து டிசம்பர் ஜனவரி வந்து அந்த நேரங்களில் வந்து கரும்பை வந்து நம்ம அறுவடை பண்ணுறப்ப வந்து பிரிக்ஸ் டோட்டல் சாலிட் சாலிப்பில் வந்து கை விளவு மாநில பார்க்குறப்ப வந்து 16% to 18% இருக்கணும். வந்து அப்போ இது வந்து சரியான நேரம், இந்த 18% வந்துருச்சு அப்படின்னா வந்து அறுவடை பண்ணுறதுக்கு உகந்தது. வந்து அந்த அறுவடை பண்ணுறப்ப கரும்பு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல இருக்கும். வந்து அப்போ வந்து சரியான இதில் அறுவடை பண்ணுறேன். வந்து 12 மாதம் அப்படின்னு சொல்றப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயே பார்க்கணும். மெச்சூரிட்டி இண்டெக்ஸ் வந்து சரியான நேரத்துல வந்து பார்த்து அறுவடை பண்ணா இருக்கும். வந்து அறுவடை பண்ண சுகர் கேனை வந்து நல்லா வந்து அனுப்புறப்போ வந்து நல்லா எவாப்ரேட் ஆகாம வந்து ஷேடுல வந்து வைக்கணும். வந்து அப்படி வைக்கல அப்படின்னா வந்து அதனுடைய ஈரத்தன்மை வந்து லாஸ் ஆகும். அப்படிங்கும் போது அதனுடைய தன்மை வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வந்து மேக்சிமம் வந்து மாய்ச்சர் லாஸ் வந்து 5.6 வந்து இருக்கும். வந்து ரகத்துக்கு ரகம் மாறும். வந்து 11 to 12 மாதம் ஏஜ் கரும்புல வந்து நல்ல ஒரு மிட் சீசன் வந்து அந்த ரகம் வந்து இருக்கு. அதுல வந்து சுக்ரோஸ் கண்டன் வந்து இருக்கும். வந்து சுக்ரோஸ் இன் பெர்சன்டேஜ் பாக்குறப்போ பிரிக்ஸ் மீட்டர்ல வந்து 100 பாக்கணும். மேக்சிமம் சுக்ரோஸ் அளவு வந்து 16% இருக்கும். வந்து 16% இருக்கிறப்ப வந்து நம்ம கரெக்டான ஒரு பதத்துக்குள்ள இருக்கும். வந்து வந்து கரும்பு அறுவடை பண்ணாச்சு, கரும்பை வந்து நல்லா ஒரு இடத்துல இது பண்ணிட்டு வந்து முதல்ல நம்ம எடுக்கக்கூடியது என்னென்னா அறுவடை பண்ணது வந்து அந்த ஈரப்பதத்தை லாஸ் ஆகாம நம்ம பாத்துக்கிறோம். அதே மெயினான கையாளக்கூடியது. கரும்பை வந்து தோகையெல்லாம் உரிச்சிருக்காங்க, கிரஷ் பண்ண கிரைண்ட் பண்றாங்க, ஹாட் வாட்டர் நல்ல ஒரு இது எடுக்கிறப்ப வந்து ஜூஸ் ரெக்கவர் பண்றதுக்கு வந்து கரும்பு சாரை நம்ம பிழையிறாங்கல்ல, இது வந்து ரோலர்ல இது பண்ணுவாங்க, இல்லது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டர் வந்து இந்த பல்பா இருக்கக்கூடியது வந்து பெக்காசுன்னு சொல்றாங்க. வந்து இதை காய வச்சுட்டு வந்து பயோஃபியலுக்கு நம்ம யூஸ் பண்றோம். வந்து புளிஞ்சு எடுத்த அந்த ஜூஸை வந்து கிளியர் ஆக்குறதுக்கும் கிளாரிஃபைங்னு சொல்லுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு வந்து பண்றப்ப வந்து அல்லது மில்க் ஆப் லைம் வந்து இதை ஆட் பண்றப்ப வந்து லிக்விட் சுகர் மிக்சர் வந்து. அப்ப இந்த முறையை பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லிக்விட்ல பண்ணுறப்ப கால்சியம் கார்பனேட் ஆகுது. வந்து அப்ப அட்ராக்ட் நான் சுகர் வந்து அப்ப இந்த ஃபேட்டு கம்மு அந்த வேக்ஸ் ஜூஸ்ல இருந்து வந்து கிளியர் ஆகுறப்ப வந்து நல்லா பில்டர் பண்ணி ரிமூவ் பண்றப்ப வந்து ரிமைனிங் வந்து நல்லா அதனுடைய இம்ப்யூரிட்டி எல்லாம் நம்ம இது பண்றப்ப வந்து நம்ம பாக்குறதுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். வந்து இதுதான் வந்து அந்த ஜூஸ் ரெக்கவரி பண்ண உடனே நம்ம கையாளுது. அடுத்த நிலை என்னன்னா வந்து கிளியரான கரும்பு சாரை வந்து என்ன பண்றாங்க வந்து எவாப்ரேஷன் பண்றாங்க, மேலும் வந்து அதை பாயில் பண்றப்ப வந்து குறைந்த டெம்பரேச்சர்ல ரொம்ப டைம் எடுக்கிறப்ப வந்து எவாப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீட் பண்றப்ப வந்து அதனுடைய திக்னஸ் வந்து அது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த திக்னஸ் வந்து கலர் மாறும். எப்படின்னா வந்து ப்ரௌன் கலரா வந்து ஒரு மாதிரியா பழுப்பு நில கலர்ல மாறும். வந்து இதுதான் வந்து அடுத்த நிலை. அது அடுத்து வந்து கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா வாட்டர் வந்து நம்ம நீரை ரிமூவ் பண்ணிட்டு வந்து இருக்கக்கூடியது வந்து சுகர் சிரப்பு. இதுல பாத்தீங்கன்னா வேக்கம் பேன்ல காய வச்சிருச்சுன்னா பொடி பொடியான சர்க்கரை வந்து பல்வரைஸ்டு சுகர் வந்து இருக்கும். வந்து இதுக்கு பேர் வந்து கிறிஸ்டல். வந்து இதை காய வச்ச ட்ரைடு ப்ராடக்ட் வந்து ரா சுகர். வந்து இதுக்கு ரொம்ப டைம் இருக்கக்கூடிய அந்த இது வந்து
இதெல்லாம் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும். ரா சுகர் வந்து ப்ராசஸ் பண்றப்ப வந்து கேன் சூஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சுகர் கேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கிற இதெல்லாம் முறை. வாட் ஆர் த என்னென்ன பை ப்ராடக்ட் பண்றாங்கன்னு, இப்போ ஜூஸ் ரெக்கவரி பண்ணதுக்கு வந்து லைம் நம்ம சொல்றோம், வந்து அது கான்சன்ட்ரேட் பண்றப்ப வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல வரும். வந்து கிறிஸ்டல் ஃபார்ம்ல பண்றப்பன்னா நல்லா சரௌண்டிங் வந்து டென்ஸா இருக்கும், அது பாக்குறப்போ அதா இருக்கும், ப்ரௌன் கலரா இருக்கும். வந்து ப்ரௌன் கலரா இருக்கிறது வந்து நம்ம மிளாசஸ்ன்னு சொல்லுவாங்க.

திரும்ப வந்து இந்த ரா சுகரை வந்து என்ன பண்றாங்க, செப்பரேட் பண்றாங்க மொலாசஸ்ல இருந்து ரிஃபைன்டு சுகருக்கு வந்து நல்லா ரிஃபைன்னா ஃபர்தரா வந்து மேல வந்து நல்லா ஒயிட்டா இருக்கிறதுக்கு நல்லா ப்ரிஃபைன் ஒயிட் சுகரா இருக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்லி பல்வரைஸ் பண்றப்ப வந்து மாய்ச்சர் எல்லாம் கண்டன லாஸ்ட்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0.03% இருக்கும் வந்து அதனுடைய ஈரப்பதம் அந்த சுகர்ல வந்து கலரை பார்த்து லெஸ் தென் 45 வந்தது. சுகர் கேன் ஜூஸ் வெரைட்டி வந்து இது ரகத்துக்கு ரகத்துக்கு மாறும் வந்து ஜூஸ் கிளீன் பவுடர் இது பண்றப்ப அந்த கிரஷரை வந்து நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ரோலர்ல குடுக்கணும் வந்து அப்பதான் வந்து மீடியம் சைஸ்டு வந்து சுகர் அந்த சிஞ்சர் ஆட் பண்றப்ப வந்து நம்ம சிஞ்சர் ஆட் பண்றப்ப வந்து 3 kg கேனுக்கு வந்து நம்ம இது பண்றோம் வந்து இப்ப பண்றப்ப வந்து அந்த ஜாக்கரி வந்து இப்ப வெள்ளம் சொல்றாங்கல்ல அந்த வெள்ளம் வந்து எப்படி வந்துருப்பாங்கன்னா மில்லும் ப்ராசஸ் பியூர் ஒயிட் அன்ரிஃபைன்டு நான் சென்டிபூஜ் கேன் சுகர் வந்து ரைட் டைம் நல்லா எர்லியரா நம்ம பார்க்கணும் வந்து இப்ப நம்ம பூவரா பீப்புள் வந்து நம்ம சுகரை வந்து ஒயிட்டா இப்ப கலரை வச்சே நம்ம பார்க்கலாம் வந்து புதிதாக நம்ம அறுவடை பண்ண ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குல்ல நம்ம ஒரு பிளாஸ்டிக் சாக்ல பிளாஸ்டிக் வேற இதுல வந்து நம்ம ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் வந்து அப்படி பண்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா பாயில் பண்றப்ப எக்ஸ்ட்ராக்டட் ஜூஸ் வந்து பெரிய ஒரு இதுல வந்து வெசல்ஸ்லதான் நம்ம பண்ணுவாங்க வந்து கடாயின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பண்றப்ப வந்து நம்ம வெள்ளம் தயார் பண்றதுக்கு வந்து இறுதியாக வந்து மொலாசஸ் வந்து வெவ்வேறு வகையான அதனுடைய மூலப்பொருட்கள் வந்து ப்ராசஸ் பண்ண சுகர் கேன்ல வந்து மொலாசஸ் வந்து ஒரு மெயினான இது வந்து இந்த சுகர் கேன்ல வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாயில் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்றப்ப வந்து முதல் நிலை வந்து ப்ராடக்ட் வந்து அதுதான் மொலாசஸ் சொல்றது வந்து செகண்ட் வந்து பாயிலிங் வந்து சுகரை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்றப்ப வந்து ஸ்லைட்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா வந்து ஸ்லைட்டா பிட்டர் இது இருக்கும் நாக்குல டேஸ்ட் வந்து செகண்ட்ல வந்து மூணாவது நம்ம சூடு இது பண்றப்ப வந்து சிறப்பு வந்து பிளாக்கா நல்லா மொலாசஸ் வந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும் இது ஒரிஜினல் சுகர்ல ஜூஸ்ல தான் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் வந்து அப்படி பண்றப்ப வந்து அதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் உயிர் சத்துக்கள் மினரல் வந்து இதெல்லாம் வந்து அப்படியே நிலைச்சு நிற்கும் இந்த மொலாசஸ் சொல்றாங்கல்ல இது வந்து ஒரு சுண்ணாம்பு சத்து நிறைந்தது வந்து அது மட்டுமல்லாம மெக்னீசியம் பொட்டாசியம் அயன் இதெல்லாம் வந்து இருக்கும் வந்து டேபிள் ஸ்பூன் அப்ப அந்த ப்ரொவைட் பண்றப்ப இதுல 20% வந்து டெய்லி நம்ம வேல்யூ ஆஃப் ஈச் இந்த நியூட்ரியன்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து அனிமலுக்கும் வந்து இது ஃபீட் ஆகுது வந்து பெக்காசு பொதுவாகவே அந்த சக்கைன்னு சொல்றாங்கல்ல அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸ் எடுத்த பை ப்ராடக்ட் வந்து கிரஸ்டு கேன் ஃபைபரா இருக்கும் ஒரு மாதிரி நார்னா இருக்கும் வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்றாங்கன்னா பேப்பர் பில்டிங் மெட்டீரியல் ஃபியூல் ஸ்டாக் ஃபீட்ஸ் அந்த இதுக்கு வந்து தயார் பண்றது வந்து அப்புறம் ஃபைனலா வந்து சுகர் கண்ணில் எத்தனை இருக்கும் பொதுவாக சிறப்பு வந்து திக்கா இருக்கும் வந்து இந்த ஜூஸ் எவாபரேட் பண்ணது சுகர் கேன்ல இது பண்றப்ப தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சுகர் சிறப்பு யூஸ்வலா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் வந்து அதுல மேல உள்ள ஸ்கிம் மேல உள்ள அந்த சர்பேஸ்ல உள்ள ஜூஸ்ல எல்லாமே எடுத்துட்டு சரியான முறையில வந்து நம்ம எடுத்தோம்னா அதனுடைய ஈல்டு வந்து ரொம்ப திக்கா சிறப்பா தித்திப்பான ஒரு இது இருக்கக்கூடியது வந்து இருக்கும் ஃபைனலா வந்து அந்த சிறப்புல வந்து இதுதான் வந்து ஐடியலா இந்த நம்ம பயன்படுத்துறது வந்து நம்ம வீட்டுல அன்றாடம் சமையலுக்கு இருக்கிறது காமனா வந்து உணவுப் பொருட்கள் தயார் பண்றதுக்கு இது இருக்கும் இந்த கேன்டீன் சொல்றது வந்து மிட்டாயி வந்து பேக்கரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து இதை இது பண்ணுவாங்க வந்து பொதுவா வந்து கேன்டீன் சொல்றது வந்து சுகர் கிறிஸ்டல் வந்து கேண்டி வந்து எல்லாமே சேர்ந்தது அந்த சொல்யூஷன் சுகரை வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதை வந்து கிறிஸ்டல் கேண்டி இது வந்து 7 நாள் இருக்கும் இதை ஃபார்ம் ஆகுறதுக்கு வந்து இதுக்கு தேவையான வந்து நம்ம உணவு கலர்னு சொல்லுவாங்க பெர்மிட்டட் கலர் வந்து நம்மளுக்கு என்ன விரும்பத்தகுந்த கலர் இருக்க வந்து அந்த கலரை சேர்த்துட்டோம்னா ஈர்க்கணும் வந்து அந்த ப்ராடக்ட் நேச்சுரல் கலர் வந்து நேச்சுரல் கலர்னா பொதுவா வந்து நம்ம சுவையை உண்ணக்கூடிய அந்த நம்மளை தூண்டணும் இயற்கையில அப்ப ஒவ்வொரு சார்ந்த ஃபுட்கள் பெர்மிட்டட் கலர் இருக்க அந்த கலர் வந்து முட்டாயில சேர்த்துட்டாங்கன்னா அதே வந்து கேண்டி வந்து இது வந்து பொதுவா இருக்கும் இது போக இந்த ஈஸ்ட் பெர்மெண்டட் கன்ஃபெக்ஷன்ல இருப்பாங்க இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து கரும்புல நம்ம தயார் பண்றோம் இவ்வளவு இருக்கிறப்ப நம்ம விவசாயிகளை வந்து கரும்புக்கு மட்டும் ஆலைக்கு போதுன்னு சொல்றோம் கரும்புல வந்து எந்த விதமான கெமிக்கல் நம்ம சேர்க்காம வந்து இயற்கையில அந்த உணவு கலரோ அல்லது இதெல்லாம் தயார் பண்றப்ப குடுக்கறப்ப வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான மிட்டாயோ எதுவும் தயார் பண்ணலாம் அது சரியான முறையில வந்து சொல்ற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரும்பினுடைய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு இது உகந்ததா இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை.

இந்நிகழ்ச்சியில் இதுவரை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை சரியாக பின்பற்றுவதன் மூலம் கரும்பின் சர்க்கரை இழப்பை தவிர்த்து தரமான சர்க்கரை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை கரும்பிலிருந்து உற்பத்தி செய்யலாம் என பல கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உணவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் மாரிமுத்து அவர்கள். பசுமை ஆடை உடுத்தி நின்று பருவமழையில் நீராடி சோகைகள் கைகோர்த்து காற்றில் அசைந்தாடும் கரும்பு சாகுபடி செய்வோம், கை நிறைய வருமானம் எடுத்து காட்டுவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: இசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 34 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னை சாகுபடியாளர்களே, அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையில் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்து விடவும், பழைய காய்ந்த மட்டைகளையும் அகற்றிவிட வேண்டும். இதேபோல் முறையான வடிகால் வசதியினையும் ஏற்படுத்த வேண்டும். தோட்டக்கலை பயிர்கள், குறிப்பாக காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம். விளை நிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தி மழைநீரை வெளியேற்ற வேண்டும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல், தெளிப்பு வேலைகளை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடை வளர்ப்போரே, சமீப நாட்களில் ஆங்காங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல், மக்காச்சோள தட்டை போன்ற தீவன பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாக்கலாம் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். நாளையும் நாளை மறுநாளும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 37 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதமானது 40 முதல் 85% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தக்காளி சாகுபடி செய்துள்ள வேளாண் பெருமக்களே, கோடை காலத்தில் தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகள் பகல் மற்றும் இரவு நேர வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இது பூக்கள் உதிர்தல், மகரந்தத்தின் உயிர் வாழும் திறனை குறைத்தல், பழங்கள் கருகி போதல், சீரற்று பழுத்தல் போன்ற உடலியல் மாற்றங்களை தூண்டுகிறது. குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் லைகோபீன் உற்பத்தி தடைபடுவதால் தக்காளி மஞ்சள் நிறமாகவும் சீரற்ற முறையில் பழுத்ததாகவும் சுவையற்றதாகவும் உருவாகின்றன. எனவே இதனை நிவர்த்தி செய்ய 0.5% பொட்டாசியம், இதனுடன் நைட்ரேட், 0.5% கால்சியம் குளோரைடு ஆகியவற்றை கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும் என நாமக்கல் வேளாண்மை அறிவியல் மைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்து

0: நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான தூதரக உறவுகள் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பு, கட்டமைப்பு, பெட்ரோலிய கையிருப்புகள், எல்பிஜி விநியோக பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்

பிரதமர் முன்னிலையில் அபுதாபியில் இன்று கையெழுத்தானது. நீட் தேர்வு அடுத்த ஆண்டு முதல் ஆன்லைன் வாயிலாக நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இளநிலை மருத்துவ படிப்பு நீட் நுழைவு மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 1,54,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியும் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்து நாட்டின் மேம்பட்ட உற்பத்தி திறனை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உகாண்டா வெளியுறவு அமைச்சர் ஒடோங்கோ ஜே ஜி அபுபக்கருடன் ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், உணவு சுகாதார பாதுகாப்பு குறித்து விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையான நீண்டகால ஒத்துழைப்பு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய விளையாட்டு வீரர்கள் சிறந்த திறனை வெளிப்படுத்தி செயல்படுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் வெற்றி பயணத்தை உறுதி செய்ய திட்டமிடுதல், ஒருங்கிணைப்பு மற்றும் விளையாட்டு வீரர்களை மையமாக கொண்ட தயார் நிலையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், குறு சிறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி செலவு அதிகரித்து சந்தையிலும் ஏற்றுமதியிலும் மந்தநிலை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது தொடர்பாக நாளை பட்டாசு ஆலை சங்கங்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. அரசின் திட்டங்களை கடைகோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் புகார் மனுக்களின் பட்டியலை சம்பந்தப்பட்ட உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காப்பறையில் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பாக்கம் கூட்டுறவு நியாயவிலைக் கடையில் பொதுமக்களின் நலன் கருதி ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தண்ணீர் பந்தலை இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் செவிலியர் உதவியாளர் 2ஆம் நிலை பணிக்கு வரும் 26ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க அடுத்த மாதம் 25ஆம் தேதி கடைசி நாளாகும். மாநிலம் முழுவதும் பள்ளி வாகனங்களை தணிக்கை செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் தலைமையில் முதற்கட்டமாக 300 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புத்தக திருவிழா இன்று தொடங்கியது. வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 10,000 தலைப்புகளில் 100,000 புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருச்சி திருச்செந்துறை வாழை வணிக வளாகத்தில் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வாழைக்கான முதன்மை பதப்படுத்தல் நிலையத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாழை விவசாயிகள் வேளாண் வணிகத்துறையுடன் இணைந்து சந்தைப்படுத்துதலை அதிகரிக்க அவர் அறிவுறுத்தினார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் 3 வாரங்களுக்குள் நிறைவடையும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் பஞ்சபிரகார விழாவில் இன்று வடகாவிரியிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகங்களும் பஞ்சபிரகார தீபாராதனையும் நடைபெற்றது. லக்னோவில் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சற்றுமுன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு வந்து இசை மீட்டும், இமை மூடி கனவு கூட்டும், நிலா வந்து நிழல் ஓவியம் தீட்டும், நெஞ்சம் மட்டும் ராகம் பூட்டும், என்றும் சுகந்தம் தரும் 80 90களின் பாடல்களை நேயர்களே உங்கள் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 4331 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார். இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
1: திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் குமுளூர், சரவணன் வசந்தி.
0: ஆ சரிங்க. என்ன ஊர்? குமுளூரா?
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க சரிங்க. தமிழரசன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: என்னங்க சார்?
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: சொன்னாங்க மன்னாதி மன்னன்லேருந்து.
0: சரி பரவாயில்ல, ஒரு மன்னன் மன்னன் பட பாடலா? அதான் மன்னாதி மன்னன். சரிங்க, ஒரு அருமையான பாடல் கேட்போம். நன்றி சார்.
1: ஓகே ஓகே,
0: நன்றி சார், நன்றி.

0: இதயத்திற்கு மருந்தா இன்னிசை விருந்தாய் உங்கள் உள்ளத்தில் உணர்ந்திருக்கும் 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்கய்யா?
1: ரெட்டிமாவடி கண்ணன் மேடம்.
0: ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: திருமூர்த்தியில இருந்து சொன்னீங்க மேடம்,
0: திருமூர்த்தியில இருந்து பாடல் கொடுத்துடலாமா? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: 8:22 நாம் இணைஞ்சிருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேரு?
1: ஒன்றியம் குத்தம்பட்டியிலிருந்து ராமலிங்கம் பேசுறேன்.
0: ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? சாதனையிலிருந்து ஒரு பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.

0: தொடர்ந்தாப்ப பார்த்திங்கன்னா இனிமையான பாடல்கள் வந்து இந்த இரவு பொழுதில் வந்து இந்த இரவு இசை இனிமையை அலங்கரிச்சிக்கிட்டு இருக்கு, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்.
1: ஆமாம், நேயர்கள் வந்து அருமையான பாடல்களால்.
0: பாடல்களை திருப்பி பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட யார் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: மலைக்கோட்டையிலிருந்து சரவணன் பேசுகிறேன். கௌதம் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தின் முழுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: அருமை அருமை,
1: திருச்சி மாவட்டத்தின் சார்பா சொல்லிட்டீங்க அப்படியா?
2: ஆமா.
1: சரி, மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாம்?
2: கௌதம் சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். அருமை, என்ன பாடல் வேணும்னு கேக்குறாங்க பாருங்க, சொல்லுங்க.
2: பாடல் வந்து பாயும்புலி படத்துல இருந்து ஆடி மாச காத்தடிக்க.
1: வைகாசி மாசம் எதுக்கு ஆடி மாசம் காத்தடிக்கிறதுன்னு கேக்குறேன்.
0: வைகாசில மழை வரப்ப
1: காத்து
2: வந்தா மழை வரும்.
1: நீங்க பாட்டுக்கு பாட்ட போட்டு புயல கிளப்பிடாதீங்க சரிங்களா? இணைப்புல வந்ததுக்கு.

வாடி மசக்காத்தடிக்கு வாடி கொஞ்சம் சேர்த்தனுக்கு வானே மாங்கு இல்ல அடி அடி மாசக்காத்தடிக்க வாடி கொஞ்சம்

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். யார் எங்கிருந்து?
1: முஸ்ரி சுகுமார், ஆந்திரால இருந்து பேசிட்டு இருக்கேன்.
0: ஆந்திரால இருந்து பேசுறீங்க?
1: ஆமா மேம். மாமுடிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: அட்வான்ஸ் வாழ்த்துக்களா? நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை அளிச்சுக்கிட்டே இருங்க. என்ன விருப்ப பாடல் கொடுத்துடலாம்?
1: இது அலைகள் ஓய்வதில்லை படத்துல இருந்து புத்தம்புது காலை, அந்த பாட்டு.
0: புத்தம்புது காலை இரவு வேளையில், அப்படித்தானே?
1: ஆமா.
0: நன்றி, இணைப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி மேம், நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை நிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பரமேஸ்வரி பேசுறேங்க சார், திருப்பநல்லூர்ல இருந்து.
0: சரிம்மா, எந்த ஊர் சொன்னீங்க? தெளிவா கேட்கலையே.
1: திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சேலி.
0: திருப்பஞ்சேலி. சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கே போக லைல இருந்து பூர சம்பு பூத்தாச்சு, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, பாடல் கேட்போம்.
1: பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார்.
0: வாழ்த்துக்கள்மா, உங்க வானொலிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரீங்க அப்படிதானே? சரிம்மா, உங்க மூலமாக ஒரு தகவல் சொல்லிடுறேம்மா. நாளைக்கு காலையில 9 மணிக்கு வானொலி வசந்த காலம்னு வசந்த அழைப்பு இருக்கு. அதுல நம்ம மூத்த அறிவிப்பாளர் ரங்கநாயகி அம்மா வந்து கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷப்படுங்க.
1: நன்றிங்கம்மா,
0: நன்றிங்கம்மா,
1: நாளைக்கு சொல்றேங்க சார்.
0: ஓகே, சரிங்கம்மா.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் என்பது தொண்ணூறுகளின் பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சாருக்கும் வணக்கம் ரெண்டு பேர்த்துக்கும். நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சியம் பேசுறேன்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. தஞ்சாவூர்ல மழை எப்படிமா இருக்கு?
1: அது காலையில இருந்து இன்னைக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு சார்.
0: ஆமா, உங்களுக்கு வேற ஆரஞ்சு அலர்ட் வேற விட்டுருக்காங்க அந்த பக்கமா.
1: ஆமா ஆமா.
0: சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க சரிங்களா?
1: ஓகே மேடம்.
0: என்ன பாடல்மா கொடுக்கலாம்?
1: எனக்கு நட்சத்திரம் படத்துல இருந்து பொன்னாங்கண்ணி அந்த பாட்டு சார்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றிமா. நன்றி, ரெண்டு பேத்துக்கும் நன்றி.

0: நேர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறதால மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி, மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்களான 4-3-6-5-1-0-7-7, கட்டணமில்லா தொலைபேசி எண் 1-800-233-4-2-3-3 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 8-1-1-0-0-5-5-5-8 ஆகியவை இயங்கி வருது 24 மணி நேரமும். அதனால பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருந்தா உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.
1: இணைந்திருக்கின்றோம் இரவு இசை இனிமையில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேரு?
2: வடுகர்பட்டிலிருந்து பியூலா பேசுறேன்னா.
1: பியூலா? சரிங்கம்மா. பியூலா என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? முடிச்சிட்டீங்களா?
2: 10th?
1: 10th போறீங்க?
2: 10th எழுதிருக்கேனா.
1: எழுதிருக்கீங்களா? சரி, ரிசல்ட் எதிர்பார்த்து ஆவலா காத்திருப்பீங்க.
2: ஆமாண்ணா.
1: சரிம்மா சரிம்மா. சரி பியூலா, சந்தோஷமா இருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: துள்ளாத மலர்.
1: துள்ளாத மலர்.
2: இனிசை பாடி வரும்ண்ணா.
1: நன்றிம்மா, நன்றி. பாடல் கேட்போம்ப்பா.

0: இரவு இசை இனிமை கேட்டு வந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், பேசுறா சார்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் குளித்தலை தாலுக்கா வேங்காமட்டி வடம்புல பேசுறேன் சார்.
0: என்ன பாடல்கள் ஐயா கொடுக்கலாம்?
1: 16 வயசுல செந்தூர் போ சொன்னீங்க சார்,
0: நீச்சம் பாடல் வழங்கி எல்லாம் உங்களுக்காக பாடல் வருது.

இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு பிடித்தமான பாடல் இடம்பெறலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

இறுகிய இதயங்களை இலகுவாக்கி இன்னிசை விருந்தளிக்கும் இது இனிய ராகம். திருச்சி பண்பலை 102.1 கேட்டு ரசிக்கலாம். இப்போது

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
1: மன்னர்குடி இடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
3: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க் இடையர் நத்தம் மன்னர்குடி.
4: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்துச் சொல்லும் இது இனிய ராகம்.

நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். உங்கள் நினைவுகளில் நிழலாடும் தேனமத கானங்களை கேட்டு ரசிக்கலாம் இப்போது ஞாபகவரதே நிகழ்ச்சியில். சில இரவுகள்ல யாரிடமும் பேச தோணாது, ஆனா ஒரு பழைய பாடலை மட்டும் திரும்ப திரும்ப கேட்க தோணும். ஏன்னா சில உணர்வுகளை மனிதர்களோட இசைதான் அழகா புரிஞ்சு வச்சிருக்கும். உங்களுக்கு விருப்பமான காவிய கானங்களை கேட்டு ரசிக்க சுழி 4 3 1 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வரதே நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். இனிய இரவு வணக்கம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படகோட்டிலிருந்து தொட்டால் பூமலர் பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா கொடுத்துடலாமா? இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: சில பாடல்கள் செவிகளில் கேட்காது, நேராக நினைவுகள்லேயே ஒலிக்கும். ஒரு பழைய மெட்டை கேட்டதும் மறந்து போன நம்மளுடைய காலங்கள் கூட மெல்ல வந்து நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஞாபகவர்தி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு தோழி பிரியமுள்ள பிரியா வைரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருகிற நிகழ்ச்சியில் 2-3 நாள் இடைவேளைக்கு

0: இணைவதே மலைக்குடி பட்டி சண்முகம் நான்கு மணி வண்ண குழந்தை நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நீங்களே கீர்த்தனா மேடம் நடத்தினீங்க. அதனை தொடர்ந்து வந்த பொன்மாலையில வந்த பாடல்கள் அனைத்துமே செம டக்கர் கிளைமேட்டுக்கு ஏத்த பாட்டா கொடுத்தீங்க.
1: நகரவே இல்லையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூச்சு விடுங்க. மூச்சு விடாம பேசினா என்ன பண்றது எஸ்பிபி மாதிரி?

0: 10:16 நேர்களை கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருதே. நட்பு உறவோ நல்லபடி அமைஞ்சாதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட உயரங்களை எட்ட முடியும். என்கிட்ட அசாத்திய திறமை இருக்குது, அயராத உழைப்பும் இருக்கு, என்கிட்ட லட்சியம் நிறைவேற்ற என்னால முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாலும் மத்தவங்களோட துணை இல்லாம தனி ஒருவருக்கு வெற்றி எந்த துறையிலும் கிடைச்சிடாது. ஆமாங்க, தனித்து எவரும் வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அனைவரிடமும் அனுசரித்து போகக்கூடிய அடிப்படை பண்பு நமக்கு இருக்கணும். ஞாபகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலி இருந்து பழனிப்பட்டியார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு இந்த குடியிருந்த கோயில ஆடரோன்னு பாடல கேட்டேன், அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.

0: 10:23 நிமிஷம் நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருதே. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம் நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைவது நாம் உங்கள் நாம் மக்கள் சொல்ற வணக்கம் அம்மா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். ஆமா, அதுக்கு முன்னாடி நம்முடைய வானொலி 87 அடியெடுத்து வைக்குது அன்னை வானொலிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதற்கன் தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி.
1: எனக்கு விரும்பிய திரைப்படம் வந்து தில்லானா மோகனாம்பாள். நான் விரும்பும் பாடல் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அனைத்து நேர்களுக்கும் உங்களுக்காகவும் வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க ஐயா,
1: நன்றி. தகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதகதக

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கண்களை கொஞ்ச நேரம் அப்படியே மூடி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, காலம் பின்னோக்கி செல்றத உணர வைக்கக்கூடிய அற்புதமான காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 4-3-1 என்ற முன்னிணை பெண்ணோடு 246-102-1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர். வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து?
4: திருச்சி மாவட்டம் புளியோளம்.
3: மகிழ்ச்சிங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
4: உரிமை குரல் என்ற பாடல் போடுங்கம்மா.
3: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
4: கல்யாண வளைவசை கொண்டு
3: கொடுத்துடலாம்.
4: கொடுத்துடலாம்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் 87வது உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் வானொலி வசந்த காலம் மேனாள் முதுநிலை அறிவிப்பாளர் எஸ் ரங்கநாயகி அவருடன் நேரலை. ஞாபக உறுதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்க வரும் நேர், வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: அரியலூர் மாவட்டம் கீழவட்டாங்குச்சி அன்பழகன்.
0: என்ன பாடலுங்க ஐயா கொடுக்கலாம்?
1: அவனூர் சரித்திரம் படத்திலிருந்து வணக்கம் பலமுறை
0: சொன்னேன்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க. நாளைக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கேளுங்க.

0: நேற்றைய இனிய தருணங்களை இன்றைய இரவோடு இணைக்கும் பாலமாய் இது ஞாபகம் வருதே திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் திரைக்கு நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தங்க ஐயா?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, ஐயாவுக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க மேடம்.
0: எனக்கு பிடிச்ச பாடலை கொடுக்கலாமா? எல்லோருக்கும் பிடித்த பாடலை கொடுக்கலாம் சரிங்களா?
1: ஓகே மேடம்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி மேடம்.

0: ஞாபகவர்தி நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எப்பவுமே ஆணவம் அப்படின்ற அரக்க குணம் நம்ம கிட்ட அணுவளவும் ஏற்பட்டு விடாம நாம நம்ம வளர்த்துக்கணும். நான் அப்படின்ற ஆணவம் நாம் எனும் கூட்டுறவுக்குள்ள பிளவை ஏற்படுத்தும், ஒரு பிரிவை உண்டாக்கும். உறவும் நட்பும் உடனே இருக்க வேணும் அப்படின்னு விரும்புறவங்க ஒருபோதும் தலைக்கணத்திற்கு இடம் தந்துடக்கூடாது. ஞாபகவர்தி நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். வணக்கம், வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைப்புல இருக்கீங்கம்மா? பேசலாம். பேசுங்க, பேசுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க ருக்மணி அம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: தொடரும்
0: சூறாவளி வந்து எஸ்பிஜி பாடினது, அன்பு வந்தது, என்னை ஆள வந்தது. நிச்சயமா பாடல் கொடுத்துடலாமா, இணைப்பு வந்ததுக்கு நன்றி.

0: வரிகள் கவிதையாக இசை தென்றலாக மனதை வருடி செல்லக்கூடிய காவிய பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். ஞாபகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நபர் பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பிரியா, நான் ராஜாமணி வின்சென்ட், அரியலூர் மாவட்டம் கண்டாராதி தமிழ் பேசுறேன்.
0: வணக்கம், அனைவரும் நலமா இருக்கு.
1: நாளைக்கு நாளைக்கு நமது அன்னை வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
0: ஆமாமா,
1: என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற போது மொத்தம் 6 வானொலி நிலையங்கள், அதுல
0: ரெண்டு
1: அந்த காவிரியும் கொள்ளிடமும் கைகோர்த்து கவிபாடி கலை வளர்க்கும் கலைகள் அப்படின்னம்னா ஆயக்கலைகள் 64 ஒரே வானொலி, நம்ம இந்த வானொலி தான். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாரதி கேட்டான், காசி காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கு கருவி செய்யணும்னா, அது மார்க்கோனி காலத்தில் இருந்துருச்சு வானொலியை கண்டுபிடிச்சாரு பாரதி. என்னுடைய வாழ்க்கையில வானொலி பாத்தீங்கன்னா, யாதுமாகி நின்றாய் மாம்பா, நான் எதுக்கடுத்தாலும் எங்க பாரதியும் வல்லுவரை விட்டா வேற வழி இல்ல, யாதுமாகி நின்றாய் அப்படிம்பாரு. அத மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், எந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும், என்னுடைய வானொலி தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஒரு வழிகாட்டி அப்படின்னு.
0: நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்ல, பலருக்கும் அப்படிதான்.
1: பலருக்கு இருந்தாலும் எனக்கு அவ்வளவு ஒரு
0: ஸ்பெஷல்,
1: எனக்கு எப்ப நான் வானொலி கேட்டேனே தெரியாது. நானும் ஒரு 7-8 வயசுல இருந்தே வானொலி கேட்பேன். நான் முதல்ல எனக்கு பரிசாக எங்க சித்தப்பா வாங்கி கொடுத்தேன் 8வதுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட், அதனால 8வதுல வந்து என்ன பாப்பா வேணும்னு கேட்டாங்க, எனக்கு வானொலி.

0: சொல்லிதான் எடுத்த உடனே இந்த பாட்டு தான் என்னது பாவமளிப்புல எல்லோரும் கொண்டாடுமா அப்போ ஒளிச்சித்திர வரும் அந்த பாட்டு தான் முத முதல் நான் வானொலியில நான் வாங்கி கேட்ட பாட்டு. அதனால எனக்கு இன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள், உங்க வானொலியில பணிபுரியுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வேணும்னே
0: எனக்கு வந்து மாட்டுக்காரவன்ல இந்த பூ வைத்த பூவைக்கு பூக்கள் தொகுமே, ஏன்னா நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் வெளியில கிளம்புறேன், அதனால இன்னைக்கு
1: வாழ்த்து சொல்லிட்டு. நன்றி.
0: நன்றிமா.
1: நன்றிமா.

புகழ்பெற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களோட ஒரு பொண்ணான மொழி ஒன்று பார்க்கலாமா? ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் அப்படின்னு உருணுகிற தருணத்தில் புத்திசாலி ஆகிறானா? ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி அப்படின்னு பெருமை கொள்ளும் கணத்தில் தான் முட்டாள் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பெறுகிறது இன்றைய ஞாபக நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்தான்.

நேர்களின் நாளை விற்பகல் 11 மணிக்கு அசத்தலான சந்திப்பு மன்னார்குடி இடையார் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலிருந்து நேரலை. நேயர்கள் இனி நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை காலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

0: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:30. சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பெரிசூடன், இசை இளையராஜா. வெளியில் விழுந்து இதயத்தில் நுழைந்தாய், எப்போதும் நான் என்பது நீ ஆவாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை சிற்பி. மெய் மறந்த எனக்கு உண்மை புரிய வைத்தாய், இருந்தும் நான் மீளவில்லை உன் மெய்யழகால்.

தொடரும் பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து. முத்துலிங்கம் வரிகளில் மனோ சித்ரா பாடியது. தழுவும் உன் நினைவுகளால் எண்ணங்கள் வானில் பறக்கிறது.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. அலைகடல் மேல் ஆடிடும் படகாய் மனம் துடுப்பாய் நீ எப்போது கரை சேர்வோம்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை தேவா. உன் பாதையை பின்தொடர்கிறேன் நிழலாக.

ஒளிஞ்சுக்க போடுற போடல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நெடுநாள் ஆசை தீர்ந்தது இன்று உன்னோடு நான்

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இரவுகள் எல்லாம் இதயத்தை தாக்குகிறது. காரணம், உன் வரவை எதிர்நோக்கி கண்கள் மூடாமல் இருக்கிறது.

0: அடுத்து ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கங்கை அமரன், இசை இளையராஜா. என் நினைவுகள் எல்லாம் எப்போதும் நீதான் இருக்கின்றாய்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

நேர்லி நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுல வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஹேமலதா, சோமசுந்தர பிரபு, அன்புராணி, கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், பி புஷ்பா, பம்மல் காமராஜபுரம், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியன், முரளிதரன் விழுப்புரம், பாபு முள்ளக்காடு, டி நகர் ரங்கராஜன், மனோகரன் கரையாம்பாளையம் கோயம்புத்தூர், வீரராகவன் மாதவரம், ரங்கசாமி ரங்கசாமி ஒண்டிப்புதூர் கோவை மாவட்டம், எம் முனிராஜ் முனிராஜ்யம் ஸ்ரீதேவி தருமபுரி, ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மேற்கு மாம்பலம், மதுரா குளத்தூர் பாலு, ஏழுகிணறு அபுதாகிர். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்பிரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்லை நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது பஞ்சவர்ண கிள்ளி திரைப்படத்திலிருந்து பி சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
2: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா.

0: நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தவில்.
1: தேவ தேவ கலையாமித்தே. சுவாதி திருநாள்.

பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வஞ்சம் நிறை உலகில் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல், ஊர்மிகா ராகம், ஆதி தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் அவர்கள் தபில்.

0: நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: ஒலிக்க வருவது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம்.